0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD. தமிழ் HD. தமிழ் HD.
1: CMRின் மணத்தியால செய்திகள்.
2: மணத்தியால செய்திகள்.
3: CMR தமிழ் HD hourly news.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பது ராஜி கிருபா. இலங்கை முழுவதும் நிலவிய சீரற்ற காலநிலையால் 27,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் கனடாவிற்கு இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் கனேடிய உயர் சாணிகருக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. தெலங்கானா மாநிலத்தில் கடுமையான வெப்ப அலை காரணமாக 7 மாவட்டங்களில் 16 உயிரிழந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் 150 இந்திய முன்னணி தொழிலதிபர்களை கொண்ட குழுவுடன் நாளை கனடாவிற்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். அமெரிக்காவின் புதிய கிரீன் கார்டு கொள்கைக்கு எதிராக ஜனநாயக கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 226 கைது செய்ய சர்வதேச சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு தாம் அனைத்து வழிகளிலும் தயாராக இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. எபோலோ அச்சுறுத்தல் காரணமாக 3 ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு இந்தியர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பலூசியஸ்தான் மாகாண தலைநகர் அருகே ரயில் பாதை அருகில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் குறைந்தது 24 உயிரிழந்துள்ளனர். கடந்த 9 தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வந்த இலங்கை ரூபாவின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிராக குறைவடைந்து உயர்வடைந்து ஆசியாவிலேயே மிக சிறந்த முறையில் செயலாற்றிய நாணயமாக வெள்ளிக்கிழமை மாறியுள்ளது என புளூம்பெர்க் செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையின் கூட்டம் நாளை திங்கட்கிழமை நடைபெறவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. தெலங்கானாவில் உள்ள அரசு பள்ளிகளில் 11 மற்றும் 12 பயிலும் மாணவர்களுக்கும் மத்திய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்த அம்மாநில அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. தனது பதவியிலிருந்து அடுத்த மாதம் விலகவிருக்கும் கனடாவின் முதல் பழங்குடியின ஆளுநர் மேரி சைமன் தனக்கு பிரெஞ்சு மொழி சரியாக பேச தெரியாது என எழுந்த விமர்சனங்கள் நியாயமற்றவை என்று தெரிவித்துள்ளார்.

0: 3.3. டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 13 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 11 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸிலும் நாளை முழுவதும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 24 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது.
1: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 17. அழுக்காராமை விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6-4-4-6-2-2-2.

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கேள்வி என்னவென்றால், ஒரு அழகான கிராமத்தில் ஒரு தாத்தா இருப்பார். அந்த தாத்தா வந்து அவருடைய தொழில் வந்து மரங்களை வெட்டி விற்பது தானே அவருடைய தொழிலம். அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரையும் விட அந்த தாத்தா வந்து நிறைய மரங்களை வெட்டுவாராம். இதை பார்த்து ஒரு சிறுவன் வந்து தாத்தாவிடம் வேலைக்கு சேர்ந்தானான். ஆனால் சேர்ந்த முதல் நாளே தாத்தாவை விட நிறைய மரங்கள் வெட்டி விட்டானான். இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த சிறுவனை கொண்டாட ஆரம்பித்தார்களாம். ஆனால் அந்த சிறுவனால் மறுநாள் அந்த தாத்தா அளவு மரங்களை வெட்ட முடியவில்லையா. தொடர்ந்து 30 நாட்கள் ஆகியும் அந்த முதல் நாள் வெட்டின மரங்களை தவிர அந்த சிறுவனால் வந்து மரங்களை அதிகமாக, தாத்தாவை விட அதிகமாக வெட்ட முடியவில்லையா. நேரடியாக தாத்தாவிடம் சென்று கேட்டானாம், தாத்தா நீங்கள் வந்து நிறைய மரங்கள் வெட்டுகின்றீர்கள், நீங்கள் ஓய்வு எடுத்து விட்டு நிறைய மரங்களை வெட்டுகின்றீர்கள், எப்படி உங்களுக்கு சாத்தியமாகின்றது என்று கேட்டாராம். அதற்கு அந்த தாத்தா என்ன பதில் கூறியிருப்பார், உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6442 2

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன் புத்திரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீண்ட இடைவெளிக்கு பிறகு
1: யூரோப்பாக போயிருந்தேன், யூகே அண்ட் ஜெர்மனிக்கு.
0: நல்ல ஒரு உடம்பை கலைத்து விட்டீர்கள்.
1: யா,
0: நல்லது. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
1: ஆமாம்,
0: இந்த பாடல் வந்து தொட்டால் தொடரும் என்ற திரைப்படம். கேட்டு மகிழுங்கள். நன்றி. சத்யபிரகாஷ் மற்றும் வந்தனாவினுடைய குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 8:15 நிமிடம்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: வெண்மதி வெண்மதி நீ வானக்கமேகத்துக்கு
2: இந்த பாடல் மின்னலை திரைப்படத்திலிருந்து ரூப்குமார் மற்றும் திப்புவின் குரல்.

KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate Smart Serve License PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll Accounting Services அனைத்து விதமான Sponsorship PR Citizenship Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: நீங்க வணக்கம் குயின் சன், அப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் குயின் சன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல மாமாஜியா இருக்கிறோம்.
0: அந்த மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
1: என்னவளை திரைப்படத்திலிருந்து. சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கை இல்லை.
0: சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையில். ஆமாம், SPBM கிருஷ்ணராஜமணி இந்த பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி.
1: வணக்கம். என்ன பாடல் தெரிவிதவா?
2: சிவாசில என்ன அந்த பாட்டு
1: கேட்ட மக்களுங்கள் நன்றி.
2: ஹலோ. அது சரி, நான் இதுக்கு பதில் சொல்றேன்.
1: சொல்லுங்க.
2: அவர் தவிக்க அவர் டாட்டா மரம் நட்டுருப்பார். என் இல்லத்தை தவிச்சு அடுத்தவங்க தவிக்க மரம் வேணும். அவர் மரம் நட்டுருப்பார், இவர் தவிச்சிருப்பார்.
1: அப்படி பார்க்கலாம். நன்றி. இந்த பாடல் உதித் நாராயணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராமினுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 8:35.

0: ஏய் பட்டவ்வா,
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும் 416-700-2222 416-700-2222 J.CA.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் தெளிவர் தான் கலைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்ல சுகமா வேலையை போய் கொண்டிருக்கிறேன். நான் கேட்கும் பாடல் படம் உலகம் சுற்றும் பாலிவன் பாட்டு அவள் ஒரு நவரச நாடகம்.
0: கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. இந்த பாடல் MSV-னுடைய இசையமைப்பில், கண்ணதாசனுடைய வரிகளில், SPB குரலில்.

0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. உங்களிடம் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், அதுக்கு சரியான அழகான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள் நிறைய பேர். இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி. அந்த கதை என்னவென்றால், ஒரு அழகான கிராமத்தில் ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தாராம். அந்த தாத்தா வந்து அந்த கிராமத்தில் அவருடைய தொழில் வந்து மரங்களை வெட்டுவது தான் அவருடைய தொழிலாம். அப்போ அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லோரையும் விட அந்த தாத்தா நிறைய மரங்களை வெட்டுவாராம். இதை பார்த்து அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சிறுவன் வந்து தாத்தாவிடம் வேலைக்கு சேர்ந்தானான். சேர்ந்து விட்டு முதல் நாளே தாத்தாவை விட நிறைய மரங்களை வெட்டி விட்டானான். அதை பார்த்து அந்த கிராம மக்கள் வந்து அந்த சிறுவனை கொண்டாட ஆரம்பித்தார்களாம். ஆனால் மறுநாள் அந்த பையனால் முதல் வெட்டின மாதிரி நிறைய மரங்களை வெட்ட முடியவில்லையா. கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களாகியும் தாத்தாவை விட அந்த சிறுவனால் வெற்றி பெற முடியவில்லையா. கடைசியாக தாத்தாவிடமே சென்று கேட்டானாம், தாத்தா, நீங்கள் ஓய்வெடுத்து கொண்டாலும் நீங்கள் நிறைய மரங்களை வெட்டுகின்றீர்களே, எப்படி உங்களுக்கு சாத்தியமாகின்றது என்று கேட்டாராம். அதுக்கு அந்த தாத்தா என்ன பதில் கூறியிருப்பார் என்று கேட்டிருந்தேன். இந்த சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. தாத்தா என்ன கூறினார் என்றால், அந்த சிறுவனிடம் தாத்தா கேட்டாராம், நீ எப்போ உன்னுடைய கோடாரியை வந்து தீட்டினாய் என்று கேட்டாராம். அந்த சிறுவனுக்கு அந்த பையனுக்கு வந்து என்ன பேசுவது என்றே தெரியவில்லையாம் அவர் கேட்டவுடன். ஏனென்றால் நீ அந்த சிறுவன் வந்து என்ன செய்தார்னா, தான் மரம் வெட்டுவதில் மட்டும்தான் அந்த சிறுவன் வந்து பிஸியாக இருந்தானே தவிர தன்னுடைய ஆயுதத்தை பக்குவப்படுத்துவதில் அந்த சிறுவன் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையாம். அதை பக்குவப்படுத்த வேணும்னு அந்த சிறுவன் யோசிக்கவே இல்லையாம். இதே போல தான் நாமும் நம்முடைய கடுமையாக வேலை செய்து ஒரு உயரத்தை நாங்கள் தொடலாம். ஏதாவது ஒரு கடுமையான வேலைகள் செய்து நாங்களும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொடலாம். ஆனால் அந்த உயரத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்களும் எங்களை இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு அந்த உயரத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும். இதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிற ஒரு பாடம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி கிருபா. இலங்கை முழுவதும் நிலவிய சீரற்ற காலநிலையால் 27,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் கனடாவிற்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு கனேடிய உயர் ஸ்தானிகருக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் கடுமையான வெப்ப அலை காரணமாக 7 மாவட்டங்களில் 16 உயிரிழந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயஸ் 150 இந்திய முன்னணி தொழிலதிபர்களை கொண்ட குழுவுடன் நாளை கனடாவிற்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். அமெரிக்காவின் புதிய கிரீன் கார்டு கொள்கைக்கு எதிராக ஜனநாயக கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 226 கைது செய்ய சர்வதேச சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு தாம் அனைத்து வழிகளிலும் தயாராக இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. எபோலோ அச்சுறுத்தல் காரணமாக 3 ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு இந்தியர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் 150 இந்திய முன்னணி தொழிலதிபர்களை கொண்ட குழுவுடன் நாளை கனடாவிற்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். பாகிஸ்தானில் பலோசியஸ்தான் மாகாண தலைநகர் அருகே ரயில் பாதை அருகில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் குறைந்தது 24 உயிரிழந்துள்ளனர். கடந்த 9 தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வந்த இலங்கை ரூபாவின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிராக உயர்வடைந்து ஆசியாவிலேயே மிக சிறந்த முறையில் செயலாற்றிய நாணயமாக வெள்ளிக்கிழமை மாறியுள்ளது என புளூம்பெர்க் செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையின் கூட்டம் நாளை திங்கட்கிழமை நடைபெறவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. தெலுங்கானாவில் உள்ள அரசு பள்ளிகளில் 11 மற்றும் 12 பயிலும் மாணவர்களுக்கும் மத்திய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்த அம்மாநில அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. தனது பதவியிலிருந்து அடுத்த மாதம் விலகவிருக்கும் கனடாவின் முதல் பழங்குடியின ஆளுநர் மேரி சைமன் தனக்கு பிரெஞ்சு மொழி சரியாக பேச தெரியாது என எழுந்த விமர்சனங்கள் நியாயமற்றவை என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை பாதுகாப்பு சோதனை சாவடி அருகே துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் ரகசிய சேவை அதிகாரிகளுடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். முடிந்தால் பசில் ராஜபக்சவை மீண்டும் இலங்கைக்கு வரவழைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன சவால் விடுத்துள்ளார். மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டு நடத்துவது சாத்தியமில்லை என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். அல்பர்டா மாகாணத்தில் உள்ள 3 கோழி பண்ணைகளில் பறவை காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியின் நிர்வாகம் கொண்டுவர முயற்சிக்கும் புதிய குடியேற்ற மாற்றங்களின் கீழ் கிரீன் கார்டு வழங்கும் விதிமுறைகள் மேலும் கடுமையாக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா இன்று நடத்திய தாக்குதல்களில் ஒளியின் வேகத்தை விட 10 வேகமாக பாயக்கூடிய ஒரேஸ்னிக் என்ற ஹைப்பர்சோனிக் அதிவேக ஏவுகணையை ரஷ்யா பயன்படுத்தியிருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி வளோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார்.
2: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 13 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 11 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று 12 மணிக்கு மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகளும் 60% காணப்படுகின்றன. நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸிலும் நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 24 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீம தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 11 மணி வரை நீங்கள் இதே ராகம் நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதே ராகம் நிகழ்ச்சியில் நீங்கள் 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணி

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: ஒரு சிறு கவிதை. அனுப்பாத குறுஞ்செய்திகளில் அடைகாது கிடக்கின்றன ஆயிரம் இதழ்கள் கொண்ட என் காதல் பூக்கள். அனுப்பாத குறுஞ்செய்திகளில் அடைகாத்து கிடக்கின்றன ஆயிரம் இதழ்கள் கொண்ட என் காதல் பூக்கள். தட்டச்சு செய்யும் போதெல்லாம் துளிர்க்கும் தைரியம், தட்டச்சு செய்யும் போதெல்லாம் துளிர்க்கும் தைரியம். விரல்கள் அனுப்ப பட்டனை நெருங்கும் வேளையில் நிழலாய் வந்து மிரட்டுகின்றது நிராகரிப்பின் பயம். விரல்கள் அனுப்ப பட்டனை நெருங்கும் வேளையில் நிழலாய் வந்து மிரட்டுகின்றது நிராகரிப்பின் பயன். நிராகரிப்பின் பயம். அழிந்து அழிந்து நான் சேமித்து வைத்திருக்கும் சொற்கள் உன்னிடம் வந்து சேர்ந்திருந்தால், அழிந்து அழிந்து நான் சேமித்து வைத்திருக்கும் சொற்கள் உன்னிடம் வந்து சேர்ந்திருந்தால் நம்மிடையே இருந்த மௌனமும் கலைந்திருக்கும், நம்மிடையே இருந்த மௌனமும் கலைந்திருக்கும். நம் காதலும் காகிதம் தாண்டி மலர்ந்திருக்கும், நம் காதலும் காகிதம் தாண்டி மலர்ந்திருக்கும்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம் டாக்டர்.
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறேன். ஒரு கவிதையை சொல்லி போட்டு போலாம்.
1: நல்லது, சொல்லுங்க. உங்களுடைய கவிதையை கேட்போம், சொல்லுங்க.
2: ஆமா, ஆற்காட்டு விரல் விரலில் மை வைத்து 5 ஆண்டு ஆட்சி செய்கிறார்கள். ஆள்காட்டி விரலில் மை வைத்து 5 ஆண்டு ஆட்சி செய்கிறார்கள். ஆனால் அவளும் தன் விழிகளில் மை வைத்து விட்டு அனுமதியின்றி ஆழ்வு வரை என்னை ஆட்சி செய்கிறாள். ஆனால் அவள் தன் விழிகளில் மை வைத்து விட்டு என்னை அனுமதியின்றி ஆயுள் வரை ஆட்சி செய்கிறாள். வாக்கு சுகரிப்பது போல என்னை வசமாக்கி கொண்டிருக்கின்றாள். வாக்கு சேகரிப்பது போல என்னை வசமாக்கிக் கொண்டிருக்கின்றார். அவளின் பெண்மைக்கு முன் நானும் பெரும்பான்மை இழந்து விட்டேன். காலத்தின் காட்சிகள் மாறினாலும் அவளின் ஆட்சி மாறவில்லை, தொடர்ந்த வண்ணமே உள்ளது. காதலின் ஆட்சி மாறவில்லை. காதல் என்ற முத்தெடுக்க ஆசைப்பட்டு என்னை காதலில் முத்தெடுக்க ஆசைப்பட்ட என்னை அவள் தன் இதயத்தில் புதைத்து விட்டார். காதலில் முத்தெடுக்க ஆசைப்பட்ட என்னை அவள் தன் இதயத்தில் புதைத்து விட்டாள். வானில் தோங்க தெரியும் நிலவை போல் அவள் எனக்கு கண் மூடினாலும் கண் இமைக்கும் முன் தெரிகின்றாள். வானத்தில் தோன்றும் நிலவை போல் அவள் என் கண் இமைக்குள்ளும் தோன்றுகின்றாள். விழிமூட முடியாமல் துயிலின்றி தவிக்கின்றேன். விழிமூட முடியாமல் துயிலின்றி தவிக்கின்றேன் அவள் நினைவில். நன்றி.
1: ஆகா, ஒரு கவிதையை வந்து ஒரு தேர்தலோட ஒரு காதலை சேர்த்து விட்டீர்கள். அழகான கவிதை கொடுத்தீர்கள், வாழ்த்துக்கள், நன்றி. என்ன பாடல் தெரிவு?
2: லீடர் படத்திலிருந்து நெஞ்சம் அந்த பிடிச்ச பாடல்.
1: ஆமாம், லீடர் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி. இந்த பாடல் ஸ்வேதா மோகன் மற்றும் காபில் கபிலனுடைய குரலில் ஒலிக்கும். 9:18.

உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழ திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
1: இலக்கம் 200 அட்வான்ஸ் குலோவாட், 416-471-0255.
2: இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் அதே சுகமா மகிழ்ச்சியாக இருக்கேன்.
2: அந்த மகிழ்ச்சியுடன் உங்களுடைய கவிதையை கேட்போம், சொல்லுங்க.
3: சின்ன கவிதை தான், காலையில சொன்னது மாத்தி எழுதியிருக்கேன், அவ்வளவுதான்.
2: சொல்லுங்க.
3: என்னை தொடர்ந்த நிலாவை தொடர்ந்திருந்தால் நானும் ஜோடியாகவே உலா வந்திருப்பேன். உன் நிழலை தொடர்ந்தேன், காதலில் ஊழலையும் சந்தித்து விட்டேன். கவிஞனுக்கு பொய் அழகு என்பது பொய், உன் மெய்தான் அழகு, அதற்கு வைக்காதே கருமை, வை உன் கண்மையை. எருமை நடை வேகமல்ல, என் அருமை உன் நடை விவேகமல்ல, ஆனால் அது எனக்கு சோகமும் அல்ல, ஆனால் காதல் தாகம்தான். வெப்பத்தை படுத்தி கனவாக்குகிறாய், என் இரக்கத்தை உடுத்தி நினைவாக்குகிறாய். ஏழு நிறம் கொண்ட வானவில் ஒரு நொடியில் மறைந்து விடுகிறது, ஊழ் நிறந்த கொண்ட நீ என் குடியில் உறைந்து விடுகிறாய். முத்தெடுக்க உன் உடலே கடலாகும் பொழுது நான் சொத்தெடுக்க ஏன் ஓர் படலாக வேண்டும்? காந்தத்திற்கு இரும்பு நம்ம வீட்டு பிள்ளையாக தெரியும் பொழுது உன் சொந்தத்துக்கு நான் ஏன் தொல்லையாக தெரிகிறேன்? காந்த கண்ணழகியே, இந்த ஆணழகனை ஒடுத்திக்கொள், நீ பேரழகி ஆவாய்.
2: காதல் ஒரு தாகமாக இருக்கின்றது.
3: ஆமா ஆமா,
2: அற்புதமான அழகான வரிகள் கோர்த்து ஒரு கவிதை வடித்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. சொல்லுங்கள், இந்த பாடல் தெரியும்?
3: பாடல் வந்து நம்ம வீட்டு பிள்ளை படத்தில் காந்த கண்ணழகி பாடல்.
2: காந்த கண்ணழகி, ஆமாம், கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் இமானனுடைய இசையமைப்பில் அனிருத் மற்றும் நீட்டி மோகனுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 9:26.
4: காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஆண்ட்ரியா ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் .kilikoot.ca.
0: இதியராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: நீங்க இட வணக்கம் புருஷோத்தம், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நானும் மகிழ்ச்சியாக நன்றி.
0: உங்களுடைய மகிழ்ச்சியுடன் உங்களுடைய கவிதையை நாங்க கேட்கலாம், சொல்லுங்க.
4: இந்த கவிதையில வந்து காதல் என்ற வார்த்தை பயன்படுத்தாமல் எழுதியிருக்கிறேன். கவிதைக்கு தலைப்பு வந்து போட்டிருக்கிறேன், கிடைக்காமல் போனால் கூட அன்பை அவமதிக்க நினைக்காமல் ஒரு இந்த நினைவில புனிதமாக வைத்திருக்கிறேன். அந்த மாதிரி அந்த கவிதை சொல்ல
0: போறேன்.
4: உருவம் காணும் முன்பே உயிருக்குள் கனிந்துவிட்ட பேரன்பு, பெயர் அறியாமலே இதயத்தில் உதித்த இறையன்பு, தன் பிரியமான அன்பின் மீது கண்ணியத்தின் எல்லையை என்னாலும் தாண்டாது, மனம் நொந்துடா நற்சொற்களை நாவில் உதித்து, தன் நன்மையை மதிக்கும் அதே ஆத்ம ஒழுக்க நெறி நிலைத்து நின்று தன் அன்பை தலைவணங்கி மறைத்திடும். அங்கே அன்பு சிரித்தாலே இங்கே இதயம் இடம் புரியா வசந்தமாய் மலர்ந்திடும். அங்கே விழி கசிந்தாலே இங்கே நெஞ்சம் சுக்குநூறாய் உடைந்துவிடும். புரியாத இந்த அன்பு பிரிந்த பின்னும் பிரிவை மறுக்கும் பிரியா வரம் பெற்ற பேரன்பு. என்ன இனம் புரியா பந்தம், எனக்கென்ன தெருவா என்று என்றுமே கேட்க தெரியா நிபந்தனையற்ற நித்திய சொந்தம். உடலை தேடும் உறவல்ல இது, உயிருக்குள் உறையும் ஆத்ம பந்தம், இவ்வுலக மறியா இறைவன் எழுதிய அழகிய புனித காவியம். அதில் நானோ வெளியறியா மொழியின் பிரசவத்தில் என் கற்பனையை உயிர் பெற்று, எனது கவியோ இளைய ராகத்தில் புது ஜென்மம் எடுத்து மொட்டு பூவாய் விரிந்து மலரத் தொடங்குகின்றது. அந்த பூவின் மடிதேடி வரும் வான்மலை மலர் மீது எதிர்பார்ப்பில்லாமல் தான் தொட்டு செல்லும் ஒவ்வொரு இடலுக்குள்ளும் தன் உயிரை செலுத்தி செல்லும். அப்படித்தான் எம்பந்தம், கை சேராமல் போனாலும் பழி கூறாமல் நல்வழி நோக்கி நகர்ந்திடும் நல் சொந்தம். ஒன்று கொண்டு நன்மையை நினைத்து நித்தியமாய் நிபந்தனையற்று ஆலய அணையா தீபமாய் ஆத்ம பந்தமாய் காலத்தின் சுழற்சியால் உறவின் வடிவங்கள் மாறி போகலாம், ஆனால் ஒவ்வொரு பிறவியிடமும் சொந்தம் புனிதமாய் தொடரும். மரியாதையின் ரூபமாய் என் மாதாவின் மறுவடிவானை தூய அன்பே, புனிதத்தின் வாசமாய் நான் பெற்ற புண்ணியமாய் என்னில் உறைந்திருக்கும் உயிர்த்திருக்கும் என்னாலும் என் ஆத்ம நெறி கலந்த தெய்வீக அன்பு.
0: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. அழகான வரிகள் கோர்த்து அழகான கவிதை கொடுத்தீர்கள். உங்களுடைய வரிகள் எல்லாம் அவ்வளவு அற்புதமாக இருந்தது. வாழ்த்துக்கள்.
4: நன்றி. என்றால் அம்மா அந்த ஒரு சொறிப்பிலாங்க குளப்படியில் விடாமல் ஒழுங்காற்ற அந்த பேரை காப்பாற்றினா அப்ப அதுக்காடினா அதை புனிதமான நினைக்கின்றான்.
0: அழகான கவிதை சொல்லுங்கள். என்ன பாடல் தெரியும்?
4: நன்றி. திருட்டு பெயராலே தையா தையா அந்த பாடல்.
0: ஆமாம், கேட்ட மகிழுங்கள். நன்றி.
4: நன்றி.
0: இந்த பாடல் வந்து சாதனா சர்க்கம் மற்றும் ரேஷ்மி அமல்ராஜனுடைய குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 9:35 நிமிடம்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36/1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் Mega Sale.
1: இது ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரவி செல்வி.
1: வணக்கம், அப்படி இருக்கிறீங்க?
2: மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
1: நல்லது, சொல்லுங்கள். இன்றைக்கு உங்களுடைய கவிதையை நாங்கள் கேட்போம், சொல்லுங்கள்.
2: உன்னை நினைக்கும் போதெல்லாம் நான் நினைவிழந்து போகின்றேன். உன்னை நினைக்கும் போதெல்லாம் நான் நினைவிழந்து போகின்றேன். காதலோடு எழும் என் கரங்கள் வெறும் காற்றோடு கை குடைக்க ரணமாகி போகின்றன. அன்பே, அது எப்படி உன் பேருக்கு மட்டும் இத்தனை வலிமை? உச்சரித்த மாத்திரத்தில் உணர்வோடு கலந்து உணர்வுகளை தாராட்டி விடுகின்றது. அது எப்படி உன் பேருக்கு மட்டும் இத்தனை வலிமை? உச்சரித்த மாத்திரத்தில் என் உணர்வோடு கலந்து என் உணர்வுகளை தட்டி தாளாட்டுகிறது. வெட்ட வெளியில் ஒரு பாறையாய் இறைய கிடந்த என் உள்ளம் மெல்ல முறுக்கிய மென்கயிறாய் நித்திரை தொடங்க நெடுநாடன்றேன். நெற்றி வயலில் முத்தமிட்ட சத்தமின்றி தலைமேவி தோலனைத்த அந்த நொடி ஆடி பறந்த அந்தரத்தில் அலைந்த காற்றாடி மெல்ல ஆடி இறங்கியது போல. எப்படி உன்னால் மட்டும் இது சாத்தியம்? நெஞ்சம் கணக்கிறது வழிகளால் என்றேன். வெளியோரம் வழிந்த நீரொட்டி இனிக்க பேசி என் மனம் தழுவினாள். வியப்பாக இருக்கிறது, எனக்கு மட்டும் இப்படி நடக்குமா? வெளிநீரின் துயில் கலைக்க விடிந்தும் விடியாத மென் இருள் பொழுதிருக்க வெளிநீரின் துயில் கலைக்க விடிந்தும் விடியாத மென் இருள் பொழுதிருக்க பிரியாத என் இமைகளிடையே என் கனவு சிறைப்பட்டு கிடக்கிறது. வியப்பாக இருக்கிறது, ஏன் எனக்கு மட்டும்? நன்றி.
1: ஆஹா, என் கனவு சிறைப்பட்டு கிடக்கின்றது. அற்புதமான வார்த்தைகள், வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. முதலில் உங்களுடைய குரலில் ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஆமாம், குரலில் தெரிகின்றது. உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. நன்றி இணைந்து சிறப்பித்தமைக்கு. என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு ஜோடி படத்துல இருந்து வெள்ளியின் வளர் என்ற பாடல்.
1: ஆமாம், கேட்டுமா கேளுங்கள். நன்றி.
2: நன்றி.
1: இந்த பாடல் SPB மற்றும் மகாலட்சுமியினுடைய குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 9:43.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: பல பெண்களின் கண்களை மட்டுமே பார்த்து வளர்ந்த ஒருவன் முதன் முதலில் ஒரு அழகிய பெண்ணின் முகத்தை பார்த்து வியந்தான் அவள் பெண் தானா இல்லை அவள் பிரமன் செதுக்கிய பெண் சிலையா என்று வெட்கத்தில் மாறியது அந்த பொன்னுரமுடைய பெண்ணின் முகம். காதலம் தோன்றியது ஜாதி மதமற்ற உணர்வுடன்

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 17. அழுக்காராமை. விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: இந்திய ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தர வரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க முடிய தொலைபேசி 4164-4422-22. முதலில் இந்திய ராகம் நிகழ்ச்சியில் கவிதைகளோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. ஒழிக்க இருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்களும் தரப்படும். ஒழிக்க இருக்கும் பாடல் வீர தீர சூர திரைப்படத்தில் இருந்து ஜீவ பிரகாஷ்குமாருடைய இசையமைப்பில் குவக்கனுடைய வரிகளில் காரைச்சரண் மற்றும் ஸ்வேதா மோகன் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 10:02.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார் அண்ணநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள். முதலாவது படையப்பா திரைப்படத்தில் இருந்து சுத்தி சுத்தி வந்தீர்கள் என்ற பாடல். இரண்டாவது விஸ்வ துளசி திரைப்படத்தில் இருந்து கண்ணம்மா கனவில்லையா கண்களில் சுகமில்லையா என்ற பாடல். மூன்றாவது ஒன்ஸ் மோர் திரைப்படத்தில் இருந்து பூவே பூவே பெண் பூவே என்ற பாடல். நான்காவது தளபதி திரைப்படத்தில் இருந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்ற பாடல். மற்றும் 5வது காதல் வேலை திரைப்படத்தில் இருந்து எந்த நெஞ்சில் என்றும் என்ற பாடல். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன். முதலாவது படையப்பா திரைப்படத்தில் இருந்து சுத்தி சுத்தி வந்தீர்கள் என்ற பாடல். இரண்டாவது விஸ்வ துளசி திரைப்படத்தில் இருந்து கண்ணம்மா கனவில்லையா கண்களில் சுகமில்லையா என்ற பாடல். மூன்றாவது ஒன்ஸ் மோர் திரைப்படத்தில் இருந்து பூவே பூவே பெண் பூவி என்ற பாடல். நான்காவது தளபதி திரைப்படத்தில் இருந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்ற பாடல். மற்றும் 5வது காதல் வேலை திரைப்படத்தில் இருந்து எந்த நெஞ்சில் என்றும் என்ற பாடல். இந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164462222. ஒளிக்கேற்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒளிக்கேற்கும் பாடல் 12B திரைப்படத்தில் இருந்து ஹர்ஷ் ராகவேந்திரா மற்றும் மகாலட்சுமி குரலில். ஒளிக்கும் இந்த நேரம் 10:09.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள். முதலாவது படையப்பா திரைப்படத்திலிருந்து சுத்தி சுத்தி வந்தீர்கள் என்ற பாடல். இரண்டாவது விஸ்வ துளசி திரைப்படத்திலிருந்து கண்ணம்மா.

0: கனவில்லையா கண்களில் சுகமில்லையா என்ற பாடல். மூன்றாவது ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து பூவே பூவே பெண் பூவே என்ற பாடல். நான்காவது தளபதி திரைப்படத்திலிருந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது காதல் வேலை திரைப்படத்திலிருந்து என் நெஞ்சில் என்றும் என்ற பாடல். இந்த ஐந்து பாடல்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664462222. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: எனக்கு 2, 2, 2, 1, 4, 2, 1 மற்றும் 4.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் பிரசோதம் வெங்காயகரன்.
0: வணக்கம்.
2: வணக்கம். மன்னிக்கவும், 3, 1, 5, 4, 2.
0: 5, 4, 2. நன்றி.
2: நன்றி, நன்றி,
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: காசிநாதன் கதைக்குவன்.
0: வணக்கம். அப்படி இருக்கிறீங்க. சொல்லுங்க.
3: எனக்கும் 1, 2 மற்ற தளபதியில் உள்ள பாட்டு 4. 4.
0: நன்றி,
3: நன்றி,
0: நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது முதலாவது படையப்பா திரைப்படத்திலிருந்து சுத்தி சுத்தி வந்தீர்கள் என்ற பாடல். இரண்டாவது விஸ்வ துளசி திரைப்படத்திலிருந்து கண்ணம்மா கனவில்லையா கண்களில் சுகம் இல்லையா என்ற பாடல். மூன்றாவது ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து பூவே பூவே பெண் பூவே என்ற பாடல். மற்றும் 4வது தளபதி திரைப்படத்திலிருந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்ற பாடல். 5வது காதல் வேலை திரைப்படத்திலிருந்து என் நெஞ்சில் என்றும் என்ற பாடல். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664462222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நவீன சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்துவினுடைய வரிகளில் நிவாஸ் மற்றும் சின்மையினுடைய குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 10:17.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். இது அருண் கணேசன்.
1: அருண் கணேசன், எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. முதல் தடவை உங்களுடன் கதைக்கிறேன் போல இருக்கு, அப்படியா?
2: ஓ, நான் இரவு நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்ற இந்த இந்த இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது உங்களோட கதைக்கிறதுக்கு மிகவும் மகிழ்ச்சி.
1: நன்றி, உங்கள் வருகைக்கு நன்றி. சொல்லுங்க.
2: நன்றி. எனக்கு 1-3-5
1: 1-3-5 நன்றி
2: நன்றி வணக்கம்.
1: தொடர்ந்து அழையுங்கள். கண்டிப்பாக. முதலாவது படையப்பா திரைப்படத்தில் இருந்து சுத்தி சுத்தி வந்தீர்கள் என்ற பாடல், இரண்டாவது விஸ்வ துளசி திரைப்படத்தில் இருந்து கண்ணம்மா கனவில்லையா கண்களில் சுகம் இல்லையா என்ற பாடல், மூன்றாவது ஒன்ஸ் மோர் திரைப்படத்தில் இருந்து பூவே பூவே பெண் பூவி என்ற பாடல், மற்றும் நான்காவது தளபதி திரைப்படத்தில் இருந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்ற பாடல், மற்றும் ஐந்தாவது காதல் வேலை திரைப்படத்தில் இருந்து எந்த நெஞ்சில் என்றும் என்ற பாடல்.
3: 1-4-5
1: 1-4-5 நன்றி
3: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள்.
4: 3-2-5
1: 3-2-5 நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ரஜினாந்தம்.
1: வணக்கம் தவம். சொல்லுங்கள்.
5: 1-2-4
1: நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது முதலாவது படையப்பா திரைப்படத்தில் இருந்து சுத்தி சுத்தி வந்தீர்கள் என்ற பாடல், இரண்டாவது விஸ்வ துளசி திரைப்படத்தில் இருந்து கண்ணம்மா கனவில்லையா கண்களில் சுகம் இல்லையா என்ற பாடல், மூன்றாவது ஒன்ஸ் மோர் திரைப்படத்தில் இருந்து பூவே பூவே பெண் பூவி என்ற பாடல், மற்றும் நான்காவது தளபதி திரைப்படத்தில் இருந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்ற பாடல், ஐந்தாவது காதல் வேலை திரைப்படத்தில் இருந்து எந்த நெஞ்சில் என்றும் என்ற பாடல். இந்த ஐந்து பாடல்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 1-6-6-4-4-6-2-2-2 அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் ஐயா. சொல்லுங்க.
6: வணக்கம். 3-5-2
1: நன்றி
6: நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நாளை சந்திப்போம். வணக்கம்
1: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 1-6-6-4-4-6-2-2-2 அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் மஞ்சள் வெயில் திரைப்படத்திலிருந்து பரத்வாஜனுடைய குரலில்.

0: இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், பெங்களூர்ல சிவா அழைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க?
0: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட கதைக்கிறேன்.
1: நன்றி.
0: ஆமாம், இதய ராகம் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. வொர்க்கிங் ஃபார் யூ. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you.
0: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் இதயராக்கம் நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் வாக்கள் அடிப்படையில் 3வது இடத்தை பிடித்த திரைப்படமான தளபதி திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் ஜானகியினுடைய குரலில் உழைக்கும். இந்த நேரம் 10:32.

0: மார்க்கமக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 905-667-7200.
0: சீமட்டமலை ஸ்ரீ நிதியராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான விஸ்வ துளசி திரைப்படத்திலிருந்து SBB யினுடைய குரலில் ஒலிக்கும் நேரம் 10:40.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன்
2: 6479 9757. இதயராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலாவது இடத்தை பிடித்து வெற்றி பெற்ற திரைப்படமான படையப்பா திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் ஹரணியின் குரலில் ஒலிக்கும் நேரம் 10:47.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

ஒழிக்கும் இந்த பாடலுடன் நான் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளை விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று உடம்புடு உயிரிடையில் நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று உடம்புடு உயிரிடையில் நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுர் நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 17, அழுக்காராமை. விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழத் திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பரத் திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
5: இலக்கம் 200 Advance Boulevard, 416-471-0255.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David,
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough, 416-271-5992.

அம்மக்கார கரிச காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஓட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க, பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றியா
0: July 4, Whitby Event Centerல் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events. kilikoo.ca.

0: Modern HD, Double HD. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-5-6-6-7-7-2-0-0. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: 4161-0462.
0: குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 22. ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34 நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலேயே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க இவங்களெல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்கத்த

தகத்திட்டு தான் தகத்தான் தான் தலன்னு கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தா தலன்னு கிட்ட தக்க தரிக்கிட்ட தான்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Everything okay? No problem. And did you
5: bar kalam closing that adikira nadi
6: the customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155, 416-268-0155.
8: வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி குடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 திகதி கைலாச வாகனம், 26 திகதி மாம்பழ திருவிழா, 27 திகதி வேட்டை திருவிழா, 28 திகதி சப்பர திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
9: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், 416-471-0255.
10: என்ன பபடி இயக்கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
11: உங்களுக்கு இப்பவும் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிவா மண்டலாம் பாக்குறேன். டீன் கலி
10: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: 905-270-8800. 905-270-8800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது
2: சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 22. ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

பார்த்தா காசு கட்சி மனசு கோல்டுமா.

ஜல்லிக்கட்டு தூக்க வெள்ள கரம் போட்டான் ஸ்கெச்சு, அவனுக்கு தமிழ்நாடே போட்டது பாஸ்கெச்சு, சிதாவ தூக்க ரவன் நந்தான் போட்டான் ஸ்கெச்சு, ரவனுக்கு பண்ண தலை

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வீத கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: Experience radio like never before. Tamil HD Radio.
5: Tamil FM.
4: Now in hybrid digital.

0: துளைத்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
7: ஹர ஹர மகாதேவ் கீ.

என்ன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல்லையே தொங்கி நின்றுருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1,000 to $1,800 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem and dinam.
4: Bar kalam closing da adikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers. Chellathukku thanks.
4: Chellam illa da Selvam.
5: Sari sari.
8: Tamilan endru sollada thalidum irundhu nillada tharaniyai nee vellada.
9: Thirukkural eeradiyal ulagalandha deiva pulavanin kural kelpom.
10: Adhigaram 22. ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியை போன்றதாகும்.

0: 62 69.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
3: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 திகதி கைலாச வாகனம், 26 திகதி மாம்பழ திருவிழா, 27 திகதி வேட்டை திருவிழா, 28 திகதி சப்பர திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 Advanced Boulevard 416-471-0255.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட்.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
8: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
9: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் புதன் ஆசை வார்த்தைதான்.
0: மீசை.

0: சரி கண்ணாடி.
1: இதில் என்னை பார்க்கிறேன், அது உன்னை காட்டுதே.
0: காதல்.

0: 모든 HD, 더블 HD. 에이시안 텍스타일스인 마베름 메가 세일. 스토어와이드 디스카운트 up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2 for $10, nighty $3 for $10. Silver items 50% off. Kriti blue leaf mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence, 36 Cipher 1, Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale. பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 திகதி கைலாச வாகனம், 26 திகதி மாம்பழத் திருவிழா, 27 திகதி வேட்டை திருவிழா, 28 திகதி சப்பரத் திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 Advance Boulevard 416-471-0255. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ்
1: 416-990-2462.
2: குரல் கேட்போம். அதிகாரம் 22. ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

வாந்தே தலை. ஏய் எவனா இங்க சப்ளைரா? லேட்டா வாங்க.

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மே மாதம் 25ஆம் தேதி மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருக்கும் நான் ஆர்ஜே ராஜ். எல்லா நேர்களும் யூஸ்வலாக இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரனாலேயே வந்து இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா போகுது. அதே ஆதரவை இன்றைக்கும் கொடுப்பீங்கன்றதை நம்பி வந்திருக்கேன். இன்றைக்கும் வந்து உங்களோட பேசுகிறதுக்கு அருமையான ஒரு தலைப்பு காத்திருக்குது. அதே மாதிரி உங்களோட விருப்ப பாடலையும் கேட்க அலையுங்கள் 416-644-6222-4164-6422 இந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். அதே மாதிரி நான் கொண்டு வந்திருக்கிற ஒரு சிம்பிளான ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் க்வெஸ்சனுக்கு உங்களுடைய பதிலையும் சொல்கிறதுக்காக கால் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கும் நான் ஆர்ஜே ராஜ். முதல்ல சிஎம்ஆர் செய்திகள். செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்களை அனைவரையும் வருக வருகின்ற வரவேற்கின்றேன் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு. ஜாலியாக ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். ஒரே ஒரு கோரிக்கை நேயர்களுக்கு, நீங்கள் டைம் கான்ஷியஸாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலுமே வந்து நிறைய பேச தோணும். ஃபோன் எடுத்த உடனே நம்ம பேசிகிட்டே இருப்போம், அப்படியே அந்த ஃப்ளோவில் போகும். ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வந்து அப்படியே கான்வர்சேஷனை கட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு ரிக்வஸ்ட்டு. அதை சொல்லிவிட்டு இப்பொழுது செய்திகளை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். இன்றைக்கும் கால் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
1: நாற்பது நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்வதற்கான இலவச விசா வழங்கும் நடைமுறை இன்று முதல் அமுல்படுத்தப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. தங்கப்பிணையின் அடிப்படையில் வழங்கும் கடன்கள் அதன் மதிப்பில் 70% கட்டுப்படுத்தி இலங்கை மத்திய வங்கி புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. நிதி தொகுதியின் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதாக வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் மீறியுள்ளது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அருள்குமார திசாநாய்க்கு 2029ஆம் ஆண்டு மீண்டும் தெரிவு செய்யப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று அமைச்சர் சுனில் குமார கமகே தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகளில் வேகம் குறையவில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ டெல்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்திய பிரதிநிதிகள் குழு ஒன்று வர்த்தகம் மற்றும் முதலீடு குறித்து கலந்துரையாட இன்று கனடாவுக்கு வருகை தருகின்றது. இன்று முதல் புதன்வரை கனடா பயணத்தின் போது இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுடன் சுரங்கம், எரிசக்தி, வாகன உற்பத்தி மற்றும் விண்வெளித் துறைகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மூத்த வணிக பிரதிநிதிகள் உடன் வருவார்கள் என்று அவரது அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவித்துள்ளது. காசாவுக்கு சென்று கொண்டிருந்த நிவாரண உதவிப் படகு குழுவைச் சேர்ந்த 3 ஆர்வலர்கள் சர்வதேச கடல் பகுதியில் இஸ்ரேலிய படைகளினால் வழிமறைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர்கள் வான்கோரில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்பியிருக்கின்றனர். ஹோமூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் தனது அணுசக்தி திட்டம் குறித்து அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கும் ஈரானின் விருப்பம் தொடர்பான ஒரு வலுவான முன்மொழிவு தற்பொழுது விவாதிக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். ஹோமூஸ் நீரிணையின் மீதான ஈரானின் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்வதே அமெரிக்காவுக்கு மிக குறைந்த செலவை கொடுக்கும் தெரிவாகும் என்று ஈரானின் ஆன்மீக தலைவரின் ராணுவ ஆலோசகர் மொஹ்சென் ரெசாய் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து போர் நீடிக்குமாயின் அது அமெரிக்க பொருளாதாரத்தையும் அந்த நாட்டு மக்களையும் அழிவின் விளிம்புக்கு இட்டுச் செல்லும் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். எனவே ஈரான் முன்மொழிந்திருக்கின்ற நியாயமான பேச்சுவார்த்தை மேசையை ஏற்றுக்கொள்வதே அமெரிக்காவுக்கு மிக குறைந்த செலவை கொண்ட வழியாகும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார்.

0: நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி பெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தம் புதிய படத்திலிருந்து நீங்கள் ஒரு பாட்டை கேட்டீங்க. ஜூன் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற ஒரு தெலுங்கு படம். இது தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி அப்படின்னு சொல்லி பல மொழிகள் ரிலீஸ் ஆக போகுது. மிகப்பெரிய பட்ஜெட்டில் ராம்சரண் நடித்த ஒரு படம் இது. வந்து ஏகப்பட்ட தெலுங்கு நடிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம். ஏன்னா ராம்சரண் ஃபேன்ஸே எக்கச்சக்க பேர் இருக்காங்க. இதெல்லாம் சினிமா செய்தியில் பேசுவோம். இப்போ வந்து இன்றைக்கி ஒரு சிறப்பான தலைப்பை கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு இந்த மாதிரி ஒரு தலைப்பு நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து பல தடவை கேட்டிருப்பீங்க. டேய் மறுபடி இதுவா அப்படின்னா, ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி வேறு என்னெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து வைன் டே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே நம்ம தேவதாஸுக்கு வந்து ஒரு நண்பர் இருக்கார். அவர் வந்து எப்போ வந்தாலும் வைன் பாட்டில் வாங்கிட்டு வருவாராம். ஸோ அவர் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு வைன் பாட்டில் வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து வைன் டே. அப்புறம் ஆஃப்ரிக்கன் லிபரேஷன் டே இன்றைக்கி. அதுக்கப்புறம் டெக்கரேஷன் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. கீக் ப்ரைடே. இப்போ வந்து மொதல் பெஞ்சில் உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப படிப்ஸு புட்டி. அப்புறம் டே எவ்வளோ நேரமும் உட்க வச்சுட்டே உட்காந்துருக்காரு. அந்த ஹோம்ஒர்க் முடிக்கல அப்படின்னே நாங்களாம் ஃபீல் பண்ணிருப்போம். ஆனால் வாத்தியாரே கேட்க மாட்டார். கரெக்டாக வாத்தியார் கிளம்புறப்ப, சார் யூ டின்ட் ஆஸ்க் ஃபார் ஹோம்ஒர்க் சார் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுப்பானுங்களே அவனுங்க. அப்புறம் அந்த கிளாஸில் வந்து டீச்சர் இல்லாத டைமில் பேசுகிறப்ப போர்டில் பேர் எழுதுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. இந்த மொதல் பெஞ்சில் உட்காந்துருக்கிறவனுங்க. இவனுங்களை பார்த்தாலே வந்து டென்ஷன் ஆகும் எனக்கு. ஆனாலும் வந்து அவனுங்களாம் சூப்பராக வாழ்க்கையில் செட்டில் ஆகிருப்பானுங்க. ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்து படித்தவங்க நல்லா எல்லோரும் வாழ்க்கையில் பயங்கரமாக முன்னேறி இருப்பாங்க, பயங்கரமாக செட்டில் ஆகிருப்பாங்கன்னு பார்த்தா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் தேடி அவங்களுக்கு பிடிச்சா பார்த்தா அவனுங்களும் பேச அதே லெவல் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கானுங்க. ஒன்றும் பிரமாதமாக பயங்கரமாக செட்டில் ஆகிருக்கானுங்களாம் இல்லை. ஸோ அப்போ நினச்சிக்கிட்டேன், என்ன தான் இப்போ வந்து நம்ம பயங்கரமாக படித்தாலும் விதி நமக்கு வந்து எங்கே போய் விடுதோ அந்த இடத்துல தான் நம்ம இருப்போம் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை இல்லையா. இன்றைக்கி வந்து நானும் ஒரு அருமையான தலைப்பை தான் கொண்டு வந்திருக்கேன். ரெண்டு தலைப்பு. ஒன்று, நீங்கள் வந்து ஃபஸ்ட் பெஞ்சராக, மிடில் பெஞ்சராக, லாஸ்ட் பெஞ்சராக. உங்களுக்கு அப்படி இப்போ ஃபஸ்ட் நான் மிடில் பெஞ்ச் தான். ஆனாலும் எனக்கு ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கிறதுக்கு பிடிக்கும். இல்லை நான் வந்து லாஸ்ட் பெஞ்ச் தான், ஆனால் நான் எவ்வளோ தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் பெஞ்சில் மிடில் பெஞ்சில் போகிறதுக்கு முடியல. இல்லை நான் லாஸ்ட் பெஞ்சில் இருந்தேன், லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறதுக்கே பெருமைப்படுறேன், நான் எப்பயுமே லாஸ்ட் பெஞ்சர் தான் அப்படின்னா அதையும் பற்றியும் சொல்லலாம். நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் எங்கே உட்காந்துருந்தீங்க, உங்கள் பக்கத்தில் எப்பயுமே வந்து யூஸ்வலாக வந்து ஒரு கிளாஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து தொடர்ந்து அதே பசங்க தான் ப்ரமோட் ஆகி வருவாங்க. அதே இடத்துல பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், ஆனால் அவன் பக்கத்துலேயே உட்கார மாட்டான். அவன் எதிர்த்தாப்லையோ இல்லை ரெண்டு பெஞ்ச் தள்ளியோ உட்காந்துருப்பான். அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் வேற ஒருத்தர் வந்து எப்பயுமே நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்பான். ஸோ உங்கள் பக்கத்தில் உட்காந்தது யார் அப்படிங்கிறத ஞாபகம் இருந்தால் தான் சொல்லலாம். இது தவிர ஒரே ஒரு ஹைபத்தட்டிக்கல் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நீங்கள் வந்து ரீவிசிட் பண்ண விருப்பப்படுற ஒரு நாள், அதாவது டைம் மிஷின் கிடைக்குது, ஆனால் அங்கே வந்து நீங்கள் திருப்பி அந்த நாளைக்கு போகலாம், ஆனால் ஒரே ஒரு நாள் தான் நீங்கள் ரீவிசிட் பண்ண முடியும். அந்த நாளில் நீங்கள் எதையுமே மாற்ற முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ரீவிசிட் பண்ணி கல்யாண நாள் அன்றைக்கி போயிட்டு கல்யாணமே தாலியே கட்டாமல் ஓடி போயிட்டேன்னா அப்புறம் இந்த கல்யாணமே நடக்காது. அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை இருக்காது, வேறு மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிரிமினலாக யோசிக்கலாம். ஆனால் கண்டிஷன் என்னென்னா, அந்த நாளில் நீங்கள் எதையுமே மாற்ற முடியாது. அந்த நாளை வேணால் நீங்கள் ரீவிசிட் பண்ணலாம், மறுபடியும் போய் அந்த நாளை நான் வாழ்ந்துட்டு வரணும் அப்படின்னா ஒரே ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்குது. அந்த ஒரு நாளை நீங்கள் ரீவிசிட் பண்ணி திருப்பியும் அந்த நாளை அப்படியே வாழணும் அப்படின்னு ஆசை. அந்த சந்தோஷத்தை அந்த இதெல்லாத்தையும் வந்து மறுபடியும் கண்டிப்பாக சோகமான நாளை செலக்ட் பண்ண மாட்டிங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப ஹாப்பியான டேவாக தான் இருக்கும் அது, இல்லை ரொம்ப மெமரபிளான டேவாக இருக்கும். அந்த ரீவிசிட் பண்ண ஆசைப்படுற ஒரு நாள் எது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். ஏதோ ஒரு டாப்பிக்கு நீங்கள் சொன்னால் கூட போதும். நீங்கள் வந்து என்ன ஃபஸ்ட்டாக மிடிலாக லாஸ்ட் பெஞ்சராக ஒரு நாள் நீங்கள் ரீவிசிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எந்த நாளாக இருக்குன்றதை சொல்லிவிட்டு உங்களோட விருப்ப பாடலை கேளுங்க. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், நேயர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் டைம் கான்சியஸாக ஒரு 2-3 மினிட்ஸில் நீங்கள் பேசிட்டா ஓகே அப்படின்றத நம்ம ஒரு அனௌன்ஸ் பண்ணாத ஒரு ரூலாக நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நான் தேடி கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஜாலியான பாட்டு இல்லை சோகமான பாட்டு, மிடில் ஏஜ் பாட்டு, எந்த மூடில் நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கான பாடலை நீங்கள் கேட்கலாம். கால் பண்ணுங்கள் 416-644-6222. இப்பொழுது இணைப்பில் இருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ராஜ், நான் இதை பேசுகிறேன்.
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? இதயன் ஒரு தடவை கேட்டு பாக்கணும் உங்களுக்கு
1: போகணும். ₹100 அதையும் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு கோயில் அப்படியே பிடிக்கிட்டு அந்த நாளைக்கே இந்த அப்ப இருந்த எல்லாரையும் நான் பாக்கலாம் அதுக்காக.
0: ஓ அதான் ரீசன் அதை நான் இதான் அதை அடுத்து அதை கேட்க வந்தேன் இதனால அந்த நாள். ஆனா ஏன்னா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அன்னைக்கு நீங்க மீட் பண்ணீங்க அதனால
1: எல்லாரையும் பாக்கலாம் சந்தோஷமாயும் இருக்கும் தானே. அப்ப நான் கம்பத்தை படிக்கலும் தானே
0: சின்ன வயசு போட்டோஸ் ஏதாவது ஒண்ணு இருந்தா அனுப்புங்க எனக்கு. அது எல்லாருடைய டிஃபால்ட் ரூல் அது தெரியுது. ரீவிசிட் பண்ண விருப்பப்படுறதுதான். ஆனா இப்ப நான் இந்த கேள்வி கொண்டு வரப்பே வந்து இந்த கண்டிஷன் வச்சுட்டேன். ஏன்னா போய் எதையுமே நீங்க மாத்த முடியாது. இல்லைன்னா எனக்கு தெரியும் நீங்க எந்த நாளைக்கு போவீங்க எதை மாத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். தற்போதைய வானிலை என்னன்றத பார்த்தலாம். இப்ப வந்து 14°C ஃபீல்ஸ் லைக் 14 தான். என்ன ஒரு ஆச்சரியம் பாறேன் அப்படின்ற மாதிரி. யூஸ்வலா வந்து இந்த ஊர்ல ஒரு வெதர் போடுவாங்க, ஆனா ஃபீல்ஸ் லைக் அப்படின்னு போட்டு இன்னொரு வெதர் போட்டுருவாங்க. உண்மையிலேயே அந்த ஃபீல்ஸ் லைக் தான் ஆக்சுவல் வெதர் கண்டிஷன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து அது இல்லை. இன்றைக்கி சூப்பரான நல்ல சன்னி டே 21, ஆனால் ஃபீல்ஸ் லைக் 27 வரைக்குமே போகுது. நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்கிற சூப்பரான வெதர். ஸோ இன்றைக்கி நாள் வந்து சிறப்பாக இருக்கும். நீங்கள் வெளியில் வந்து ஒரு வாக்கிங் போகிறது, உங்கள் டாக் வாக் கூட்டு போகிறது, இல்லை உங்கள் டார்லிங்கோட கை கோத்துட்டு ஒரு வாக் போகிறது, இல்லை அப்படியே நம்மளுடைய நேர் சிவலிங்கம் மாதிரி சோலோவாக அப்படியே ஜாலியாக பார்க்கில் போய் உட்காந்து அங்கே வந்து விளையாடுற குட்டி பசங்க பொண்ணுங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஸ்மைல் பண்ணி ஹாப்பியாக ஒரு ப்ரீஸி டேவை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெளியில் போங்க. இன்னைக்கு வீட்லேயே உட்காந்துருக்காதீங்க. வீட்லேயே உட்காந்து வந்து ஜீ தமிழ் மட்டுமே பார்க்காம வெளியில் போய் ஜாலியாக சுற்றி எதாவது பண்ணிட்டு வாங்க. இது வந்து எங்கள் வீட்லேயும் வந்து நான் சொல்லிட்டு வந்தது. இந்நேரமும் வந்து இந்த பாட்டு என்னது ஜீ தமிழில் ஒரு பாடுற ஷோ வரும் இல்லையா, அந்த ஷோ தான் எங்கள் வீட்டில் வந்து கண்ணீர் மல்கு பார்ப்பாங்க. சீரியல் பார்க்குறாங்களா ரியாலிட்டி ஷோ பார்க்குறாங்களான்னு தெரியாது. ரியாலிட்டி ஷோ தான், ஆனால் பயங்கர எல்லாரையும் அள வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷோவை பார்க்காம இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போய் சுற்றிட்டு வாங்க.

0: பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
2: 416-700-2222 J.CA.
3: நேரம் சரியாக 9:20 ஆகுது. நான் சொல்ல அந்த ஜி தமிழில் அந்த என்னது சரிகமப்பா நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை தான் சொன்னேன். ஸோ நீங்கள் நிறைய நேரம் வந்து டிவியில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம், ஏன்னா யூஸ்வலாக இந்த வெதரில் இவர் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் கேட்ஜெட்ஸ் எது, ஃபோனை நோண்டுறது, டிவியை நோண்டுறது, புக்கு படிக்கிறதுனா நீங்கள் வெளியில் போயிட்டு புக்கு எடுத்துகிட்டு பப்ளிக் பார்க்கில் போயிட்டு அங்கேயே உட்காந்து படிங்க, ஏதாவது அவுட்டோரில் போய் நல்ல ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்பொழுது இணைப்பில் இருக்கும். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜ், நான் மனதிலிருக்கின்றேன், நல்லா இருக்கிறீங்களே?
3: வணக்கம் மதன், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: எப்பயுமே கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் இதான வீக்கானாக்கெல்லாம் இருப்பாங்க, நல்ல படிக்கிறவங்க என்ன பக்கத்துல இருக்க மாட்டாங்க,
3: படிக்கிறவங்க பக்கத்துல சேர்த்துக்கிறது இல்ல. அலர்ஜி, அலர்ஜி
4: இல்ல என்னோட இல்ல, நான் நல்ல வண்ணுக்கு தான் பேர், வண்ண சூக்கு தான் கூடுதலா சூக்கு தான் வார். நான்
3: என்ன செகண்ட் ரேங்கா? அப்படி தெரிய சொல்லுங்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது 1 போறேன் 2 போறேன் அப்படின்னா அது வேற அர்த்தம்.
4: அவர் வெளியூர்லாம் அப்ப அம்மா தானே, அப்ப அம்மா எங்களை அவ்வளவு செய்யறது இல்ல, அம்மா நாங்கள் பிளே கிரவுண்ட்ல விளையாடக்கே அங்க வந்து கூப்பிடுவா, வந்து சாப்பிட்டு போய் விளையாடுறான்னு
3: சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு நாள் நீங்க திருப்பி போய் ரீவிசிட் பண்ணணும் வாழ்க்கையில அப்படின்னா அது எந்த நாளா இருக்கும்?
4: ஸ்கூல் டைம்ல கொஞ்சம் இதா இருந்தது, ஸ்கூல் டைம் அப்படி பாக்குறது நல்லா இருக்கு.
3: ஒரு நாள் சொல்லுங்க, ஸ்கூல் அப்படி பீரியட் அப்படியே ஸ்கூல் டைம் அப்படின்லாம் இல்லை, ஏதாவது ஒரு நாள் மறக்க முடியாத ஒரு நாள் அதை நான் திருப்பி போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்.
4: இந்த போட்டி நடந்தது, ஒரு ஸ்போர்ட்ஸ் போட்டி உண்டு.
3: சரி,
4: அப்போ அதுக்கு நான் அதை பார்ட்டிசிபேட் பண்ணி அதை கொஞ்சம் ஓடி அதை வின் பண்ணினேன். அதில்
3: சூப்பர்.

0: அதுல எல்லாரும் இந்த கொஞ்சம் தெரியாத நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிக்கலாம்.
1: என்ன
0: போட்டி அது? நடந்தது
1: உங்களுடைய
0: ஓட்ட வேகத்தை பார்த்து மனச பறி கொடுத்திருக்காங்க, அத சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. பரவாயில்ல, ஓகே, சிறப்பு. என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
1: இது என்ன, நீங்களும் தர்க்கம் பட்டபடியால் இந்த பாட்டை கேட்போம். நலம் நலம் அறிய ஆவல் அந்த பாட்டு.
0: அப்படி அதான் கேள்வியாய் வந்தது. நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்கணுமா, இல்ல நலம் நலமறி ஆவல் கேக்கணுமா?
1: இது எனக்கு நீங்களும் நலம் எப்படி கவிதம் நீங்க தானே?
0: அது சரி, கரெக்ட். மணிக்கு மேல சபா கூடும்ல, அந்த சபால போய் மீட் பண்ணிடுவேன் நானு. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
0: இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த சைடு வருகை. அம்மா எப்படி இருக்கீங்க? போற்றுவோம், போற்றுவோம். எங்க போனீங்க இத்தனை நாள்? அப்படியா, ஏன் நிகழ்ச்சிக்கு மட்டும் வர மாட்டேன் நீங்க?
1: என்ன
0: பாட்டு கேட்டீங்க? இந்த முருகன் பாட்டு
1: நரகமணி மாமணியே முருகையா?
0: ஆமா, போட்டுலாம். இல்ல, அதே போட்டுலாம். எனக்கு நீங்க சொல்லுங்க, ஒரு நாள் நீங்க திருப்பி வந்து வாழ்க்கையில போய் அந்த நாளை முழுசா மறுபடியும் நீங்க வாழ்ந்துட்டு வரலாம் டைம் மிஷின் மூலமா, எந்த நாளுக்கு போவீங்க?
1: மறுபடியும்
0: ஒரு நாள் போய் கணக்கு டீச்சரா வாழ்ந்துட்டு வரணுமா உங்களுக்கு? ஆஹா, சூப்பர். அதுல வந்து ஏதாவது இப்போ உங்களுக்கு ஃபேர்வெல் இல்ல ஸ்பெஷலா ஏதாவது ஒரு நாள் நடந்திருக்குமே அங்க, அப்படி ஒண்ணும் இல்லையா?
1: சரி, அப்ப அந்த நேரம் படிப்பிக்கணும்.
0: ஓ, அப்படி, அந்த சப்ஸ்டிட்யூட் டீச்சர். ஓகே, ஓ சரி சரி, ஓகே, ரைட். நன்றி, ரொம்ப நன்றி நீங்க மறுபடியும் கால் பண்ணதுக்கு. மீண்டும் சந்திப்போம். ராஜேஸ்வரி அம்மா வந்து எப்பயுமே எல்லாருக்கும் ஒரு பிளெஸிங்கை கொடுத்துட்டு ஒரு முருகர் பாட்டு கேட்பாங்க, அதே மாதிரி கேட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இணைந்திருக்கிற நேரத்துக்கு மறுபடியும் தலைப்பு ஒரு தடவை சொல்லிடுறேன். தலைப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இது ஒரு இந்த மாதிரி தலைப்பு பல தடவை கேட்டிருப்பீங்க, ரேடியோ அப்படின்னா கழுதை இதுதானே வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதே தலைப்பு தான். நீங்கள் ஆனால் ஆன்சரை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரலாம். ஒன்று வந்து முதல் விஷயம், நீங்கள் வந்து ஸ்கூலில் இருந்தப்போ ஃபஸ்ட்டாக மிடிலாக லாஸ்ட் பெஞ்சாக எங்கே உட்காருவீங்க, உங்கள் பக்கத்தில் எப்பயுமே யார் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கேள்வி. எனக்கு வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து வேற ஒருத்தர் வினோத்னு சொல்லிட்டு பயங்கர க்ளோஸ், ரெண்டு பேரும் ஜெட்டி தோசுங்க. எல்லா திருட்டுத்தனத்தையும் வந்து ஒன்றா சேர்ந்து தான் பண்ணுவோம். ஆனால் வேணும்னே ரெண்டு பேரும் கிளாஸில் பக்கத்தில் உட்கார மாட்டோம், ஏன்னா உட்காந்தா அழிஞ்சிருவோம், அழிஞ்சிருப்போன்ட்டு தெரியும் எங்களுக்கு. ஏன்னா எல்லா டீச்சர்கிட்டையும் மாட்டோம், ஏன்னா சிரிச்சினே இருப்போம். அதனால் வந்து வேறு ஒரு இடத்துல உட்காருவோம், சிக்னல் பாசிங் மட்டும் கிளாஸ் டைமில் நடக்கும். என் பக்கத்தில் உட்காருறோம் பேர் பிரபாகர், பப்பி பப்பின்னு கூடுவோம். அவன் தான் வந்து என் பக்கத்தில் எப்பயுமே வந்து உட்காருவான். நல்ல நல்ல பையன், செம ஸ்வீட்டு ஃப்ரெண்டு. அவன் வந்து கொஞ்சம் ஒழுக்கமாக வந்து படிப்பான், நோட்ஸ் எல்லாம் எடுப்பான். ஏதாவது நான் ஒழுக்கமாக கவனிக்கல அப்படின்னா அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால் வந்து கொஞ்சம் படிப்பான பையன் என் பக்கத்தில் உட்காந்துருவேன். நம்மளும் பக்கத்தில் உட்காந்தா லைட்டாக கொஞ்சமாவது படிப்பு வருமா அப்படின்னு பார்த்தேன். ம், எங்கேருந்து வரலை, பரவாயில்ல. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
2: ஆ, வணக்கம் வணக்கம் வணக்கம், இனிய காலை வணக்கம். நம்ம கமாண்டோ கண்ணன் பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
0: கமாண்டோ கண்ணன் நல்லா இருக்கேன். உங்களுடைய எனர்ஜியை வந்து எப்போ வந்து பூஸ்ட் கொடுப்பாருன்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன். ஆமாம், சூப்பர், நல்ல பூஸ்ட் மார்னிங்.
2: நல்ல தலைப்பெல்லாம் போட்டிருக்கேன். இந்த நல்ல ஒரு நாளில் நல்ல வெளியிலலாம் நல்லா இருக்கு, வெதர்லாம் சூப்பராக இருக்கு. குறைய டெம்பரேச்சர் குளிர் இல்லாமல் இருக்குது, எல்லாம் 20s தான் காட்டிட்டு இருக்காங்க.
0: கரெக்ட். ஆமாம்.
2: ஒரு நாள் போகும்னா நிறைய நாட்கள் இருக்கு அதுல ஒரு நாள் தான் கேட்டீங்க இப்ப எனக்கு இந்த டீனேஜா இருக்கிறதுல நான் ஒரு சோசியல் கிளப்ல பிரசிடென்டா இருந்தேன் சரி ரெண்டாவது வருஷத்துல இனி அந்த கிளப் ஃபார்ம் பண்ணி ரெண்டாவது வருஷத்துல ஜூனியர் லயன்ஸ் கிளப்னு சொல்லுவாங்க லியோ கிளப்னு பிரசிடென்டா இருந்தேன் அப்ப அவங்க அப்பா தான் எனக்கு ஸ்பீச் எல்லாம் சொல்லி தருவாரு ஸ்பீச் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஸ டாபிக்ல கடைசியில் என்னன்னா
0: உங்களுக்கு
2: பிள்ளைகள் செய்யற நல்ல விஷயங்கள் அதெல்லாம் கேட்க
0: சான்றோன்னு கேட்ட தாய் அப்படின்ற மாதிரி அம்மா புரிஞ்சு போயிட்டாங்க. பியூட்டிஃபுல்.
2: ஆமா ஆமா. அப்ப அந்த நாள் திரும்ப வந்து நல்லோம். எந்த நாள் வரக்கூடாது, எந்த நாள் வரக்கூடாதுன்னு
0: புரிஞ்சு போச்சு. என்ன எல்லாரும் இதையே சொல்றீங்க, அப்புறம் டென்ஷன் ஏறுவங்க நம்ம கிட்ட. நம்ம ரெகுலரா வர்ற விமன் காலர்ஸ் எல்லாருமே வந்து டென்ஷனாக போறாங்க. இப்ப என்ன அப்படி என்ன நீங்க கண்டுட்டீங்க அப்படின்னு.
2: எந்த நாள் வரக்கூடாதுன்னா படிச்சு வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்டா வரணும் அப்படின்னு ரொம்பவே படிச்சுட்டு இருந்தேன். கடைசியில வந்து அந்த எக்ஸாம்ல வந்து அவங்க அந்த ரேங்க்ஸே போடல.
0: ஐயோ,
2: மனைவியும் 51வது வருட திருமண நாள் இன்னைக்கு
0: கொண்டாடுறாங்க. எல்லாருக்கும் விஷஸ் போட்டுருவோமா?
2: ஆமா, இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாக்க, திருமண நாள் கொண்டாட நீடிவான வாழ்த்திக்கொண்டு நீங்களும் ஒரு நல்ல பாட்டு ஒன்று சூஸ் பண்ணி லவ் சாங் அப்படி போடுங்க.
0: அப்படியா, லவ் சாங் போட்டுருமா இல்ல லேட்டஸ்ட் சாங் ஒன்று எடுத்து போட்டுருமா? ஒரு புத்தம் புதிய பாடல் ஒன்று
2: போட்டுருவோம்.
0: உலகா கோயந்தம்மன் ஒரு புது பாட்டு வந்திருக்கு, அதை போட்டுறேன். ஓகே. வாழ்க்கையே வெறுத்து நமக்கும் அந்த வைப பாஸ் பண்ணி என்னத்த பெருசா பண்ண போற அப்படின்ற மாதிரி இந்த என்னத்த கண்ணையா இருப்பார்ல, என்னத்த படிச்சு என்னத்த பொழைச்சு அப்படின்னு ஒரு மாதிரி விரக்தியவே நமக்கு இறக்கிட்டு போயிருவார். ஆனா கண்ணன் வந்தா ஃபுல்லாக பூஸ்ட் பண்ணி ஏ வாடா எவனவர் தான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றிட்டு போயிடுவார். ஸோ அந்த எனர்ஜி தான் நமக்கும் தேவை. அந்த எனர்ஜியோடு அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம் காசிநாதன்.
0: வணக்கம் காசிநாதன், காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா பார்க்ல இருக்கிறோம் ஐயா.
0: பார்க்ல தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா லாஸ்ட் டைம் நடந்த சம்பவம் அந்த மாதிரி.
1: இல்ல யாரையும் அடிச்சுன்னு கேட்டா இல்ல.
0: ஆமா
1: அடிச்சுன்னா நரேந்திர மோடிக்கு பாம்பாட்டி போடும்.
0: புரியல அப்படின்னா என்னது?
1: நரேந்திர மோடிக்கு பாம்பாட்டி போடம் கொடுத்தான் நோர்வேல.
0: நரேந்திர மோடிக்கு
1: பாம்பாட்டி போடத்துல காட்டு நோர் கொடுத்தாங்க.
0: பாம்பாட்டி பட்டம் நார்வேல கொடுத்தாங்களா?
1: பட்டம் கொடுக்கலையா, பாம்பாட்டி காட்டு வந்து அவர் ஒரு பாம்பாட்டி மாதிரி சித்திரம் வரைஞ்சி விட்டார் ஒரு பத்தியாள்.
0: நீங்க பேசுற வேகத்துல எனக்கு பாதி விஷயம் புரிய
1: மாட்டேங்குது.
0: அது சரி, ஆனா தலைப்புக்கு வருவோமா. இப்ப இன்னைக்கு வந்து தலைப்பு என்னன்னா, ஒரு நாள் நீங்க திருப்பி போய் ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னா அது எந்த நாளாக இருக்கும்?
1: எனக்கு உலகத்துல எந்த இடத்துலயும் பாட பழக தெரிஞ்சனா.
0: சரி,
1: இந்த இடத்துல பாடணும் வந்துடுது. ஆனா எந்த இப்ப எனக்கு ஒரு எந்த கடைசி வாழ்க்கை நான் ஊர்ல போய் பழையபடி மாடு வளர்த்து எந்த தோட்டங்கள் அதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் நடக்குது. நான் வச்சாலும் மன்ற வாழ்க்கை தான் எனக்கு தன்னை பிள்ளைகளுக்கும் இந்த சௌரங்களும் எல்லாருக்கும் சொல்லி இருக்கேன். அண்ணன் நீ எப்போ மூணு மணி நேரம் போர் இந்த புள்ளு அது வலிச்சாலும் கட்டிக்கல நாங்கள் பார்க்க மாட்டோம்.
0: சரி,
1: அது ஒரு அந்த ஒரு உலக வாழ்க்கை இருக்கு இல்லையா. நாங்கள் ஹமாம் செய்கிற ஆக்கள் தானே. அப்ப அந்த மாடு கண்டு ஆடு இப்ப சீமான் மாட்டுக்கு மாட்டுக்கு வாண்டி கூட்டம் வச்சு அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு சொன்னார்.
0: சரி,
1: ஆனால் ஆமக்கறி சுண்டதா தூக்கி பெரிதா கேக்குறீங்களோட அவன் ஆடு மாட்டுக்கு வேண்டின
0: சொல்றீங்களா?
1: உலகத்திலேயே அவன் செய்த சொண்டு மாதிரி ஒருவரும் இல்லையா? ஒரு ஆடு மாட்டுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி அதுகளையும் கூட்டி கொண்டு காய்ச்சவன் பாடணும்.
0: அதுகளும்
1: அந்த அரிசினாண்டவன் காய் துடாப்பளிக்கிறான் இங்க இருந்து அடிச்சு விட்டால் தூக்கி இல்ல. நான் அடிக்கிறது பூட்டி அடிக்கிற ஆள் இல்ல,
0: போயிட்டே இருக்கும். அதனால அந்த சேனல் நீங்க மாத்திட்டே போங்க. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். நான்
0: எழில் ராஜன். எழில் எப்படி இருக்கீங்க? எழில் நல்லா தான் இருக்கேன். எழில் என்ன ஒரு சாஃப்டா அப்படியே ஒண்ணும் தெரியாத ஒரு குழந்தை பேசும்ல அந்த மாதிரி பேசுறீங்க. ஆஹா, ஆமா எழில் ஒரு ஒரு பயங்கர ஜோஷ் வந்து இருக்கணும்ல நீங்க பேசும்போது. நம்ம கிட்ட பேசுறீங்க, கால் பண்ணி வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமா லைன்ல வெயிட் பண்ணி என்கிட்ட பேசுறீங்க, அதுக்கு ஒரு ஜோஷ் இல்லையா?
3: ஆமா,
0: இருக்கணும்ல. ஏன் மார்னிங் ரொம்ப டயர்டா இருக்க, நிறைய வேலை வாங்கிட்டாங்களா வீட்டுல? வணக்கம் ராஜண்ணா, எப்படி இருக்கீங்க
3: அப்படின்னு? மிடில் பெஞ்ச் தான், ஆனா லாஸ்ட் பெஞ்சுக்கு போயிருவோம் ஆட்டோமேட்டிக்காவே.
0: புரியல, முதல்ல மிடில் பெஞ்சில் உட்காந்து சரி நல்லா படிச்சா முன்னாடி போவோம், இல்லை வேலைக்கு வரலாம் பின்னாடி போவோம் அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க.
3: அப்படி நீங்க தப்பு கணக்கு போடக்கூடாது. சரி, எங்களோட ஸ்கூல்ல என்னன்னு ஹைட்டின் படி தான் பெஞ்ச் கொடுப்பாங்க.
0: ஓ, ஹைட் ஹைட் படி. ஓகே, நீங்க எப்படி ரொம்ப உயரமான பொண்ணா?
3: இல்ல இல்ல, நாங்க மிடிலுக்கு போவோம். ஆனா யார் நோட்டி செய்யறாங்களோ, யார் குழப்பட்டு செய்யறாங்களோ, அவங்கள கூப்பிட்டுதான் டீச்சர் சாப்பிட முன் ஃபர்ஸ்ட் பெஞ்சில ஏத்துறாரு. அப்ப நாங்களெல்லாம் பின் பெஞ்சுக்கு போயிருவோம் கடைசியில.
0: ஓ, நீங்க ரொம்ப குட் கேர்ள், அப்படி சமத்தா இருப்பீங்க. அதனால உங்களை எல்லாம் கண்காணிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்களே குவைட்டா இருக்கிறதுனால.
3: நீங்க
0: நான் 80 மார்க் 100 மார்க் தான் எப்பயுமே எடுக்கிறது. சூப்பர்,
3: போகவே மாட்டேன்.
0: சே, எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு சமத்தான பொண்ணுன்னு எனக்கு தெரியும். கரெக்டு. எஸ் யா, நீங்கள் ஒரு நாள் நீங்கள் வாழ்க்கையில் திருப்பி மறுபடியும் போய் அந்த நாளை வந்து பார்த்துட்டு வரணும் அப்படின்னா எந்த நாளாக இருக்கும் அது?
3: எனக்கு எங்களோட சாருமதி
0: நம்ம சாருமதி. ஓகே.
3: அப்ப அந்த கிரேட் சென்னையில இருந்து ஒரு போயிங் லவ் பண்ணது அவ்வளோ மாட்டன் மாட்டேன் சொல்லிட்டான். அப்ப அந்த ஃபேவெல்ல அந்த படியே நான் பாடுவேன். ஆனா எதிர்பார்க்கிற உதவியுமே சேர்ச்சில சாருமதி நீதான் என் சொந்த மணின்ற பாட்டை படிச்சு
0: விட்டேன். ஐயோ, சர்ச்சில் எல்லாரும் முன்னாடியுமா?
3: தலைக்கு
0: இவ்வளவு தில்லு பாத்தீங்களா? ஓகே, சாருவும் அங்கதான் இருந்தாங்க. என்ன பண்ணாங்க அவங்க? அழுதுட்டாங்க. இந்த பையன் என்ன
3: பண்ணாங்க?
0: ஓ, இப்ப சாருவோட லவ் ஸ்டோரி அந்த பையனோட கை கோத்தாங்களா இல்ல ஓ இல்லையா?
3: நாங்கள்
0: எனக்கு
3: இருந்தது.
0: உண்மையிலேயே அப்படி ஒரு பாட்டு இருக்கா?
3: எதிர்பார்க்கவே இல்ல. நாங்களும் எதிர்பார்க்கிறேன் இந்த பாட்டு தான் பாட போறாங்க.
0: ஆனா யூஸ்வலா சர்ச்ல வந்து சாமி பாட்டு தான் பாடுவாங்க. காதல சொல்லிரணும்ல, இதே முரளி மாதிரியே இருந்தா எப்படி? அவர் என்ன பண்ணுவாரு? பாட்டு அப்படி எழுதியிருக்காங்க. சாருமதி என் தங்கமடின்னு சொல்லிட்டு என் சொந்த மடின்னு பாட்டு தானே, பாட்டு தான் பாடினாரு. நீங்க கனெக்ட் பண்ணிக்கனா என்ன பண்றது? ஆனா அந்த பாடின பையனும் உங்க கிளாஸ்மேட் தான். முடிக்கிறப்ப சும்மா செம ஹை நோட்ல முடிச்சீங்க. ரொம்ப நன்றி. அடிக்கடி இந்த மாதிரி கால் பண்ணுங்க. நன்றி.
3: ஓகே, நன்றி.
0: சோ ஸ்வீட்ல சூப்பர் மெமரி. அவங்க வந்து அந்த பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஸ்கூல் டேஸை வந்து ரீவிசிட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா இதுதான் கண்டிஷன். இப்போ அடுத்து வர நேரம் வந்து எனக்கும் வந்து என்னுடைய ஃபேர்வெலுக்கு தான் போகணும், என் ஃபேர்வெலை தான் பார்க்கணும் அப்படின்னு மறுபடியும் அதையே ரிப்பீட் பண்ணக்கூடாது. புதுசாக ஏதாவது கண்டென்ட் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.
4: Veggies fresha, price besta, delivery fasta. Answer enna theriyuma? Maple Grocery dhaan. Ungal kudumbathukku suthamana mattum tharamana kaigari maliye porukal thevaippadugiradam. Maple Grocery.
5: 9699 James Street, Maple.
4: 9054176069.
5: Online il shopping seiyalam. Toronto vil 30 nimidathirkul free home delivery. maplegroceries.ca 905-417-6069. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
0: நேரம் சரியாக 9:45 ஆகுது. இன்னைக்கு டொரண்டோவோட வானிலையும் சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 14°C, இப்போ என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ 17 போயிருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 18, 19, அப்புறம் 20, 21 சொல்லிட்டு ஏறிக்கிட்டே இருக்க போகுது. சிறப்பான ஒரு காலநிலை, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட விருப்ப பாடலை கேட்க அலையுங்கள் 416-644-6222. நீங்கள் கேட்டவையில் இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரே ஒரு நாள் வாழ்க்கையில் நீங்கள் திருப்பி போய் ரீவிசிட் பண்ணணும். ஒரு டைம் மிஷின் மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு நாளை வந்து மறுபடியும் போய் அந்த நாளை நீங்கள் முழுக்க அப்படியே வந்து 24 hours வாழலாம். ஆனால் அந்த நாளில் நடந்த எந்த விஷயத்தையும் நீங்கள் மாற்ற முடியாது. பட் திருப்பி அதை வந்து மறுபடியும் அப்படியே ரியலாக லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலாம். அந்த ஃபுல் டேவும் மறுபடியும் ரீவிசிட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா எந்த நாளுக்கு நீங்கள் மறுபடியும் ட்ராவல் பண்ணி போய் அந்த நாளை வந்து ரீவிசிட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு தலைப்பு. அது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ ஸ்கூலில் யூஸ்வலாக ஃபஸ்ட் பெஞ்ச், லாஸ்ட் பெஞ்ச், மிடில் பெஞ்ச் அப்படின்னு இருக்கும். அந்த பெஞ்சை வச்சே அந்த பையனோ இல்லை பொண்ணுடைய படிப்பறிவு இல்லை ஒழுக்கம் இது எல்லாத்தையும் வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. ஆனால் அது உண்மையா இல்லையான்றது அது தனியான இன்னொரு நீயான கேள்வி. பட் இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் வந்து எந்த பெஞ்சில் உட்காந்தீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு செக்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்றது தான் இப்போ இன்னொரு கேள்வியும் கூட. இது ரெண்டுக்குமே உங்களுடைய கண்டென்ட்டை கொண்டு வாங்க. கரெக்டாக ஒரு 2-3 minutes நம்ம பேசிவிட்டு ஒரு பாடலை கேட்டு போனால் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது வரைக்கும் பக்காவாக போயிட்டுருக்குது. எல்லோரும் டைமிங்லேருந்து எல்லாத்தையும் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்காக மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அடுத்த நேருக்கு போவோம். வணக்கம்.
6: ஹலோ.
0: ஹலோ,
6: வணக்கம்.
0: ஹே டார்லிங், ஹவ் ஆர் யூ?
6: நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ரவி பாலசுவாமிகள். நீங்க வந்து போய் காலையிலேயே வந்து சாதகம் பண்ணிட்டு எங்களுக்காக வந்து பூஜை பண்ணிட்டு நாடு நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும்.
6: சரி.
0: அத
6: சரி, அது புடிச்சிட்டேன்னா ராஜ், அது சரிதா?
0: சொல்லுங்க. அது வந்து ஒன்னு ரெண்டு விஷயத்துக்கு அந்த லவ் பெயிலா போச்சுன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் அந்த வீடு ரீவிசிட் பண்ணி எவ்வளவு அழகா கனவு விஷயமே வந்து ஒரு நம்ம ஃபேமிலியோட வாழ்ந்த வீடுதான். அதெல்லாம் அப்படியே இடிஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு அப்படின்றப்ப அது ஒரு கூட்ட கலைச்ச அந்த பாவிகள் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு தான் ஹெவியா இருந்துச்சு எனக்கு. ஓ, அப்படி கரெக்ட் பண்ணிட்டீங்க. கரெக்ட், எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு சாரும் இருப்பாங்கல்ல.
6: ஆனா
0: நல்லா படிப்பீங்க. ஹலோ, நீங்க ஆக்சுவலி நெடுவில் பேசுறது கட் ஆயிருச்சு, சாரி. டிராவல்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்,
6: மறுபடியும் சொல்லுங்க.
0: அது சரி, கரெக்ட். லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தா அவன் படிக்கவும் செய்வான், அதே சமயம் கொஞ்சம் லோலாயத்தனமும்
6: பண்ணுவான்.
0: கரெக்ட். ஐயோ, இவன் கிட்ட வச்சுக்க கூடாதுரா அப்படின்ட்டு. ரவிபாலா, நீ அன்னைக்கு டியூஷன் முடிஞ்சு ஏன் வந்து சர்மிளா பின்னாடி போன அப்படின்னு நீங்க திருப்பி கேட்பீங்க. நீங்க ஏன் வந்து மேக்ஸ், நீங்க ஏன் இங்கிலீஷ் டீச்சர் கூட வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா
6: நீங்க
0: ரெண்டுமே இருக்கு. என்ன பாடல்
6: அந்த வெட்டிங் டே எனக்கு மறக்கவே இல்ல. அது அவ்வளவு அந்த கோயில்ல தான் இந்த வெட்டிங் நடந்தது.
0: எனக்கு ஒரு நாள் பண்ணணும் போவேன்.
6: இல்ல
0: ஓ ஸ்வீட் லவ்லி, நல்ல மெமரிஸ் சிறப்பா ஷேர் பண்ணீங்க எல்லாத்தையுமே.
6: மதுராஜா எனக்கு பாட்டு ராஜா அந்த உயர்ந்த மனிதன் படத்துல இருந்து
0: ஓகே
6: அந்த நாள் ஞாபகம் நெருங்கி வந்து அந்த பாட்டு தாங்க.
0: இந்த தலைப்புக்கு ஏத்த பாட்டு, பல பேர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு.
6: ஹாரிஸ்
0: ஜெயராஜ் வந்து ஆம்பளையவே பொம்பளை மாதிரி பாட வச்சிட்டாரு. ரொம்ப நல்ல கருத்தை கொண்டு வந்தீங்க. நம்ம பேசின பேசிட்டே இருப்போம், எனக்கு அவ்வளோ ஆசைதான் எல்லா நேயர்கள்கிட்டயும் பேசுறதுக்கு. பட் வாட் டு டு, டைம்
6: கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்.
0: சொல்லுங்க.
6: அந்த மகனும் நீங்களும் இருந்த போட்டோ சூப்பர் ராஜ், நல்லா நல்லா இருந்தது. நல்லா இருந்தது, நல்ல ஒரு கிளிக்.
0: ஓ நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ரவிமலா,
6: நன்றி
0: நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஸோ ஸ்வீட்டில் ஆக்சுவலி பக்கத்தில் எனக்கு வந்து இந்த கோயிலில் படிக்கிற குடுப்பனை இல்லை தான், இருந்தாலும் நினச்சிப்பேன் இந்த கோயிலில் படிக்கிற பசங்களாம் வருவானுங்க டியூஷனுக்கு, அதே கேங்கோடு வருவானுங்க. அவங்க பார்த்தா எல்லாம் ஏ என்னடி கொண்டு வந்துருக்கேன், அந்த பொண்ணு தான் வந்து நோட்டு எடுத்துகிட்டு வருவா இவனுக்காக, ஐய் அவங்க கை வீசிட்டு வருவான், எங்கடா அவங்க நோட்டு பெண்ணா எல்லாம் கொடுத்து விட்ருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணுக்கிட்டருந்து ஒன்று ஒன்று வாங்குவான், நோட்டு புக்கு பெண்ணெலாம் வேறு வேறு ஃபிகர்ஸ் தான் பேக்கில் வச்சு எடுத்து வருவாங்க இவனுக்காக. இவன் அப்படியே கெத்தாகவே இருப்பான், இவனெல்லாம் பார்த்தா அப்படி வயிறுலாம் கொந்தளிச்சு எரியும், இவனுக்கு பாடுற வாழ்வை அழகழகான ஃபிகர்ஸ்லாம் இவனோட நோட்டை தூக்கிட்டு வருதுங்க அப்படின்னு இவன் போவான். ஏய் ஏன்டி லேட்டே அப்படி மாதிரி ஒரு மாதிரி ரூடாக பேசி தலையெல்லாம் நோட்டில் வந்து தலையிலே அடிப்பான். அப்படி விரியான் அவனுக்கு டேய் என்ன தைரியம் இருந்தா அப்படின்னு சொல்லி, ஆனால் அவன் பக்கத்துலேருந்து பேசும்போது நம்ம எல்லாம் பம்மிடும். ஆ சரிங்க சார், ஓ ஓகேங்க, ஆ உட்காந்து நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கொடுப்பான் அவனுக்கு. அப்போலேருந்தே அதான் மரியாதை, என்ன பண்ணுறது, கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துரு போகுது வாழ்க்கை, என்ன பண்ணுறது. சே இப்போ இதெல்லாம் நினைக்கும் போது இந்த ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் சொல்ல ஒன்று வெட்டிங் ரிசப்ஷன், அப்படி இல்லை அப்படின்னா வந்து டியூஷனில் வந்து ஒரு தடவை எனக்கு வந்து பர்த்டே செல ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு வந்தாங்க டியூஷனுக்கே, சார் இன்றைக்கி வந்து இவனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி வாத்தியாருக்கும், அது எல்லாருக்கும் ஃபேவரட் ஸ்டூடெண்ட் தான், அது வந்து ஜாலியாக அப்படியே எல்லாருக்கிட்டையும் பேசி எல்லாருக்கிட்டேயும் வந்து பேச லேடிஸை தவிர பொண்ணுங்கிட்ட பேசுகிறது தான் பயம், பேச ஒரு டியூஷனில் ஒரு பொண்ணுக்கிட்ட கூட பேசுனது கிடையாது, ஆனால் எல்லா பசங்க வாத்தியார் வாத்தியாரோடைய ஒய்ஃபு கீழே தான் அவங்க வீடு, ஸோ அந்த வாத்தியாரோட ஒய்ஃபு அவங்க பசங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவேன்னா ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால் அவனுக்கு பர்த்டே உடனே சர்ப்ரைஸாக ஃப்ரெண்ட்ஸே கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அங்கே வந்து கட் பண்ணாங்க, அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் எல்லா கேர்ள்ஸும் வந்து என்கிட்ட ஏய் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு வந்து என்கிட்ட ஃபஸ்ட் டைம் பேசிட்டு போனாங்க. தேங்க்யூ தேங்க்யூண்ணா. அந்த அப்போ வந்து அப்போ நம்ம தூரத்தில் ஏய் இதாண்டா என் ஆள் அப்படின்னு சொல்லி வைப்போம், ஆனால் அந்த ஆளுக்கு நம்ம பேர் கூட தெரியாது, ஆனாலும் அந்த பொண்ணுலாம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஏய் ஹாப்பி பர்த்டே ராஜ் அப்படின்லாம் சொல்லிட்டு போனப்போ அப்படின்னு ஒரு அல்ப சந்தோஷம் வரல, அது வந்தது. அது எல்லாத்தையும் ரீவிசிட் பண்ண நல்லா இருக்கும்ன்றதுனால அந்த நாள். இப்போ இணைப்பில் இருக்கிற அடுத்த நேர் எந்த நாளை பற்றி சொல்கிறாருன்னு கேட்போம். ஹலோ,
7: ஹலோ, வணக்கம் ராஜ்.
0: காலை வணக்கம் தவம், எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கு, நீங்கள்?
0: ஏ சூப்பராக, ஜாலியா,
7: என்ன குரல் கொஞ்சம் டியூன் பண்ணணும் மாதிரி.
0: ஆமாம், அது என்னத்தை போங்க, இது இந்த என்னது இந்த போலன் அலர்ஜி சீசன் முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாட் டு டூ, பட் நீங்களாவது கேட்டீங்களே, thank you.
7: family doctor போய் பாருங்க.
0: family doctor ஆ? family doctor vacation போயிருச்சு, என்ன பண்றது? family doctor கரெக்ட், போய் பார்க்கலாம், பார்த்துருவோம். நீங்கள் சொல்லுங்கள், எந்த நாள் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் போய் திருப்பி அந்த நாளை முழுக்க 24 மணி நேரத்தையும் வாழ விருப்பப்படுற ஒரு நாள்?
7: எல்லாரும் பார்த்தாச்சு, அந்த கடைசி அஞ்சு இருப்போம் கேரளாவில்.
0: எது கேரளாவில்? இங்கே, அது இங்கே கரெக்டு, பட் உங்களுடைய பாஸ்ட் மெமரிஸில் பியூட்டிஃபுல்லான ஏதாவது ஒரு நாள் இருக்குமே, வளரும் நினைவுகள் வந்து
7: யூரோப்பில், யூரோப்பில் இருந்த நாள் இந்த இத்தாலி.
0: ஆ, அது யூரோப்பில் இருந்தப்ப எந்த நாள் அது, என்ன நடந்தது?
7: அங்கே இருக்கிற நான் வேலை செய்கிற முதலாளி அது இருக்கா பார்க்கணுமா?
0: வேலை செய்கிற முதலாளியை பார்க்கணுமா?
7: ஓ,
0: யார் அந்த முதலாளி சொல்லுங்கள் பேர்.
7: அவர் வெடிப்பு மண்டே போட்டிருப்பாரு, அவர்கிட்ட பிள்ளைகள் இருக்குவா அவங்க?
0: சரி, இல்லை எதுக்காக அந்த அவரை போய் பார்க்கணும், அதாவது நான் இப்போ கேட்குறது ஏதாவது ஒருத்தர் போய் ரீவிசிட் பண்ணணும், இறந்து போகிற ஒருத்தர் இப்போ பார்க்கணும்ல.
7: அவர்கிட்ட மகனாகலாம் இன்னும் இங்கே வேலை விட மாட்டேன், அங்கே இல்லைன்னு சொல்லிச்சனும்.
0: சரி,
7: நான் வேண்டிய பார்த்து நான் பிடிக்கிறேன், நான் மஞ்சள் வந்துட்டேன்.
0: ஆஹா, அப்படி கெத்து போ, வா ஒர்க் பண்ணால் அங்கே அப்படி தான், நான் ஒரு நான் சொல்கிற மாதிரி தான் ஒர்க் வேலை செய்வேன், நீ சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியாதுன்ட்டீங்க. அது சரி, நீங்கள் ஸ்கூலில் வந்து எப்படி நல்லா படிக்கிற பிள்ளையா, நடுவில் உட்காருவீங்க, கடைசி பின்னாடி உட்காருவீங்களா? பால்கனியா?
7: பால்கனியா பின் வாங்க.
0: என்ன தியேட்டர்ல உட்கார மாதிரி சொல்றீங்க, கிளாஸ் ரூம்ல தானே பால்கனியில உட்கார வேண்டீங்க?
7: தியேட்டர் தான், 30-40 பேர் படிக்கிறதா, பொம்பளை பிள்ளைகள் 30 பேர், ஆ குழந்தை 30 பேர் இருந்தாலும் ஸ்கூல்ல கிளாஸ்ல.
0: எத்தனை பசங்க எத்தனை பொண்ணுங்க?
7: 25 பொண்ணுங்க, 30
0: படிங்க. சூப்பர், ஈக்குவல் தான், வெரி குட்.
7: ஈஸியோ இல்லை, ஓலையில் இல்லை, ஓலையில் ஓலையில் படிக்கங்க.
0: அது சரி. சரி, இப்போ நான் ஒரு பர்சனல் க்வெஸ்சன் கேட்குறேன், உண்மையை சொல்லணும் சரியா?
7: சரி, நீங்கள்
0: உடனே கட் பண்ணிட்டாரு.
7: படிக்க ஸ்போர்ட் மீட்டல் பங்கு பெற்று இல்லையோ
0: கட் ஸ்போர்ட்ஸ் மீட்டா
7: முன்னாடி
0: போயிருவீங்க.
7: இதுக்காக
0: நடக்கிறது
7: கிளம்பிட்டீங்க
0: ரொம்ப யங் ஏஜ்ல. ஓ சரி, இருந்தாலும் காதல் மலர்ந்திருக்கும்ல.
7: ரஜினிகாந்த்
0: ஒரு ஆள் கேப்பாரா காதல் வச்சிருக்கீங்களா
7: அப்படின்னு?
0: போச்சு. சரி, பாடல் ஏதாவது கேட்க விருப்பமா?
7: சரி, உங்களோட பையன் ஸ்கூல் போறாரா?
0: ஐயோ, மறுபடியும் அந்த கேள்வி மட்டும் கேட்டக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ண கரெக்டாக கேட்டுட்டீங்க. எல்லாம் போ எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. செப்டம்பர் மாசத்துல தான் வந்து ஆரம்பிக்குது.
7: புரிஞ்சது
0: கரெக்டு. எஸ் சரி, பாடல் ஏதாவது கேட்கலாமா உங்களுக்காக?
7: இந்த பாட்டு, பூ மாலையில் பூ மல்லிகை இங்கு நான் தான் தேனன்றது, உந்தன் வீடு தேடி வந்தது வேண்டுமா என்றது.
0: சூப்பர்.
7: இந்த பாட்டுல ரீமேக்ஸ் இருக்காதா?
0: ஆமா இருக்கு.
7: ரீமேக்ஸ்
0: அப்படியா? மொத்த முறை வந்து ரீமிக்ஸ் பாட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த பாட்டுக்கு
7: பழைய பாடல நல்ல பாட்டு.
0: கரெக்ட். ஓகே, போட்டுருவோம்.
7: மல்லியே இங்கு நான் தான் தேன்றது, உந்தன் வீடு தேடி வந்தது.
0: இன்னும் வேணுமான்னு வேற கேட்டது. ஓகே, சிறப்பு. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
7: நன்றி.
0: சூப்பர், நல்ல பாட்டு அதை கேட்டிருக்காரு. அதுவும் ரீமிக்ஸ் பாட்டை வேற கேட்டிருக்காரு. நார்மலே போட்டுருவோமா? ஓகே, பார்ப்போம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
8: வணக்கம் ராஜ், தாரணி கழிக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் தாரணி, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நாங்களே நல்ல சுமா இருக்கோம்.
0: எஸ் ஆஃப் கோர்ஸ், அஸ் யூஷுவல். நம்ம நல்லா இல்லன்னா வேற யார் இருக்க முடியும் சொல்லுங்க?
8: அதானே எல்லாரும் நல்லா இருக்கும்.
0: கரெக்ட். நம்ம சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க நம்ம கவலை இல்லை, நம்ம ஜாலியா இருக்கணும்.
8: அப்படியே சொல்லிக்கொள்ள வேண்டிய.
0: ஓ எஸ்,
8: தலைப்புக்கு வந்தா.
0: யா,
8: நான் வந்து முதல் கிரேட் 5 வரையும் படிச்சது மிக்ஸ் ஸ்கூல் தான், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்.
0: ஓகே.
8: அப்ப ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரண்ட் பெஞ்ச் தான். அப்ப அந்த மாதிரி படிப்புல புளியண்டே சொல்லலாம்.
0: சூப்பரா
8: ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க். அது எனக்கும் இன்னொரு பாய்க்கும் தான் காம்படிஷன் ஆல்வேஸ். நான் ஃபர்ஸ்ட் ஆவேன், அவன் செகண்ட், அவன் செகண்ட் ஆவேன், நான் ஃபர்ஸ்ட். அப்படிதான் காம்படிஷன் போய் கொண்டிருக்கோம்.
0: சூப்பரா.
8: சரி, கிரேட் 6க்கு பிறகு
0: சேர்க்க சரியில்லை.
8: கேர்ள்ஸ் ஸ்கூல், அது நாங்க ஒரு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆல்வேஸ் எங்க போனாலும் அந்த மூணு பேர் தான் தெரியும்.
0: அப்படி யார் யார் பேரு?
8: அது ரஜினி அண்ட் ரஜி அண்ட் சொல்லி, ரஜினி அண்ட் ராய் மெத்தட்
0: சன், ரஜி அண்ட் சுகனா,
8: சுகந்தி.
0: ஓகே, சுகந்தி. ஓகே.
8: யா, அப்ப அவ சுகந்தி வந்து ஸ்ரீலங்கால இருக்கா, நான் எப்ப போனாலும் போய் மீட் பண்ணிட்டு வருவேன். மெத்தவ வந்து இங்க யுஎஸ்ல இருக்கான்.
0: பியூட்டிஃபுல். ஓகே.
8: அது வந்து என்ன சொல்ற, மிடில் பெஞ்ச் தான், ஃப்ரண்ட் பெஞ்ச்ல இருக்கே இல்ல, அதுக்காக படிப்பு விட்டேன்றதும் இல்ல. அந்த முதல் இருந்த அந்த ஒரு புலி மாதிரி படிக்கிறது இல்லாம போயிட்டேன்னா, அந்த ஆக்களும் கூட கிளாஸ்ல. அப்ப அந்த ஒரு அவரேஜுக்கு வந்துட்டேன் பிறகு.
0: அட்வான்ஸ்
8: அப்படியே அட்வான்ஸ்ல எடுத்து போட்டு படிச்சதுக்காக எக்ஸாம் எடுத்து போட்டு சர்ட் வர்றதுக்கு இல்லையே இங்கால வந்துட்டோம்.
0: ஓகே, ஆனா நீங்க எவ்வளவு ஸ்வீட்டா வந்து எல்லாம் ஹானஸ்டா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, எதையும் பூசி முழுகாம.
8: முன்னாடியே
0: தெரியும் அப்படின்னு
8: இல்ல இல்ல இங்க ப்ரோபோசலா தான் வந்து ஸ்பான்சர் பண்ணலாம் தானே, அப்ப அந்த சிஸ்டம் இருந்தது.
0: சரி,
8: அவர் அங்க வரக்கூட இல்ல, நான் படத்துல நான் அவரை பார்த்தது. அப்பதான் போன்ல கழிச்சு கொள்ளுவோம், நான் கொழம்புல நிக்கக்குள்ள போன்ல அவ என்னன்னா அப்ப அந்த இமிகிரேஷன்ல ஸ்பான்சர் செய்யக்குள்ள அந்த போன் பில் எல்லாம் காட்டணும் அவங்களுக்கு.
0: ஓகே ஓகே,
8: அதுக்காக அப்பப்ப சும்மா கழிச்சு கொள்ளுவோம். மற்றபடி அந்த அந்த நேர பார்த்து பழகிற மாதிரி வராதுதானே நாங்க இப்படி
0: இதனால.
8: அப்ப அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த சோ எக்ஸைட்மென்ட், ஒரு பயம் வேற. என்ன வெஸ்ட் ஒருத்தரும் வேறையில பிக்கப் பண்ண, அவர் தான் வாரார் என்ன ஏர்போர்ட்டுக்கு பிக்கப் பண்ண.
0: அவர் வேற யாரா வந்தாலும் கூட துரத்தி விட்டுருப்பாரு கண்டிப்பா.
8: இங்க எங்கட கசினாக்கள் இருந்தாலும் அது பிளைட் வந்தது நடு சாமம். அப்ப இவர் தான் வாரன்னு சொன்னார். அப்ப எனக்கும் வேற இல்ல, நீங்க வேற அவங்க யாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ற அளவுக்கு அப்ப இல்ல.
0: மேல வந்த பொத்தி காஞ்சி போயிருந்தது, இந்த ஊர் இப்படி இருக்கு
8: என்ன
0: பண்ணாரு.
8: எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு, எங்கட வெட்டிங் இருக்கு, அந்த நம்ம பொக்கையை கொண்டே குடுக்க அந்த வீடியோல பார்த்தா தெரியும் அவச்ச கை நடுங்க நடுக்கும்.
0: ஐயோ சே பாவம் செல்லக்குட்டி, இப்படி எல்லாம் வந்து ஓட்டிருக்கீங்க.
8: அப்ப அதுதான் அது எனக்குமே அந்த கால வெட்டிங்ல எனக்கு பிடிச்ச விஷயம் அதான்.
0: நீங்க வந்து அப்படியே வெறும் ஸ்மைல் மட்டும்தான், அதுக்கப்புறம் பேசுறதே இல்ல. அது வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு.
8: என்ன
0: பாட்டு கேக்கலாம் அந்த நாளுக்காகவே?
8: எனக்கு உத்தம புத்திரன் படத்துல இருந்து கண்ணிரண்டு மோதி நான் விழுந்தேன் அந்த பாட்டு.
0: நல்ல பாட்டு. ஓகே, கண்டிப்பா அந்த பாட்டை போட்டுருவோம் உங்களுக்காக.
8: நன்றி
0: நன்றி நன்றி தாரணி, மீண்டும் சந்திப்போம்.
8: அவர்கிட்ட
0: மட்டும் தான் அப்படி கேக்குறாரோ அப்படின்னு சொல்லி டவுட் ஆயிருச்சு எனக்கு. ஒரு நாள் வரலன்னா அடுத்த நாள் நீ இருக்கிறியா இல்ல
8: அப்படின்ற
0: என்னதான் விட்டு கொடுக்க மாட்டீங்களே எல்லாம் ஒரே டீம் தான் புரிஞ்சு போச்சு
8: ஒரே டீம் தான்
0: ஆமா உங்க அவங்க வேற அந்த குரூப்ல வந்து கேப்டன் ஆகணும்லாம் ஆசைப்பட்டாரு முதல் முதல்ல வந்த நாள் அது வந்து தனியா ஒரு தலைப்பாவே கொண்டு வரலாம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கா இருக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம் இல்ல ஒரு நேரம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் விளம்பரத்துக்கு போவோம் 32 நிமிஷமா ஹலோ வணக்கம்
9: வணக்கம் நான் விஜய் இருக்கிறேன்
0: வணக்கம் விஜய் சிஎம் எப்படி இருக்கீங்க
9: படிப்பிலும் பெருசா ஆர்வம் உண்மையில இந்த விவசாயம் ஆடு மாடு மேய்க்கிறது எல்லாம் கூட ஆர்வம் இருந்தது
0: என்னவாக இருக்கும் இப்ப சில பேர் எனக்கு வந்து நல்ல நல்ல சமையல் நல்ல ஃபுட்டு பார்த்தா எக்ஸைட் ஆவேன் இல்லை ரொம்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா எக்ஸைட் ஆகும் அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸைட்டிங் மொமெண்ட் ஏதாவது இருக்கும்ல
9: சொன்ன
0: விஷயம் மாதிரி இருக்கு அவ்வளவு அழகா இருந்தது சொல்ல
9: வரேன் அப்ப மற்றது வந்து நம்ம இப்ப நான் அப்படியே இருக்கல நான் அந்த நீங்க சொல்ற நடுவில் இருந்தோண்டும் அந்த முன் பெஞ்சில் இருக்கிறார்கள் அந்த கண்டிக்கார பிள்ளைகளும் அந்த வேற சொல்ற மாதிரி என்ன ரவிவாலனா சொன்ன மாதிரி அந்த குளப்படி விட்ட எல்லாத்தையும் கவனிச்சு கொண்டிருக்கிற அந்த பாய்ஸ்களையும் வந்து ஆண்கள் பெண்கள் சென்று பக்கம் எனக்கு இந்த ஆய்வு செய்யற ஒரு குணம் ஒன்று இருக்கு தெரியும் சூழலே அப்படியே உள்ள ஆய்வு செய்யணும் எங்க கிளாஸ் வந்து ஆய்வு செய்யணுமோ இவர்ட்ட எப்படி இருக்கிறாரு இவரு எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி அது எனக்கு
0: உள்ளதான்
9: வேற யாரோடமே கதைச்சு கொள்ள மாட்டேன் அதை வச்சு நான் என்னுடைய வாழ்க்கையை தயார்படுத்துறதுக்காகவா இருக்கலாம்
0: சரிதானே
9: இந்த வாழ்க்கையில தயார்படுத்துறதுக்காக அந்த ஆய்வு நான் செய்த பார்த்த இடத்துல நான் ரவிவாலனோட 100க்கு 100 விதம் ஒத்துக்கொள்வேன் அதாவது நான் இப்ப என்னுடைய பின்பெஞ்சில் இருந்த பாய்ஸ் வாழ்வாதாரத்தையும் சாதாரண இயற்கையான வாழ்வாதாரத்தையும் அந்த படிச்சு கட்டிக்காராகளாகி யூனிவர்சிட்டிக்கு போய் அரசு உத்தியோகம் பாக்குறார்கள் அந்த அப்படியான இதையும் பாக்கல என்ன பொறுத்தவரை நான் அந்த பிஞ்ச் பெஞ்ச் இருந்தாக்கெல்லாம் சிறப்பாக வாழ்க்கையை நடத்துறாருன்னு நான் 100% நம்புறேன்.
0: நான்
9: கூட ரெண்டு தரம் ஃபெயில் விட்டு அழுதுதான் என்ன ஏத்தி விட்டவர்கள் அந்த அந்த அந்த அதுல என்ன இறக்கி விட்டிருந்தார்கள் எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்திருக்கும் ஏதோ அது அதுதான் எனக்கு கிடைச்ச பெரும் அதிர்ஷ்டம். அந்த ரெண்டு கிளாஸும் என்ன ஃபெயில் விட்டு ஏத்தி விட்டது.
0: ஓ ஓகே ஓகே.
9: என்னோட சொன்னா அது அது நாங்க எல்லாருமே அதை செய்து பார்க்கணும். நாங்க அது ஆஞ்சு ஆராய்ஞ்சு பார்க்கணும் அந்த விஷயங்களை. நாங்க வெற்றி வெற்றி பெறவன் வாழ்க்கையில வெற்றி பெறதுன்றது வேற விஷயம். ஒரு ஒரு மோகத்துக்காக தொழில் சார்ந்த விளையாட்டா பட்டத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது வந்து முதலாம் பிள்ளைக்கு வரணும் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது வந்து அது இன்னும் ஒரு விஷயம். சோ நாங்க வாழ்க்கையில வெற்றி பெறவனும் எங்களுடைய சந்ததி வளரவனும் எங்கட பேரையும் 4வது சந்ததி சொல்லணும். நான் என்னுடைய திருமணத்துல 4வது இந்த பேர் சொல்லணும்னு சொல்லி எண்ணத்தோட வாழ்றாங்களும் இருப்பார்கள்.
0: விஜய் அப்படின்னு பேர் வச்சதுனால விஜய் மாதிரியே பேசுறீங்க. விஜய்
9: அந்த பக்கத்தையும் நாங்க கட்டாயம் இருக்க பாக்கணும்.
0: சூப்பர் விஜய்.
9: மற்றது வந்து நாங்க அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த மறக்க முடியாத சம்பவம்னு சொல்லி சொன்னால் நான் முதல்ல யோசிச்சு வச்சது வந்து அந்த இந்த வெளிநாட்டு பயணம் எங்களுக்கு திடீரென்று ஏற்பட்டது எனக்கு.
0: ஓகே.
9: அப்பக்கெல்லாம் அந்த பஸ்ல ஏறின மொமெண்ட் இருக்கல்லோ அந்த எனக்கு தம்பியாக்கள் அம்மாக்கள் அந்த ஏக்கத்தோட அதுல அனுப்பி
0: வச்சது
9: அண்டைக்கு புள்ளா ஒரு பெரிய ஒரு ஏக்கத்தோட இனி இவர்களை நாங்க இப்ப பார்க்க போறோம் பாப்பமாண்ட ஒரு ஏக்கத்தோட வந்து இழுவட்டு இழுவட்டு இங்க வந்து சேர்ந்துட்டோம். அதுல எனக்கு அடுத்தவரை நான் திருப்பி பார்க்க இயலாமலே போய்விட்டது. அவர் போராளியாகி மரணம் அடைஞ்சிட்டார். அப்ப மற்றவர் எல்லாம் மற்றார்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோம். ஆனால் அது ஒரு பெரிய ஒரு தாக்கமான பொழுது மிகவும் எனக்கு பலமான பொழுது. ஏனென்றால் நான் எப்பவும் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறதும் அவர் தான். எந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவரை மனதில் நினைச்சுன்னு சொல்லிச்சுனா என்ன அவன் எப்பவும் சொல்லுவான் எனக்கு சொன்னா நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் பிள்ளையில படி வைப்பாருன்றார். அப்ப அந்த அந்த கதை கேட்கல அந்த சொல்தான் சொல்லிக் கொள்வார். அப்ப அப்படி பாக்கல அவர் எனக்கு ஒரு பெரிய தைரியமாகவும் நல்ல நல்ல ஒரு இதாக இருக்கிறார்.
0: சூப்பர் ஸ்வீட் மொமெண்ட் அருமை விஜய். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்தையும் கடகடே நீங்க கூட ஷேர் பண்ணதுக்கு. பாடல் ஏதாவது கேட்க விரும்புறீங்களா?
9: சார் நான் இப்ப ஊருக்கு போயிட்டு வந்தேன். நான் இப்ப ஒரு மாதம் ஊர்ல நின்று வந்தேன் ஃபேமிலி அப்படி எல்லாரும். அதுக்கு கூட எனக்கு இங்க இருந்து ஒரு பெரிய ஒரு ஒரு உண்மையிலே அந்த ஒரு நல்ல ஒரு என்ன ஆர்வம் உள்ள ஒரு ஒருவர் அவர் மிகவும் ஒரு இந்த படிப்புல வந்து அவற்ற பிள்ளைகள் இருந்து எல்லாருமே கிட்டத்தட்ட அவற்ற மகன் வந்து கிளாரி கிளிங்டனோட இணைஞ்சு வேலை செய்யற ஒருவர். அப்ப அவர் எனக்கு அடிச்சு கேட்டார், விஜய் என்ன துணிவில நீர் இப்படி பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துல லீவ் எடுத்துட்டு யூனிவர்சிட்டில இருந்து மகளிர் கொடுக்கிறீர் மற்ற எல்லா பிள்ளைகளையும் லீவ் எடுத்துட்டு கூட்டிக் கொண்டு போற இந்த தைரியம் யாருக்குமே வராது உண்மை நினைச்சு நான் பெருமைப்படுறேன்ட்டார். நிச்சயமா சொன்ன உண்மை எனக்கு எனக்கு ஒரு மேசில் இருந்துச்சு. அப்ப நானும் எப்படி யோசிக்கணும்னு சொன்னா சரி அவைய லீவ் எடுத்தாலும் அவர்கள் அந்த தங்களோட படிப்பை கட்ச் பண்ணணும் அதுக்கு நெடுதலும் புத்து பூச்சியா இருக்க கூடாது. அந்த அடிப்படையில வந்து அது எனக்கு ஒரு நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப எனக்கு வந்து எட்ஜோ என் சாமி அங்கத்தை வாழ்வாரம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு.
0: அதனால
9: அதனால
0: ஓகே சூப்பர். ரொம்ப நன்றி விஜய். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நல்ல ஒரு பாட்டியும் கேட்டிருக்காரு. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்.
10: வணக்கம்
0: வணக்கம் டார்லிங். என்ன மறுபடியும் மோதகமா? ரொம்ப நேரம் மௌனம் காத்தீங்களே, அதான் டவுட் ஆயிட்டேன்
10: நான். பிக்கப் பண்ணி கொண்டு வந்து கேறி கார்ல வரே இல்ல. அது
0: ஓ சரி சரி ஓகே ஓகே பரவாயில்ல. ஏ சொல்லுங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சா மிடில்லா லாஸ்டா எப்படி?
10: என்ன ஃபர்ஸ்ட் பெஞ்சலாம் இருந்துனா
0: அவ்வளோ குறும்பு
10: அடி அடி போடுறதெல்லாம் எனக்கு தான்.
0: அதான் அவ்வளோ குறும்பு ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிட்டே இருக்குது.
10: இல்ல இல்ல குறும்ப விட மற்றவன் விழுந்தா புள்ள இல்லாததுக்கு எனக்கு தான் அடி விடும்.
0: ஐயோ அடப்பாவமே, ஏன் எல்லாரும் உங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்களா?
10: வீட்டுல பெருசா ஒருவரும் ஒன்றும் கலைக்க
0: மாட்டேன்.
10: எனக்கு எல்லாம் நல்லதுக்குதான் நடக்குமான்னு தெரியும் அங்க
0: வீட்டுல.
10: எல்லா டீச்சர்ஸ் மாரும் என்னோட நல்ல மாதிரி.
0: ஓ ஓகே ஓகே.
10: அப்புறம் எனக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சாதான் மற்றவர் திருந்துவாங்க.
0: ஓ அதனால நீங்க தான் த்ரெட்டனிங் பாயிண்ட், உங்க அடுத்து உனக்கு தான் விழப்போகுது அப்படின்ற
10: மாதிரி மற்றவர்களுக்கு விழுவேண்ட மாதிரி எல்லாரும் ஆனா நான் படிப்புல கொஞ்சம் மேலதான்
0: ஓகே
10: முதலாவது பெஞ்சில டீச்சராகளுக்கு முன்னாலதான் இருப்பேன்.
0: ஓகே
10: அப்ப அந்த குடும்பத்தனங்கள் வந்து செய்ய இயலாது. மற்றும்படி எங்கள்ட கிளாஸ் ரூம் வந்து ஒரு தனி ரூம்.
0: ஓகே
10: அப்ப டீச்சராகள் இல்லாத நேரம் குடும்பத்தனம்
0: தான்,
10: அது செய்யாத வேலையெல்லாம் செய்வோம். கலவன் பாடசாலை தானே,
0: இன்னும் என்ன பண்ணுவீங்க?
10: கலவன் பாடசாலை தானே,
0: அதான் ஓகே கோயிடு, அதனால
10: அதனால எல்லா வேலையும் செய்வோம்.
0: அதுக்காக தான் இழுத்து விடுறது. அடுத்தது அடுத்தது மேல சொல்லுங்க.
10: எல்லாருமே சொந்தக்காரர் வந்து சும்மா பெம்பலா இதெல்லாம் ஒழிக்க அங்க அந்த பெருசா எடுத்துக்கொள்றதாக்களும்

0: சிங்கத்தையே இப்ப வந்து கூண்டுக்குள்ள அடைச்சு அமைதியா உட்கார வச்சிட்டாங்க.
1: எனக்கு திரும்பி பாக்கணும்
0: ஒரு நாள்.
1: நான் வந்து அந்த அங்க பள்ளிக்கூடத்துல படிக்கக்குள்ளதான் நாங்க விவசாய குடும்பம் தான்.
0: ஓகே.
1: மாடு கோழி ஆடு எல்லாம் வளர்த்தேன்.
0: ஓகே.
1: அப்ப எனக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு இருந்தா போய் எல்லாம் செய்து பார்க்கணும் ஒரு ஆசை.
0: மறுபடியும் போய் ஆடு கோழி எல்லாம் வளர்த்து
1: விடிய வெள்ளி நாங்கள் அதுக்கு போக எல்லாரும்
0: தெரியுது எல்லாருக்குமே. கோழிக்கு கூட ஆட்கள் தெரியுது. கோழிக்கு கூட ஆட்கள் யார் யார் என்னன்னு தெரியுது.
1: நாய் கோழி மாடு ஆடு அதுகள் எல்லாம் வந்து எல்லாத்தையும் விட அதுகள் அறிவு கூடி.
0: வெரி வெரி ட்ரூ. எஸ் எஸ் ஓகே ஒத்துக்கிறேன் நான் கண்டிப்பா.
1: அப்ப அப்படி ஒரு நிலைமைக்கு போறதுக்கு தான் ஒரு ஆசை.
0: சோ ஸ்விட்ச் அந்த மாதிரி அந்த உங்களுடைய அதே ஆடு மாடு கோழி கூட நீங்க பியூட்டிஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண அந்த லைஃபுக்கே திருப்பி போகும். ஒரு நாள்
1: வந்தாலும் அதுகளோட அன்பா இருந்துட்டு வரும்.
0: என்ன போங்க போங்க என்ன சிங்க உங்களுக்குள்ளார வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லான எமோஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆனா அதை ஷேர் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. பாடல் ஏதாவது கேட்கலாமா?
1: திட்டக்கூடாதா?
0: இல்ல அத பாட்டு என்ன பாட்டு கேட்கலாம் உங்களுக்கு?
1: என்னோட
0: சாய்ஸ்ல வச்சிருவோம். ஓகே ரைட்.
1: நீங்க வச்சிருப்பீங்க
0: இருக்கு கண்டிப்பா இருக்கு நிறைய இருக்கு. இருந்தாலும் நீங்க உங்களோட விருப்ப அந்த மொமெண்ட்டுக்காக நீங்க விருப்ப பாடலை கேட்கலாம் ஏதாவது ஒண்ணு.
1: இல்ல இல்ல எனக்கு உங்களோட சாய்ஸ் தான்.
0: அப்படியா? ஒன்றும் வேற எதுவும் வேண்டாமா?
1: யாரோடையும் கோத்து விடுறனாலும் கோத்து விடலாம்.
0: கோத்து விட்டுருவோம். சரி ஓகே ரைட். நன்றி சிங்கம்.
1: நன்றி நன்றி
0: நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி
1: சந்திப்போம். நன்றி.
0: ஸ்கூல் லைஃப்பை பற்றி பேசினாலே பார்த்தீங்களா எவ்வளோ விஷயம் வெளில வருது. அண்ணன் வந்து இப்போ தான் வந்து அப்படியே அமைதியாக இருக்கார். ஒரு காலத்தில் வந்து கண்ணா நான் என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேரும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக். இல்லை அடுத்த நேயரை சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: முன்னாடியா பின்னாடியா
0: நடுவுலயா?
2: மாறி மாறித்தான் இருப்போம். அங்க மழைகளை மாத்தி மாத்தி விடு. ஒரே இடத்துல இருக்க
0: விடாயினா
2: முன்னுக்கு இருந்தா நாளைக்கு பின்னுக்கு இருக்கணும். அப்படி அங்க மாத்தி தான் அப்படி விடுவி. ஒரே இடத்துல இருக்க
0: விடாயினா
2: அப்படி என்றது. மற்றது மீண்டு போறன்னு சொன்னால் அந்த ரெண்டு கட்டணங்களை என்ன திருப்ப போய்
0: ஒரு நாள் வந்து நீங்க மறுபடியும் போய் அந்த ஒரு நாள் மறுபடியும் முழுச்ச 24 மணி நேரமும் வாழலாம் மீண்டும்.
2: அது ரெண்டு நாளை நான் விரும்புறோம். ஒன்று வந்து அம்மாவுக்கு பக்கத்து அந்த அம்மா தோசை சுட்டுறதுக்கு அந்த சாப்பிட்டு அந்த இது வந்து நான் இப்ப கடையில எல்லாம் சாப்பிடுறோம். ஒரு தோசைக்கு மேல சாப்பிடலாம் இருக்கிறேன். அங்கே இருந்தா அம்மா சுடச்சுட தோசை அடுக்கு எண்ணிக்கொண்டே போவோம். அது என்ன சரியா வித்தியாசமா இருக்கும். அந்த நாளை நான் ரெண்டு அந்த நேற்று முந்தினாலும் அம்மாட கதைச்சல அந்த நாள் எனக்கு அப்படியான. ரெண்டாவது வந்து எங்கட தங்கச்சியாக பூப்புனி தண்ணீர் ஆட்டு விழா நடந்தது. சாமர்த்தியோட சொல்றது. அந்த நேரம் வந்து

0: சொந்தங்கள் எல்லாம் வந்து அப்ப எங்கட வீட்டு எல்லாம் பெண்கள் எல்லாம் வந்து தங்க மாட்டி நம்ம விசேஷமான வந்து ஒரு மாதத்துக்கிட்ட தூரடங்கள் இருந்தாலும் இடம்பெயர்ந்து எல்லாம்
1: இருந்தவன்
0: வந்து தங்கின எல்லாரும் தங்கினவன் அப்ப தங்கினபடியா நல்லா இருந்தது. ஆனா ஒரு ஒரு கூச்சம் வேண்டும்னா குளிக்கிறாள் எல்லாரும் சாப்பிட்டு நல்ல நாள் மறக்க முடியாத நான் எப்பவும் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள காய்க்கிறேன். ரெண்டு நிமிஷம் தான் எனக்கு வந்து என்ன மஞ்சள் வெயில் என்ற திரைப்படத்துல இருந்து உனக்காக வாழ்கிறேன் உயிராக தேய்கிறேன் என்ற பாடல். இந்த பாடல வந்து நீங்கள் ஒரு 12 மணிக்கு உட்பிறகு போட்டீங்களா நல்லா இருக்கும்.
1: ஓகே, உனக்காக வாழ்கிறேன் இந்த பாட்டா 12 மணிக்கு மேலேயா போட்டுருவோம்.
0: 12 மணிக்கு வீட்டை போய் போட்டு விட்டாலும்
1: சரி. சரி, ரைட்டு. ஓகே, போய் ஏன் அந்த 12 மணிக்கு மேலதான் அவங்க கேட்பாங்களா?
0: நன்றி
1: புருஷோத்தமன், மீண்டும் சந்திப்போம். விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
4: Working for you.
3: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
3: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம்
5: வணக்கம், சுமன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க
1: சுமன்? நல்லா இருக்கேன் சுமன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க சுமன், அதுதான் எங்களுக்கும் தேவை. சுமன், இந்த கேள்வி ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, நீங்க வந்து ஸ்கூல்ல எந்த பெஞ்சில் எங்க உட்காருவீங்க, அது ஒண்ணு, எப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க. அது அடுத்தது, ஒரே ஒரு நாள் நீங்க மறுபடியும் போய் அந்த நாளை முழுசா வாழணும் அப்படின்னா எந்த நாள்?
5: அங்காலையும் போகுதுல இங்காலையும் போகுதுல, அதால மாதிரி கிளாஸ் ரூம்லயுமே மிடில் இருந்துட்டா பிரச்சனையே இல்ல.
1: நாங்களாம் வந்து
5: சமரசம் செய்யலாமே. இதெல்லாம் மற்றது வந்து மீண்டும் போகணும்னு சொன்னா எனக்கு இந்த ஸ்கூல் லைஃப்ல வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து மறக்க முடியாது.
1: ஓகே, ஓ நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்.
5: இல்லையா, ஸ்போர்ட்ஸ் மீட் என்று சொன்னால் சோ அன்றைக்கு வந்து எங்களுக்கு அன்றைக்கு மாத்திரம் இல்ல, அந்த வீக் ஃபுல்லாயே வந்து ஒரே ஃபன் தானே. எங்களுக்கு வந்து அவங்க ஸ்பெஷலா வந்து டீச்சர்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க. கதக்காத டீச்சர்ஸும் வந்து ஹாய் எல்லாம் சொல்லுவீங்க என்று சொன்னால் எங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷலா வந்து ஓகே நீங்க இன்றைக்கு கிளாஸுக்கு வரத்தவரை நீங்க ஸ்போர்ட்ஸ் அங்க போய் நீங்க பிராக்டிஸ் போகணும்னு சொல்லுவீங்க.
1: வெரி குட்.
5: சோ அதால வந்து எங்களுக்கு கொஞ்சம் அந்த டைம்ல வந்து ஒரு 1 வீக் ப்ரமோஷன் மாதிரி இருக்கும்.
1: அந்த ஒரு வாரம் வந்து நம்ம தான் புது மாப்பிள்ள மாதிரி. கவனிப்பாங்க நம்மள.
5: அந்த அந்த கெத் இருக்குமே
1: இருக்கும்.
5: சோ அந்த நேரம் வந்து சும்மா அந்த குளுக்கோஸ் பேக் இருக்குமேல சின்ன ஒரு பாக்ஸ் கலர் வேற மேல
1: கரெக்ட். ஆமா அந்த கிரீன் கலர்ல சார், ப்ளூ கலர்ல.
5: யா ப்ளூ கலர், யா
1: ப்ளூ கலர், குளுக்கான் டி. குளுக்கான் டி வைட்டமின்.
5: என்னென்ன
1: ஸ்போர்ட்ஸ்ல நீங்க பயங்கர ஆக்டிவ்?
5: நான் கூடுதலா வந்து லாங் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப் அண்ட் வந்து ரிலே.
1: லாங் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப், ரிலே.
5: எந்த
1: வருடத்துடைய ஸ்போர்ட்ஸ் டே நீங்க
5: மீண்டும் பள்ளி
1: போகலாமா தெரியும்
5: இருக்கும். அந்த மூமெண்ட் வந்து அது அந்த டைம் வந்து எங்களுக்குள்ள வந்து சொல்றது ஒரு விதமான பிரச்சனைகளும் இருக்காது, ஈகோ இருக்காது, சண்டை இருக்காது, பிரச்சனை இருக்காது. ஓலி இது வந்து எங்களது கோல் அண்ட் சேலஞ்ச்
1: கரெக்ட். ஓகே
5: லூஸ் பண்ணினால் ஓகே தட்ஸ் ஃபைன், அப்படியே போறோம் தான். வின் பண்ணினா ஹாப்பி, தட்ஸ் ஆல், தட்ஸ் செலிபிரி. மறந்துடும். நாங்கள் தமிழ்ல படிவா சொல்றேன்னு சொன்னால், அந்த ஸ்போர்ட்ஸ் மீடியம் வந்து நாங்கள் இந்த பாடசாலை சமூகமாக நாங்கள் இருப்போம். எல்லாரும் ஒரு the teachers, principal, parents, old boys, ellarum andaki nippanga mulu peru.
1: Yeah, okay, okay.
5: So andaki vandu actually it's like a celebrity or gathering.
1: Okay.
5: So adu vandu meendum ka poi and age ile and naalile meendum pogalama endru oru aasai.
1: Okay. பாடலும் அந்த பாட்டை கேப்போமா, மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அந்த பாட்டு?
5: ஆமா ஆமா, பொருத்தமான பாட்டு.
1: ஓகே, போட்டுருவோம்.
5: நன்றி,
1: ரொம்ப நன்றி, நன்றி. மீண்டும் சந்திப்போம். அருமை இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். சத்யா வணக்கம். சத்யா நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சத்யா சொல்லுங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான் கரெக்டா இல்லையா? நல்ல படிக்கிற பிள்ளை.
4: ஒரு வயசு வந்து நான் கட்டேன்.
1: அப்பதான் ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தீங்க. அப்பதான் ஆட்டம் ஆரம்பிச்சது. உட்காருவாங்க உங்க டேபிள்ல, உங்க பெஞ்ச் பக்கத்துல உங்களோட உங்க கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பக்கத்திலேயே உட்கார்றது. ஓகே, என்ன பேர் உங்களுக்கு?
4: பானுமதி.
1: ஓகே,
4: என்ன
1: நாள் நீங்க ரீவிசிட் பண்ண விரும்புற அந்த ஒரு நாள்?
4: பள்ளிக்கூட குடும்பத்துல இல்ல, வீட்டுல வந்து நாங்க அண்ணா தங்கச்சி அம்மா நாங்க எல்லாரும் ஒன்றா இருந்து அண்ணா சாப்பிடும்போது சந்தோஷம்
1: நடந்திருக்குமே. அப்படி இருந்தா எந்த நாள்
4: ஒரு நாள்
1: ஒரு நாள் எப்படி அப்படி எல்லாம் ஒரு நாள்னு விட முடியாது. ஓகே,
4: பியூட்டிஃபுல்.
1: ஓகே, சிறப்பு சத்யா, ரொம்ப எல்லாமே வந்து பியூட்டிஃபுல் மெமரிஸ் தான். அதுதான் இப்பயும் உங்க மைண்ட்ல அப்படியே நீங்காம இருக்கு.
4: படிக்கணும் போல ஆசை. அப்படி இருக்கிறதுமே எல்லா துறையிலயும் தெரிஞ்சிருக்க வேணும். அனுபவத்துல அதை விட நானாவது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் மியூசிக் டான்ஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம்
1: படிச்சிருக்கிறேன்.
4: ஒண்ணுமே படிக்காம தனியா ஒன்லி படிப்பு படிப்பு படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுத்து நல்ல டாப்புக்கு போய் படிச்சு வந்தவங்க ஃபேமிலி லைஃப் வரும்போது அவங்களால அந்த ஃபேமிலி சமையல் இது எல்லாத்தையும் கொண்டு போற இத என்னால பாக்கக்கூடியதா தெரியல. அவங்களுக்கு புத்தக படிப்பு மட்டும்தான் அவங்களுக்கு அதுல பெஸ்டா இருப்பாங்க.
1: நன்றி சத்யா, நன்றி, வணக்கம். இன்னும் சந்திப்போம். விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
8: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
9: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு ஆத்தா சாப்பிட வர போயிடும். இந்த கோசலியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்களே
8: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800 905-270-8800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773 சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிக்கூட் CA.

0: நேரம் சரியாக 10:41 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க அலையுங்கள் 4166446222. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் ரசிகன், எப்படி இருக்கீங்க?
1: நீங்க
0: பெர்ஃபெக்ட். அட்டெண்டன்ஸ் புக் அப்படியே கரெக்டா ஆர்டர் படி போயிட்டு இருக்குது.
1: அப்படியா?
0: ஆமா, எந்த மாற்றமும் இல்லாம கரெக்டா ஆர்டர் படி போகுது. சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் எப்படி?
1: செகண்ட் ரோ.
0: ஓ, அப்ப முன்னாடியும் இல்ல, மிடில்லையும் இல்ல, பின்னாடியும் இல்ல, கரெக்டா அந்த அவரேஜ்க்கும் ஜாஸ்தி பட் ரொம்ப படிப்புக்கும் கம்மி அப்படி.
1: என்ன சொன்னால், நாங்க பாய்ஸ் ஸ்கூல், எல்லாமே பாய்ஸ் மட்டும்தான்.
0: சரி,
1: அப்ப குளப்படி தெரியுதா எப்படி இருக்கும்? அப்ப சும குளப்படி, அதுவும் கொஞ்சம் குரூப் இருக்கு, படிக்கவே விட மாட்டாங்க.
0: அது நண்பர்கள் தானே, அந்த மாதிரி நண்பர்கள் நமக்கு வந்து அமையுவாங்க.
1: ஆமா, அப்ப வீட்டுக்கு இருந்தீங்கன்னா நீங்க செஞ்சீங்க ஒண்ணுமே கேட்கலாது. அதை விட அவங்க செய்யற சேட்டைக்கு நாங்களும் சேர்ந்து அந்த என்ன
0: ஒத்துழைப்போம்.
1: இல்ல, அவங்க செய்தா அதுக்கு அவங்க நாங்க செய்யாட்டாலும் அதுக்காட்டிட்டு எங்களுக்கு சேர்ந்து அடிபடும்.
0: ஓகே,
1: அந்த பயத்திலேயே நாங்க ரெண்டாவது ரோல இருந்துறது. மற்றது டீச்சர்ஸ், நான் சொன்னேன் டீச்சர்ஸ் மாரோடய ஆல்ரெடி நாங்க நல்லவர்கள், சுமூகமான இது இருக்கிறபடியா பயமும் இல்ல. அவங்களும்
0: ஹலோ
1: பின்னுக்கு போயிருந்தா லிசன் பண்ணவே முடியாது. அப்படி அப்படி ஒரு பிரச்சனை. சோ நாங்கள்ட்ட செகண்ட் ரோலே இருக்கிறது. அப்படி அது ஜாலியா இருக்கும், அது மறக்க இல்லாது. படிக்கிற நேரம் படிக்கிறதான், விளையாடுற நேரம் ஆகையிலோட சேர்ந்து விளையாடுற, அது ஒரு விஷயம். அப்படி மற்றது மறக்க முடியாத நாட்கள் சொன்னால், என்ன பொறுத்தவரை நான் இந்தியால வலிக்கிறே கதான், இப்ப வலிக்கின்ற காலம் வந்தது, இப்ப இந்திய ராணுவம் இருந்த காலம் தான், அதெல்லாம் நல்ல வழி இந்தியால வந்தது. அப்ப அந்த காலமே ஒரு நல்ல அவங்க வர மட்டும் பிரச்சனையா இருந்தது. அப்புறம் வந்து உள்ள அவங்களுக்கு வந்தா பிறகு
0: கொஞ்ச
1: நாள் நாங்க ஒரு 4 பேர் தான், 5 பேர் வீட்டுல, 5 பாய்ஸ், அப்பா அம்மா, மற்ற எல்லாரும் வெளிநாட்டுல.
0: ஓகே,
1: அண்ணாக்கள் அப்ப அவங்க நிறைய காசுகள் அனுப்புவாங்க, படியா சாப்பிட்டு இதாண்டி நினைச்சதை செய்து கொண்டு இருந்தோம். ஒரு சில பிரச்சனைகள் வந்தா போல நாங்கள் ஜலவழியில வலிக்கிறோம் சொல்லி வலிக்கிட்டா. அப்ப அந்த கடைசி நாளத்தான் நான் சொல்லலாம்னு சொன்னால், நான் யாப்பாளத்துல இருந்து பலாலி, இப்ப கேள்விப்பட்டுவீங்க, இப்ப பலாலி விமான நிலையம் மெட்ராஸ்ல இருந்தெல்லாம் பிளைட் வர்றதுல, அதுல இருந்தான் நாங்க குடும்புக்கு போனாங்க.
0: நானும்
1: இன்னொரு அண்ணாவும் இந்தியாவுக்கு போறதுக்காக. அப்ப போயிருக்க ராஜ் விடிய எழுந்தி ஒரு 8 மணிக்கு வலிக்கிட்ட நாங்கள் வலிக்கிட்டா, இந்த ஒரு 2 அக்காவும் மற்ற ஒரு அக்காண்ட ஹஸ்பண்ட், அப்பா, அம்மா, நான், அங்க கார்ல எத்தனை பேரையும்
0: வீட்டுலே
1: எங்கட கார் தான் ஏத்தி கொண்டு பல்லாடிக்கு போறோம். அப்ப அந்த போர்டு இதெல்லாம் பேரியர் எல்லாம் இருக்குது, போறோம். ஆனா மழை,
0: ஓகே,
1: அம்மா மழை கொட்டி கொண்டே இருக்குது, அப்படி வெள்ளம் போய்கொண்டிருக்க கார் ஒருக்கா நண்டிச்சது, மரையெல்லாம் துடைச்சு, அது அந்த இன்ஜினுக்கு தண்ணி என்ன அவ்வளவு வெள்ளம்னு சொல்றேன்.
0: அப்ப
1: தண்ணி போயிட்டு ஒருக்கா நண்டு, ரெண்டாம் நேரம் நண்டு, மூன்று தரம் கார் நண்டு. அப்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதிரி போயிட்டோம். ஆனால் அந்த சொல்லுவாங்க, அந்த பயணத்துல தடை வந்தா நாங்க போக கூடாதுன்னு சொல்லுவாங்க.
0: ஆமா,
1: அதே மாதிரிதான் எங்களுக்கு நடந்தேன்னு சொன்னால், அது போன அந்த போனதுல இருந்து நாங்க இப்ப இந்தியாவிலயும் 2 வருஷத்துக்கிட்ட வெயிட் பண்ணிதான் இந்தியால வந்தது.
0: சரி,
1: அது ஒரு நீண்ட வெயிட்டிங்கா போச்சு. அதோட அப்புறம் அப்பாவும் அங்க அடுத்த வருஷம் தவறிட்டேன். அதெல்லாம் நாங்க போகும்போது தெரியவே தெரியாது, அப்பா என்ன சொல்லி இல்ல, ஒரு தரம் நாங்க அங்கே வந்துருவோம், பிரச்சனை நடந்து கொண்டிருந்த மட்டும் இப்ப திரும்ப நாங்க ஊருக்கே வந்துருவோம் என்ற பயத்துல ஒரு தரம் உங்களை சொல்லி இல்ல. அப்ப எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு தெரியும்.
0: ஓகே, ஓ, அப்ப இறந்ததே 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியுமா?
1: தெரியுமா, சொல்லி இல்ல, ஒரு தரம் இருந்தா அங்க போயிடுவோம் பிரச்சனை நடந்து வந்திருந்தபடியா அப்படின்னு சொல்லி. அப்ப அதான் அந்த இது ரொம்ப சந்தோஷமாவும் இருந்து, அதே நேரம் அந்த அந்த பிரிவுக்கு போறதுக்கு என பிரச்சனைகள் மறக்க முடியாத ஒரு நாளா அந்த நாள் அது இப்பவும் எனக்கு அந்த நாங்க கார்ல இருந்துங்கிற வீட்டுக்கே இருந்து வெளியில ரோட்டுக்கு என்ன பண்ண அந்த மெமரி இப்பவும் எனக்கு மனதுல அப்படியே இருக்கும். நாங்க வெளிக்கிட்டது
0: அன்றைக்குமே
1: அது மறக்காது. அன்றைக்குதான் கடைசியா அப்பாவை பார்த்தது.
0: சாரி, உங்களை வந்து ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தலைப்பை எடுத்து வந்தேன். நிறைய கொஞ்சம் ஹெவியான சம்பவங்களை சொல்ல வேண்டியதா போச்சு இல்லையா?
1: அதான் சொன்ன அந்த இருந்த அந்த காலத்துல நாங்க போய்தான் பின்னேரத்துல அந்த இது எல்லாம் பிரெட் எல்லாம் அந்த ரோட்ல கொண்டு வந்து விற்பாங்க ஒரு வண்டியில. அப்ப எங்கட கடைசி தம்பி இருப்பான், அவன் கண்ட அப்பாண்ட போக்கிட்டு காசு எடுத்து என்ன வேணுமோ எல்லாம் வண்டி அடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிடுவோம் என்னன்னு சொல்லி அப்படி ஒரு அப்பாவோட வழியில ஓடுறது. என்னட்ட இந்த பொமனேரியன் ஒரு நாய் ஒன்று இருந்தது. அப்ப அது அது அப்பாவுக்கு நல்லா பிடிக்கும். அப்ப அதோட விளையாடுறதா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இதெல்லாம் இருந்தது. அதோட அப்படியே அந்த ஹாப்பினஸ் அப்படியே எண்டிங் அதோட முடிஞ்சது. கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று வருஷம் நான் தனியத்தான் தந்தேன். அப்படி லைஃப் போச்சு. நன்றி நன்றி.
0: ஓகே நன்றி நன்றி ரசிகன். வெரி வெரி எமோஷனல் மொமெண்ட் ரைட். ஸோ சில இடத்துல வந்து நல்ல அழகான நினைவுகள் இருக்கும், அதே சமயம் வந்து ரொம்ப ஹெவியான நினைவுகள் இருக்கும் எல்லாத்தையும். ஆனால் அந்த நாளை போய் ரீவிசிட் பண்ணுன்னு சொல்கிறாரு பாருங்க, தட்ஸ் மோர் ஹெவி. அதை வந்து ரசிகன் கொண்டு வருவார்னு எதிர்பார்க்கல, பரவாயில்ல. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: காலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ரமேஷ், காலை வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நன்றாக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். கொண்டது கொஞ்சம் டச் ஆகி போச்சு.
0: ஆமா
2: சரி. ஓகே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, சில பேருக்கு அப்படி இருக்கும் சில பேர் இருக்கும், எல்லாமே கலந்தான் போகணும். ஓகே, எனக்கு வந்து பாடல் வந்து பைரவ படத்துல இருந்து மஞ்சள் மேகம் நில்லாயுங்கிற பாடல், முடிஞ்சா போடுங்க.
0: ஓகே
2: ஓகே. ஸோ நீங்க என்ன சொன்னீங்க, நான் எப்போதுமே கடைசியில தான் உட்கார விரும்புவேன். ஆனா நம்ம நம்மளுடைய கேரக்டர் அந்த இதெல்லாம் முன்னாடி உட்கார வச்சிடும்.
0: நீங்க வேணும் புரியல அப்படின்னா சேட்டு பண்ணி அப்புறம் முன்னாடி கொண்டு வந்து உட்காரு.
2: நல்லா வேற படிச்சுதான் மார்க் எடுத்துருவேன். அதனால வந்து அந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல எல்லாம் அந்த ஹைஸ்கூல்ல எல்லாம் நல்லா படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிறவங்க ஒரு தனி பெஞ்சு கொடுப்பாங்க.
0: கரெக்ட்,
2: பெஞ்சில உட்காந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏரியால நான் முன்னாடி வந்துட்டேன்.
0: பின்னாடி
2: சைட்ல ஒருத்த வந்து நம்மளுக்கு அடுத்து அந்த ஊர்ல எல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் வந்து கிராமத்துல இந்த ஜாதி வாரியா அந்த இந்த மாதிரியா தெருக்கள்லாம் இருக்கும். பேருக்கு தெருவ செட்டியா தெரு, நாயுடு தெரு, கவர தெரு, சுத்து தெரு, படாய்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். பேர் இன்னும் அப்படிதான் இருக்கு. தங்கச்சி காமாட்சி சுந்தரி ரெண்டு வருஷம் பின்னாடி அடுத்த கிளாஸ் போயிட்டு
0: பின்னாடி
2: அது போட்டு நம்ம அடி வாங்கி வச்சுட்டான். இன்னொன்னு மத்தொன்னு என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வரும்போது நம்ம எப்போ கோ எஜுகேஷன் தானே, அந்த பொம்பளை பிள்ளைங்க நம்மளுக்கு அந்த போட்டி இருந்துகிட்டு தான் இருக்கும். எப்போதுமே நாங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துகிட்டு இருப்போம். நம்மளுக்குதான் நம்மளுக்கு ஒவ்வாமை வந்து நம்ம வாய்
0: தானே
2: பாத்தியம் இருப்பாங்க. லேடிஸ் டீச்சர் டீச்சர் தான் சொல்லுவோம். அந்த டீச்சர் வந்து மஞ்சள் பிடிச்ச கலர், புது டீச்சர். அந்த ஹெட் மாஸ்டர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொண்ட போட்டாங்க, மஞ்சள் கலர் ரொம்ப பிடிக்கும். இந்த சாமந்தி பூ, செவ்வந்தி பூ கலர் போட்ட படகம் கட்டிட்டு வருவாங்க, புதுசா கட்டிட்டு வருவாங்க. அந்த ஒரு வாத்தியார் இருப்பாரு, நம்மளுக்கு நம்மள எப்போதும் நம்மள பாட்டு பிடிக்காது. அந்த வாத்தியார் வந்து அவரு ரூம்ல இருக்காம டீச்சர் இருக்கிற ரூம்ல போய் பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னடா அந்த வாத்தியார் இப்படி பேசிட்டு இருக்காரு என்னன்னு பார்த்தா, நான் கமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டேன். ஓ, சாமந்தி பூ போட்டு சம்பந்தம் பேசுறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த வாத்தியார் காதல்
0: வந்துருச்சு.
2: அத வந்து பழி தீர்த்துட்டாரு. எப்படின்னா அடுத்த கிளாஸ் எக்ஸாம் வரும்போது நம்மளுக்கு எப்பவும் ஃபைட் போற பொண்ணும் ஃபர்ஸ்ட் ரேங்க், ஈக்குவல் மார்க் வாங்கிடுச்சு.
0: சரி,
2: ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ரேங்க். ஆனா பசங்க ஒன்னா சேர உட்கார வைக்க மாட்டாங்களே, என்ன பண்றது ஒரு குழப்பம். அந்த டீச்சருக்கும் குழப்பம், அந்த வாத்தியாருக்கும் குழப்பம். நான் என்ன பண்ண, டீச்சரு அப்படியே சரி குழப்பிட்டு இருந்தாங்க. நம்ம தான் சும்மா இருக்காதே. நான் என்ன சொன்னேன், சரி டீச்சர் டீச்சர் காதல் போய் மெதுவாக ஒன்று சொன்னேன். சொன்ன உடனே அந்த வாத்தியார் காதல விழுந்துச்சு, படான்னு அடிச்சுட்டாரு. என்னடா சொன்ன டீச்சர், அந்த பொண்ணு அந்தாண்ட உட்காந்து, நீங்கள் வேணும் நடுவில் உட்காந்துங்க அப்படின்னு.
0: எனக்கு அந்த பொண்ணோட உட்காரதோட டீச்சரோட உட்காரது தான் பிடிச்சிருக்கு.
2: இன்னொன்னு மறக்க முடியாத இது, இந்த பிரச்சனை தான், இந்த உயிருள்ள ஒரு உஷான ஒரு படம் வந்துச்சு இல்லையா?
0: ஆமா தெரியும்.
2: இந்த படம் வரும்போது பிச்சுக்கிட்டு போச்சு அந்த படம். அந்த படம் வந்து செகண்ட் ஷோ போற ஹாஸ்டல்ல தான் படிச்சோம்.
0: சரி,
2: நான் இந்த பக்கம் எங்க ஹாஸ்டல், அந்த பக்கம் லேடிஸ் ஹாஸ்டல். லேடிஸ் ஹாஸ்டல்ல எங்களுக்கு ஜூனியர் கிளாஸ்ல உஷான ஒரு பொண்ணு வரை படிக்குது. அதெல்லாம் வந்து அவங்க வந்து சிவிலுக்கு போவாங்க, நாங்க மெக்கானிக்கல் போவோம். அப்படி போகும்போது எதிரும்புறதான் இருக்கும். இருந்தாலும் நாங்க அந்த ஹாஸ்டல்லாம் பாத்தீங்கன்னா 4 மாடி 5 மாடி இருக்கும். இந்த ஊர்ல நம்ம தண்ணி போறது கட்டர் பைப் வைக்கிற மாதிரி அங்க இரும்பு ஒரு சிமெண்ட் பைப் வச்சு அப்படி பூட்டிருப்பாங்க தண்ணி மேல இருந்து கீழே போறதுக்கு. அது வழியா ஏறி இறங்கி நான் செகண்ட் ஷோ 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சு நான் இறங்கி ஒரு 3 பேர் போயிட்டோம். போனோம் சும்மா போக கூடாது. அந்த பக்கம் அந்தாண்ட ஹாஸ்டல்ல வந்து கடந்தா போனா வெளியெல்லாம் இருக்க உள்ள போக முடியாது.
0: சரி,
2: கரண்ட் போட்டு தான்
0: போட்டிருப்பானுங்க.
2: என்ன வாங்க அதெல்லாம் படிச்சுட்டு உட்காந்துருங்க. ஹலோ உஷா வரியா படத்துக்கு உள்ள உஷா அப்படின்னு கையை காமிச்சுட்டே
0: போனோம்.
2: அது என்ன பண்ணிட்டாங்க, நாங்க திரும்பி வந்து 1 மணிக்கு படம் முடிச்சிட்டு வர அதே பைப் ஏறதுக்கு வரோம். வாடன் தப்பி சொல்லிடுச்சு சார், இந்த பசங்க திருட்டுத்தனமா படம் அங்க செகண்ட் ஷோ போயிட்டாங்கன்ட்டு. அந்த வாடன் வந்து வரலாமா நேரில் உட்காந்துருச்சுங்களா?
0: ஓ, அதனாலதான் பைரவா படத்துல இருந்து பாட்டா
2: மஞ்சள் பாட்டு போட்டு மேல ஏறோம், மேல வாடர் வரலாமா கையை கொடுத்து படம்.
0: ரைட், இப்ப நான் மஞ்சள் மேகலும் போட போறதுல வரலா வாப்பாட்டு தான் போட போறேன் உங்களுக்கு. ஏன்னா இதுதான் கரெக்டா இருக்கு.
2: இந்த மாதிரி நினைவுகள் என்ன நிறைய இருக்கு, நாளைக்கு கொண்டு வருவோம்.
0: ரைட், சூப்பர் சூப்பர் நைஸ், ரொம்ப நன்றி. வழக்கம் போல கலக்கிட்டீங்க ரமேஷ்.
2: நன்றி.
0: குட்டி ஸ்டோரி சொல்லி சிறப்பா இருந்ததுல, எப்பயுமே அவருடைய ஸ்டைல்ல அந்த கதையை சொல்லிட்டாரு. அடுத்த நேரடிப்பில் வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம் தேவகுமார், எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க எப்பயுமே எங்களோட சிஎம்ஆர் டிவிக்கு, அதுக்காக நன்றி. சொல்லுங்க, நீங்க வந்து வாழ்க்கையில ஒரு நாள் மறுபடியும் நீங்க போய் அந்த 24 மணி நேரத்தை வாழலாம் அப்படின்னா எந்த நாளைக்கு போவீங்க? ஒரு நாள் மட்டும் அந்த மறக்க முடியாத ஒரு நாள் நீங்க மறுபடியும் போய் அந்த நாளை வந்து மீண்டும் வாழணும் அப்படின்னா அது இது
3: பாடசாலை
0: எந்த நாளா இருந்தாலும் பரவாயில்ல, பாடசாலை நாள்ல ஏதோ ஒரு நாள்
3: ஏதோ ஒரு நாள் போய் என்ன செய்ய மாட்டேன் சில வேலை அந்த பாட்டுகளுக்கு வராது அந்த பாடங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன்னா வெளியில் எங்கேயாலும் போறதுக்கு தீர்மானிச்சுட்டு இந்தியாலும் படிச்சிருந்தால பின்பக்கத்தாக்கள்னால இந்தியாவில மோடி போய் அந்த இந்த பெற்றால் அவர் ஒரு சூகேஸ் மாதிரி தான் அதுக்கெல்லாம் புக்ஸ் எல்லாம் கொண்டு
0: வரேன்
3: எடுத்து வச்சுட்டு சூகேஸை மட்டும் கொண்டு
0: போயிடும்
3: போய்
0: தேவகுமார் ஒண்ணுமே கேட்க மாட்டேன், பயங்கர காத்து சவுண்ட் தான் அதிகமா கேக்குது.
3: ஆமா, அந்த மாங்காய் தேங்காய் பறவைகளுக்கு என்ன அந்த மாங்காய் தேங்காய் எங்க இருக்கு கொஞ்சம் தெரியுற மாதிரி எங்களுக்கு அந்த மாங்காய் கேட்க மாட்டா மாங்காய் நெல்லிக்காய் எங்க இருக்கு தெரியும். அந்த நாங்கள போய் அந்த சுகேஷ கொண்டு போய் அந்த ஆகாங்கில்லாத வீடுகளுக்கு எல்லாம் போய் அது எல்லாத்தையும் பறைச்சு பார்த்து கொண்ட பண்ணி கொடுத்து
0: திருப்பிதான்
3: எல்லாருக்கும் போய்
0: நீங்க உங்களுக்கு இந்த லவ் லவ் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? என்ன ஜலதோஷம் மாதிரி சொல்றீங்க? சிறப்பு சிறப்பு, நன்றி தேவகுமார். நல்ல லவ்லி மொமெண்ட்ஸ் கொண்டு வந்தீங்க மறுபடியும். தேங்க்யூ.
3: எனக்கு
0: பாட்டு என்ன பாட்டு? பராசக்தியா? பழைய பராசக்தியா?
3: புதுசு.
0: ஆ ஓகே.
3: நமக்கான காலம்.
0: ஆஹா ஓகே.
3: நமக்கான காலம்
0: போட்டுருவோம். நமக்கான காலம். ஆ ஓகே.
3: நமக்கான காலம் திருப்பி வராது. அப்ப அந்த பாடசாலை காலங்கள்ல என்னதுன்னா, நாங்க நீந்த போறது, அந்த ஃப்ரெண்ட்ஸோட போய் கடலுக்குள்ள நீந்துறது, இல்லாட்டல் தூர தூர இடங்களுக்குள்ள போய் கிணத்துக்குள்ள அந்த வயல் கிணறுகள் இருக்கும், அதுக்குள்ள போய் நீந்துறது, அப்படியான வேலைகளை
0: செய்வோம். கண்டிப்பா. ஆமா, ரொம்ப ஆல்வேஸ் ஸ்கூல் கதை பத்தி பேசிட்டே போலாம் இல்லையா? ஒண்ணுமே கேக்கல நீங்க பேசுறது. சரியா, நன்றி. மீண்டும் சரி, கண்டிப்பா. ஓகே, நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
4: வணக்கம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: அண்ணா என்ன வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு நிறைய தடவை வந்துட்டு கட் பண்ணிட்டீங்க.
4: பிஸியா போயிட்டேன்.
0: பிஸி? நீங்க இருக்கிறதுலே பயங்கர பிஸியான டே நினைக்கிறேன் இன்னைக்கு
4: உங்களுக்கு. ஆமாம் ஆமாம். நான் வந்து ஆரம்பத்தில் ரெண்டாவது லைனில் இருக்கு இருப்பேன், ரெண்டாவது லைனில் செகண்ட் ரெண்டாவது இருப்பேன். அந்த டேபிள் கதறி எல்லாம் வெண்டு தான், அது நான் தான் வடிவேலாம் கிளீனா வச்சிருப்பேன். அதுக்காக அதுல யாரும் இருக்கிறார்.
0: ஓ அப்படி, அந்த ஏரியாவே உங்களுக்கு
4: தான். வந்து படிக்கல, நான் வந்து மானிட்டர் சொல்லுவாங்க, மாணவர்
0: ஸ்கூல் மானிட்டர்.
4: நான் வந்து பத்துக்கு அடுத்த கேள் உண்டு, ஐயர் கேள் உண்டு, ஐயர் சொல்லி உண்டு.
0: நோட் தி பாயிண்ட் யுவர் ஆனர்.
4: மாறி மாறி நாங்க ரெண்டு ஏதாவது ஆரம்பத்தில் நல்லா படிப்பேன், பேருந்து கேந்து அப்படியே நொக் அவுட் ஆயிடுச்சு.
0: அப்ப சேர்க்க சரியில்லை அதான். நண்பர்கள் தான் நம்மள அப்படியே இழுத்துட்டு போறது வேற எங்கயாவது.
4: அது முடிஞ்சு பிறகு எனக்கு வந்து மறக்க முடியாது, அதாவது என்ன சொன்ன பண்ணி போறதுன்னா ஒரு முக்கியமான நாளோட கொஞ்சம் கவலையா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து நான் வந்து அந்த இந்தியன் ஆர்மி பிடி உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்தியன் ஆர்மி பிடிக்க வச்சிருந்தேன் சரியா?
0: ஆமா ஆமா.
4: அதுல நான் உண்மையிலேயே என்ன செத்து போச்சுன்னா நானே நான் சரியாது சரியா அவ்வளவு அதுல வந்து ஒரு அம்மா பயந்து வந்தப்ப நான் வந்து அந்த என்ன விட்டா நான் ஒரு நேத்தி வந்து வைக்கிறது அங்க கோயில்ல நேத்தி
0: வைக்கிறது கடன். ஆமா
4: நேத்தி கடன். அப்ப நான் வந்து அந்த சொல்லுவாங்க தூக்க ஆடியும் தெரியுமா
0: ஒரு
4: அப்படி நானும் சொன்னான் இந்த எல்லாம் உங்களுக்கு தண்ணி எல்லாம் ஊத்தி எங்கட பேரை சொல்லி கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லி படியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு மனதுக்கு ஒரு வித்தியாசம் சந்தோஷமா இருக்கு.
0: ஆமா, ஆனா நீங்க வந்து கோவா போனது எதுக்காக?
4: சேர்ந்து போவோம். கைய பிடிச்சிருந்து அவன் வேற ஹவுஸ் நான் வேற ஹவுஸ்.
0: ஆனா இணைந்த கைகளா போனீங்க அப்படியே.
4: அப்படியே போனோம். அப்ப ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான்.
0: ஆஹா, அருமை, பியூட்டிஃபுல். ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஷேர் பண்ணீங்க. நட்புனா இப்படி இல்லவா இருக்கணும். சூப்பர் சிறப்பு கெத்து. அது நல்லா இருந்தது அந்த மொமெண்ட். நான் இப்ப நினைச்சு பாக்குறேன், செமையா இருந்திருக்குமே அப்படின்ட்டு. பாடல்
4: இருந்தா எந்த பாடம் போடுங்க? நான் அவர் இல்லை அந்த படத்துல இருந்து.
0: ஓகே, இல்ல அந்த கதாபாத்திரம் உங்களுக்கு கரெக்டா
4: புரியும்.
0: ஓகே, புற்றுவோம். ஏன் எனக்கு யாரோட யாருக்கு இந்த பாட்டை டெடிகேட் பண்ணலாம்? யாருக்கும் ஒண்ணு போட்டுலாமா? சரி, ரைட். நன்றி நன்றி சுதானா.
4: நன்றி நன்றி.
0: சூப்பர். அந்த மொமெண்ட் செமையாக இருந்ததில்ல. ஃப்ரெண்டோட வந்து எதுக்கு யார் முதல்ல போய் தனியாக வின் பண்ணிட்டு ரெண்டு பேரும் கை கோத்து ஒன்றா போகலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாப்பில் சூப்பர் அப்படின்னு சூப்பராக இருந்திருக்கும் அந்த மொமெண்ட். இதோட இந்த ஹை நோட்டோட இந்த நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி முடிவுக்கு வந்தது. கரெக்டாக எல்லாரும் பக்கமாக கூப்பிட்டு அட்டண்டன்ஸ் போட்டீங்க. ரெண்டு மூணு வராத நேயர்களும் வந்தாங்க, அதனால் ரொம்ப ஹாப்பி. இப்போ சிஎம்ஆர் செய்திகள். செய்திகளைத் தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம்.
5: தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்சவுக்கு கடவுள நீதவான் நீதிமன்றம் இன்று பிணையில் செல்ல உத்தரவிட்டிருக்கின்றது. போர் வீரர்கள் நினைவு அஞ்சலிக்கான ஒத்துகையை குழப்ப முயற்சித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை அவர் தலங்கம காவல் நிலையத்தில் முன்னிலையாகியிருந்தார். இந்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு கடவுள நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டிருக்கின்ற நாணய மாற்று வீதங்களின்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 326 ரூபா 1 சதம் என்றும் விற்பனை பெறுமதி 336 ரூபா 42 சதமாகவும் பதிவாகியுள்ளது. இலங்கையின் பல பகுதிகளிலும் இருந்து மூளைக்காய்ச்சல் அறிகுறியுடைய காய்ச்சல் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதனால் பொதுமக்கள் தத்தமது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை சரியாக பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சு அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளது. அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண தளமான கோபே அறிமுகப்படுத்தப்பட்டு சில மாதங்களிலேயே அதன் ஊடாக 3.86 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானாவின் போலியான வாக்குமூலத்தின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சுரேஷ் சலே என்று குறிப்பிடுவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இலங்கை பொதுஜன பெருமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் செய்தியாளர் சந்திப்பு நடத்த முடியாத முதல்வர்தான் தமக்கு வாய்த்திருக்கின்றார் என்றும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அரசியலில் மட்டுமே ஆளும் கட்சி ஈடுபடுகின்றது என்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கின்றார். தூத்துக்குடி மாணவியொருவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கின் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட நபருக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட 2வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் 66 பேருக்கு பத்ம விருதுகளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகின்றார். பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் பிரதமர் மோடி, துணை குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட்டோர் பங்கேற்றனர். ஆந்திராவில் வெப்ப அலையினால் 4 நாட்களில் 1,800,000 கோழிகள் பலியானது. இதனால் 54 கோடி ரூபாவுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டதாக கோழிப்பண்ணையாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் பட்டாலா சுப்பா ரெட்டி தெரிவித்திருக்கின்றார். அல்பர்டாவில் உள்ள பிரிவினைவாதிகளுக்கு பழங்குடியினரின் ஒப்பந்த உரிமைகள் ஒரு குறிப்பிடத்தக்க சட்டத்தடையாக இருப்பதாகவும், கனடாவின் பிரிவினை குறித்த விவாதத்தை இதுவரை கண்டிராத ஒரு புதிய தளத்திற்கு அது கொண்டு சென்றிருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மாகாணி புதன் மற்றும் வியாழன் ஆகிய நாட்களில் நியூயோர்க்கு செல்லவிருக்கின்றார். மேற்கு கனடா மற்றும் வடக்கு பிராந்தியங்களின் மாகாண முதல்வர்கள் வணிகம், வர்த்தகம் மற்றும் தங்களின் அண்டை உறவுகள் குறித்து விவாதிப்பதற்காக இன்றும் நாளையும் அல்பர்டாவில் ஒன்று கூடியிருக்கின்றனர். ஈரானை ஒரு வலுவான மூலோபாய நிலையில் வைக்கும் எந்தவொரு ஒப்பந்தமும் அண்மைய ராணுவ வெற்றிகளை குறைமதிப்புக்கு உட்படுத்தி பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று அமெரிக்காவில் உள்ள குடியரசுக் கட்சி பிரபுவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். லெபனான் நாட்டின் தெற்கு பகுதியில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேற வேண்டுமென்ற லெபனானின் கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி எதிர்ப்பு மற்றும் விடுதலை தினத்தை நேற்று தினம் லெபனானின் ஜனாதிபதி அனுஷ்டித்தார். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஈரானுடன் எட்டப்படும் எந்தவொரு சாத்தியமான உடன்படிக்கையிலும் வாஷிங்டனிடம் இருந்து எந்தவொரு நிதி பரிமாற்றங்களோ அல்லது சலுகைகளோ வழங்கப்படாது என தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு லெபனானில் இடம்பெற்ற மோதலில் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அதே சம்பவத்தில் மற்றொரு சிப்பாய் படுகாயமடைந்து மருத்துவ சிகிச்சைக்காக மீட்கப்பட்டிருப்பதாக ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Everything okay? No problem. And did you
4: bar kalamu closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day the Pradesh Jilla.

0: எனக்கு தேங்க்ஸ்.
1: செல்லம் இல்லடா செல்வம்.
0: சரி சரி.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. புது சிஎம் வந்த உடனே அதிரடியாக என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சினிமா செய்தி அப்படிங்கிறதுனால, இவரும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்ததுனால அந்த சில கோரிக்கைகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி எல்லா தியேட்டர் சங்க உறுப்பினர்களும் வந்து போய் ஒரு கோரிக்கையை வச்சு அதை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இதில் வந்து தமிழக தியேட்டர் சமூகம் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இது வரைக்கும் வந்து தமிழக தியேட்டரில் வந்து எல்லா தியேட்டர்லையுமே ஒரு நாளைக்கு 4 காட்சிகள் தான் வந்து ஓட்டுறதுக்கு பர்மிஷன் ஒரு படத்துக்கு. அதுக்கப்புறம் பண்டிகை கால விடுமுறை நாட்களில் மட்டும் வந்து 5 காட்சிகள் வந்து ஓட்டலாம் ஒரு நாளைக்கு திரையரங்கத்தில். இப்போ அதில் தமிழக அரசு வந்து மாற்றம் கொண்டு வந்துள்ளது அப்படிங்கிறது தான் புதிய செய்தி. இனிமே வந்து புதுசாக தமிழில் வர்ற திரைப்படங்கள், திரையரங்கத்தில் வர்ற தமிழ் திரைப்படங்களுக்கு வெளியானதிலிருந்து ஒரு வாரத்துக்கு, அதாவது வெளியான அன்னிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகள் வந்து திரையிடலாம் அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜய் வந்து புது அனுமதி வந்து வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து சினிமா துறையை சேர்ந்த பல சங்கங்களை சேர்ந்த எல்லாருமே வந்து அவரை மீட் பண்ணி இன்னும் சில பல கோரிக்கைகள் எல்லாத்தையும் வந்து முன் வச்சுருக்காங்க. மே 16 வந்து திரைப்படங்கள் வந்து எல்லாமே வந்து 5 காட்சிகளாக வந்து புது படங்களுக்கு மாறும். அதே மாதிரி சாட்டர்டே சண்டேஸ்லேயும் வந்து 5 காட்சிகள் இருக்கும். தமிழகம் முழுவதும் வந்து புது திரைப்படங்கள், அப்புறம் ஏதாவது முக்கியமான நாள் பண்டிகை நாட்கள்லேயும் வந்து 5 காட்சிகள், எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து 5 காட்சிகள் வந்து நீங்கள் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அவர் வந்து அனுமதி கொடுத்துருக்காரு. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு முதல் ஒரு வாரம் தான் வந்து படம் ஓடுது. அதுக்கப்புறம் அதை ஓடிடியில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த படம் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக திரையரங்கில் ஓடுது, இல்லைன்னா வந்து அதை ஓடிடியில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. தியேட்டர் உரிமையாளர்களுக்கு வர லாபம் வந்து பயங்கரமாக அடி வாங்குது. ஸோ 5 காட்சி ஓட்டினா அப்படின்னா ஒரு வாரம் ஓட்டினாலே நல்ல பைசா பார்த்துடலாம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து கொடான கோடி நன்றிகள் தலைவா அப்படின்னு சொல்லி திரையரங்க சங்க உரிமையாளர்கள் அந்த சங்கம் எல்லாமே வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய செய்திகள், சினிமா செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது, தொடர்ந்து கேளுங்க. இப்போ வந்து ரமேஷ் சொன்ன ஒரு பயங்கரமான கதையில் அவர் கேட்ட பாட்டோட இந்த பாட்டு பயங்கரமாக இருந்தது, அதனால் இந்த பாட்டை கேளுங்க.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. இன்னி என்னைக்கு இந்த பாட்டை கேட்டாலும் இந்த ஞாபகம் தாண்டா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை கேட்டிருக்காங்க எழில். அந்த சாருமதி பாட்டு வந்து இப்ப வருது. சினிமா செய்தியில அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, சூர்யாவுடைய தம்பி கார்த்திக் உடைய அடுத்த அப்டேட் தான். ரொம்ப நாள் கழித்து சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படம் வந்து இப்போ கருப்பு. அவருடைய இதுவரைக்கும் வந்த படங்களே இல்லாத வசூல் இந்த திரைப்படத்துக்கு வந்திருக்கு. 200 கோடிக்கு மேலே வந்து வசூல் வந்து அள்ளி குவிச்சிட்ருக்கு. தெலுங்குலேயும் சூப்பராக போயிட்டுருக்கு படம் அப்படிங்கிறது தான் இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து கார்த்திக் வருவோம். கார்த்திக்கோட படம் எப்பயுமே டீசெண்டான ஹிட்டு கொடுத்துட்டே இருக்கும், தொடர்ந்து ஹிட்டு கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனால் ரீசெண்ட் டைமில் அவருக்கும் வந்து இந்த ஜப்பான் படம்லாம் வந்து பெருசாக ஓடலை. இப்போ வந்து சர்தா 2 அப்புறம் வந்து மார்ஷல் படங்களை வந்து இப்போ நடிச்சிட்ருக்காரு. அடுத்தபடியாக வந்து தெலுங்கில் வந்து மேட் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கிய கல்யாண் சங்கர் அப்படின்ற இயக்குனரோட வந்து கை கோத்துருக்காரு. இது கார்த்தியோடைய 30வது திரைப்படமாக உருவாகுது. இந்த திரைப்படமும் வந்து தெலுங்கில் தமிழில் ரெண்டுலேயுமே வந்து உருவாகுது. இவருக்கு ஜோடியாக மீனாட்சி சௌத்ரி வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் கார்த்தி வந்து தன்னுடைய பிறந்தநாள் இன்னைக்கு, அதனால் ஹைதராபாத்தில் வந்து இந்த படத்தோடைய பூஜையை போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. கார்த்தி 30 அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு வந்து அந்த டைட்டில் பிரிண்ட் பண்ணி இனிமேல் தான் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரு டைட்டில் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுவாங்க. அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இதை வந்து டக்குன்னு போட்டு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டுட்டாங்க. எப்பயுமே தெலுங்கு படம் அப்படின்னா பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும், அதே சமயம் வரவேற்பும் அதிகமாக இருக்கும். நிறைய நடிகர்கள் விரும்பி நடிக்கிறது தெலுங்கில். ஸோ இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொஃபைல் இருக்கும் அப்படிங்கிற நம்பலாம். இப்போ நான் இந்த பாட்டை கேட்டே ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கேன். இந்த சாருமதி நீ என் சொந்தமணி அப்படின்னு சொல்லி அவர் பொசுக்குன்னு மேடை ஏறி பாடி அந்த மொமெண்ட் வந்து ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சப்ப எனக்கே அந்த மொமெண்ட்டை போய் வாழ்ந்த ஒரு ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மொமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணுவோம். சூப்பரான ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. உங்களோட ஃபேவரட் மெமரி எழில் கேளுங்க.

வாழ்க்கையிலே முத முறை இந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்குறேன். இப்படி ஒரு படம் வந்தது, இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்ததுன்னே எனக்கு தெரியாது. சாதி சனம் அப்படின்ற ஒரு படத்திலிருந்து அந்த பாட்டை கேட்டிங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற சினிமா செய்தி, இப்போயாவது இந்த ஜனநாயகன் திரைப்படம் சொன்ன தேதிக்கு வருமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வியை கேட்டிருக்காங்க. ஜனவரி 9ஆம் தேதி வரவேண்டிய இந்த படம் ஜனநாயகன், இது வந்து அப்படியே வந்து தொலைஞ்சு போயிடும்ல, இந்த கூட்டத்தில் வந்து தொலைஞ்சு போவாங்க சில பேர், அவங்க ரொம்ப நாள் கழித்து திடீர்னு திரும்பி வருவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து திரும்பி வந்திருக்குது. ஜூன் 19ஆம் தேதி வந்து படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அடுத்த சில நாட்களில் வந்து முதல்வர் விஜயுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால அந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணுங்கள் தலைவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு ஜூன் 19ன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் கரெக்டாக அந்த சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகுமான்னு தெரில, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எல்லோரும் வந்து இப்போ ஜூன் 19th ரெடி ஆகிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் புதுசாக ஒரு பொங்கல் ரெடியாகுது. இனிமே எங்களுக்கு வந்து ஜூன் 19 தாண்டா பொங்கல் அப்படின்லாம் வந்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. அன்றைக்கி மறுபடியும் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பல பேர் ஏற்கனவே, நான் இன்னும் பார்க்கல படத்தை, பட் பார்த்தவங்க சொன்னாங்க இது வரைக்கும் விஜயுடைய கரியர்லேயே மிக கன்றாமையான படம் அப்படின்னா இதுதான். நல்ல வேலை இந்த படம் ரிலீஸ் ஆகலை. இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் கண்டிப்பாக இவர் ஜெயிச்சிருக்கிறது டவுட்டு தான் அப்படின்ற ரேஞ்சில் வந்து கழுவி ஊற்றிருக்காங்க. தெரில, பார்ப்போம். படம் வந்து ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்க உங்களுக்கு ஆல்ரெடி ரிவ்யூ தெரிஞ்சிருக்கும், அதனால் நீங்கள் எப்படியும் உங்களுக்கு கவலை இல்லை. படம் வந்தால் என்ன வராட்டி என்ன எல்லாம் ஒன்று தான் இல்லையா. சரி, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களே. ஆனால் நம்ம இதே இன்னும் ஒரு ஸ்டைலில் கேட்பார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி டவுட்டாக, இல்லையே வாய்ப்பு இல்லையே, நீங்கள் எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி. அதுக்காகவே இந்த பாட்டை கொண்டு தான், எப்படி வந்து நலம் விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு பாட்டு இதோ உங்களுக்காக.

0: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழத் திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
1: இலக்கம் 200 Advance Boulevard 416-471-0255.
2: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9056-7672.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: சினிமா செய்திகளில் முக்கியமாக நான் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக பேசணும்னு கொண்டு வர வேண்டிய தலைப்பு வேற என்ன, திருஷ்யம் பார்ட் 3 தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பயங்கர பிஸி வீக்கெண்ட் ஸ்கெடியூல், ஸோ அதனால் திருஷ்யம் பார்ட் 3 பார்க்க முடியல. பட் நண்பர்கள் பார்த்துட்டு வந்த நண்பர்கள் சொன்னதுபடி பார்த்தா ஒரு முறை பார்க்கலாம். அந்த செகண்ட் பார்ட்டில் இருந்த அளவுக்கு விறுவிறுப்பு இல்லை, ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த அளவுக்கு விறுவிறுப்பு இல்லை. பட் ஏதோ பண்ணியிருக்காங்க, ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. நான் பர்சனலாக இன்னும் பார்க்கல, உண்மையிலேயே பாட்டம் பார்த்தா தான் ரிவ்யூ சொல்ல முடியும். பார்க்காம ரிவ்யூ சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லையா, அதனால் மன்னிச்சிருங்க. உங்களுக்கு பயங்கரமாக திருஷ்யம் படம் 1 & 2 பிடிச்சிருந்தது அப்படின்னா பார்ட் 2 பார்த்துட்டு நீங்கள் போய் பார்ட் 3 ஒரு தடவை பார்க்கறதுல தப்பில்லை. என்னப்போ எவ்வளோ பார்த்துட்டோம், இதெல்லாம் பார்க்க மாட்டோமா? அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி வந்து கேரளாவில் உள்ள சில பல்கலைக்கழகத்தில் வந்து டிலிட் அப்படின்ற ஒரு கௌரவ முனைவர் பட்டத்தை வந்து வழங்குவாங்க. இலக்கியம், கலை, கலாச்சாரம், அது தொடர்பாக இருக்கிற எல்லா துறையை சார்ந்த நிறைய நம்ம அந்த கம்யூனிட்டிக்காக வந்து கலை இல்லை இலக்கியத்தில் வந்து சிறப்பாக இருக்கிற மக்களுக்கு இந்த பட்டம் வந்து, இந்த விருது வந்து வழங்கப்படும். கேரளாவில் கோட்டயத்தில் இங்கே மகாத்மா காந்தி பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கி நடந்த ஒரு விழாவில் திரைப்பட நடிகர் மம்முட்டிக்கு வந்து டிலிட் பட்டம் வந்து வழங்கப்பட்டது. கௌரவ விருது வந்து இவர் வந்து கவர்னர்கிட்டருந்து வந்து வாங்கினார். இது வந்து அந்த நியூஸ்லேயும் சினிமா நியூஸில் எல்லாத்துலேயும் வந்து பயங்கரமாக போட்டுட்ருக்காங்க. கௌரவ முனைவர் பட்டம் வந்து இவருக்கு மம்முட்டிக்கு இந்த டிலிட் அப்படின்ற விருது வழங்கப்பட்டது. இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது, இது 3rd time இவர் கொடுக்குறாங்க. 3rd முறையாக வந்து இவர் இந்த பட்டத்தை வாங்கியிருக்காரு. இதில் பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த 3 முறையும் இவர் வாங்கின பட்டத்தோட ஃபோட்டோஸை வந்து போட்டிருக்காங்க. இவர் 3 தடவையும் வந்து கவர்னர் வேற வேற ஆள் கையில எல்லாம் வாங்கியிருக்காரு. ஆனால் 3 முறையும் பார்த்தீங்கன்னா மம்முட்டி அப்படியே இருக்காரு. இன்ஃபேக்ட் இன்னும் யங் ஆகிட்டே போறாரா, அந்த போட்டோவை வச்சு தான் வந்து மம்முட்டியோடைய ஃபேன்ஸ் வந்து மமுக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன இவர் சாப்பிட்றாருன்னே தெரிலங்க, அநியாயத்துக்கு ஹேண்ட்ஸமாக யங் ஆகிட்டே போறாரு. அதுவும் அந்த செய்தி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த இந்த இவர் வாங்கின டிலிட் பட்டத்தை கூட அந்த கம்பாரிசன் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த ஒவ்வொரு தடவை பட்டம் வாங்க வந்தப்போ அந்த போட்டோ தேடி எவனோ ஒரு ஃபேன் வந்து எடுத்து அதை கம்பேர் பண்ணி போட்டிருக்கான். செமையாக இருந்தது அந்த பாட்டு, அந்த ஃபோட்டோ. சரி, இப்போ வந்து நண்பர்களுக்காகவே இந்த பழைய ஞாபகம்லாம் வந்ததுனால ரவிபாலா வந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டு கேட்டார். உயர்ந்த மனதின் படத்திலிருந்து அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, பயங்கரமான ஒரு பாட்டு. ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டை ரொம்ப விரும்பி கேட்பாங்க. ஸோ அந்த பாட்டை இது உங்களுக்காக.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்

மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல். கடைசி செய்தி உங்களுக்காக. சின்னத்திரையிலிருந்து பெரிய திரைக்கு வந்து கடைசி வரைக்குமே எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச பிரபல்யமாகவே ஹிட் ஆகி, அதே மாதிரி சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு போனதுக்கப்புறம் திருப்பி சின்னத்திரைக்கு போக மாட்டாங்க. இல்லைன்னா வெள்ளித்திரையில் ஹிட் ஆகாமல் மறுபடியும் வந்து சின்னத்திரைக்கு போயிடுவாங்க. ஆனால் வெள்ளித்திரையிலையும் ஓரளவுக்கு நல்ல இடத்துலையும் சின்ன திரையிலையும் வந்து அப்பப்போ முகத்தை காட்டிட்டு இருந்த ஒரே நடிகர் வந்து ரோபோ சங்கர் தான். அவர் வந்து அகால மரணம், திடீர்னு நம்மளை விட்டு போயிட்டார். அது நிறைய பேருக்கு மிகப்பெரிய இழப்பு. ஆனால் அவருடைய அவர் கதாநாயகனாக இது வரைக்கும் நடிக்கவே இல்லை. ஆனால் அப்படின்னு நினச்சவங்களுக்கு தான் இந்த செய்தி. இவர் வந்து கதாநாயகனாக ஒரு படத்தில் நடித்தார், அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை. கதையின் நாயகனாக அவர் நடித்த கடைசி படம் ஈகோ ராமன் அப்படின்னு சொல்லி, பயங்கர ஈகோ பிடிச்ச ஒரு கேரக்டரு, முரண்டு பிடிக்கிற ஒரு ஆள். அவர் ஒரு பயங்கர எமோஷனலாக ரொம்ப நல்லா வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிற ஒரு படம் அப்படின்னு சொல்லி அப்போயும் இண்டஸ்ட்ரியில் பேசப்பட்ட ஒரு படம் ஈகோ ராமன். ஆனால் திடீர்னு இவர் இறந்ததுனால நிறைய சீன்ஸ் வந்து பேட்ச் பண்ண முடியாமல் இந்த படம் அப்படியே நிலுவையில் நின்றுது. இப்போ வந்து கொஞ்சம் சீட்டிங் ஷாட்லாம் வச்சு, டூப்பை வச்சு, ஷோல்டர் ஷாட், சஜஷன் ஷாட்லாம் வச்சு, ஏஐ மூலிமா வந்து அவருடைய வாய்ஸ் ஓவர் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி, இதில் வந்து அந்த படத்தை ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி முடிஞ்சு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ரோபோ சங்கர் கதாநாயகனாக நடித்த ஈகோ ராமன் அப்படின்ற படம் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இதில் அவர் கூட வந்து சிபி, அப்புறம் கீர்த்தனா, கவிதா ரமேஷ், சப்பானி முரளி, இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான். இதை வந்து கணேசன் நாச்சிமுத்து அப்படின்ற ஒருத்தர் வந்து எழுதி இயக்கியிருக்காரு. இவர் வந்து இவர் இறந்த உடனே மிகப்பெரிய ஷாக் ஆமாம் இவருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தம்பிச்சு போய் நின்றுருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து, டோன்ட் வரி, நீங்கள் ஏதாவது பேட்ச் பண்ணி எப்படியாவது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரோபோ சங்கருக்கு இப்போயும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க வந்து இந்த படத்தை கண்டிப்பாக ஓட வைப்பாங்க. இது வந்து ரோபோ சங்கருடைய மறைவுக்கு நம்ம கொடுத்த ஒரு அஞ்சலியாக இருக்கட்டும், ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கட்டும். இப்படிப்பட்ட நல்ல ஒரு நடிகர், அவர் அவர் திறமையாக பண்ண எல்லாமே வந்து எப்பயுமே நிலைச்சிருக்கணும். நான் அவர் இல்லைனாலும் அவருடைய கலை வந்து இன்னும் இந்த உலகத்தில் வந்து உயிரோடு தான் வாழ்ந்துட்டுருக்குன்றதை தெரியப்படுத்தணும் அப்படின்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் இவர் வந்து கிடைச்சிருக்கிற கதாபாத்திரம் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பயங்கரமாக பேசப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு மாணவனுடைய வாழ்க்கையை வந்து சித்தரிக்கிற மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அதை கனெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. சரி, பொறுத்திருந்தால் பார்க்கணும். இந்த படம் வரணும், ரிலீஸ் ஆகணும், தியேட்டரில் வரணும், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும், இந்த படத்தை ஓட வைக்கணும். அதற்காக நம்மளும் வேண்டிப்போம். இவருடைய ரோபோ சங்கருடைய கடைசி படம் ஈகோ ராமன் சீக்கிரமாக வந்து திரையரங்களுக்கு வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணும் அப்படிங்கிறது நம்புவோம். இப்போ செய்திகள், செய்திகளை தொடர்ந்து இன்னும் நேர்கள் கேட்ட பாடல்கள் கொஞ்சம் இருக்குது, அதோட காக்கா கூடியும் உங்களுக்காக காத்திருக்குது. விளம்பரங்களையும் செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
1: இரண்டாயிரத்தி 2023 இலங்கை ஆசிரியர் சேவை பட்டதாரிகளை நியமிப்பதற்கான போட்டித் தேர்வு நேற்று இலங்கை முழுவதிலும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை ஆசிரியர் சேவையில் நிலவும் ஒட்டுமொத்த ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பதை நோக்கமாக கொண்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையிலேயே இம்முறை இந்த பரீட்சை நடத்தப்பட்டுள்ளது. இம்முறை இலங்கை முழுவதிலும் உள்ள 1048 பரீட்சை நிலையங்களில் இந்த பரீட்சைகள் நடத்தப்பட்டன. அரசு சேவையில் உள்ள 66,991 பட்டதாரிகளும் ஏனைய 96,442 பட்டதாரிகளும் இம்முறை பரீட்சைக்கு விண்ணப்பித்திருந்தனர். விசேட தேவையுடைய 323 விண்ணப்பதாரிகள் பரீட்சைக்கு தோற்றுவதற்கான விசேட வசதிகளையும் தேர்வு திணைக்களம் மேற்பார்வை செய்திருந்தது. அரசாங்க சேவையில் உள்ள பட்டதாரிகள் ஆசிரியர் சேவையில் சேர்ப்பதற்கான இந்த போட்டி பரீட்சையை நடத்துவதற்கு 2023 ஆண்டிலேயே திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 3 அடிப்படை உரிமை மீறல் வழக்குகள் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த ஒரு வழக்கு காரணமாக இந்த பரீட்சை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அனைத்து சட்ட நடைமுறைகளும் பூர்த்தி செய்ததை தொடர்ந்து அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகள் மட்டுமன்றி ஏனைய வெளிவாரி பட்டதாரிகளும் தோற்றக்கூடிய வகையில் இம்முறை பரீட்சை நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உத்தியோகபூர்வ வாகனப்பதிவு இலக்க தகடுகளை வழங்குவதில் தாமதம் நிலவினாலும் தர நிர்ணயமற்ற அல்லது மாற்றியமைக்கப்பட்ட இலக்க தகடுகளை பொருத்தி வாகனங்களை செலுத்த வேண்டாம் என்று சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் WBJ செனிவிரட்ன இதனை தெரிவித்திருக்கின்றார். தகுதியற்ற இலக்கத்தடுகளை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வழிகாட்டுதலுக்கு அமைய வாகனத்தின் இலக்கத்தை A4 அளவிலான காகிதத்தில் அச்சிட்டு தெளிவாக காட்சிப்படுத்த சாரதிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை விநியோகஸ்தர் ஒருவர் இல்லாத காரணத்தினால் கடந்த 10 மாதங்களாக வாகன இலக்கத்தகடுகளை வழங்கும் பணி இடைநிறுத்தப்பட்டிருந்தமையினால் 400,000 இலக்கத்தகடுகள் தேங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் எதிர்வரும் ஜூன் 10 அல்லது அதற்கு முன்னர் உத்தியோகபூர்வமாக இலக்கத்தகடுகளை வழங்கும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் யாழ் சிறைச்சாலையில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடகப் பேச்சாளர் AC கஜநாயக்க தெரிவித்துள்ளார். புங்குடுதீவைச் சேர்ந்த பாடசாலை மாணவி கடந்த 2015 மே 19 பாடசாலைக்கு செல்லும் வேளையில் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த 46 குற்றவாளியான பூபாலசிங்கம் ஜெயக்குமார் யாழ் சிறைச்சாலையில் குளியல் பகுதியில் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸ் உலகளாவிய ரீதியில் சுகாதார அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இலங்கையிலும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உலக சுகாதார நிறுவனத்தின் அவசர அறிவிப்பை அடுத்து இலங்கைக்குள் இந்த நோய் நுழைவதை தடுப்பதாக சுகாதார அமைச்சு 5 தயார்நிலை திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தியுள்ளது. அதன்படி விமான நிலையங்கள் மற்றும் சர்வதேச நுழைவாயில்களில் கண்காணிப்பை அது பலப்படுத்தியுள்ளது. சந்தேகத்துக்கிடமான நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அங்குடை தேசிய தொற்றுநோய் அறிவியல் நிறுவனத்தை தயார் நிலையில் வைத்திருக்கின்றது. ஆய்வக பரிசோதனைகள் மற்றும் நோய் நிர்ணய பணிகளுக்காக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தை தயார்படுத்தி இருப்பதாகவும் ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இதுவரை எந்தவொரு எபோலா நோயாளரும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் இந்த நோய் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாகவே உள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, பெண்களுக்கு எதிராக இடம்பெற்று வரும் பாலியல் வன்கொடுமை உட்பட்டவற்றை தடுப்பது குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. இதன்போது பாலியல் குற்ற வழக்குகளில் விரைவாக விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளோடு நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் பங்கேற்றனர். இன்னும் 5 வெப்ப அலை நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோடை வெயிலின் காரணமாக இந்தியா முழுவதிலுமே குறிப்பாக வட மாநிலங்களில் வெப்ப அலை மிகவும் கடுமையாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் வட மாநிலங்களில் வெப்ப அலை மிகவும் மோசமாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெப்ப அலை காரணமாக தெலுங்கானாவில் கடந்த 2 மட்டும் சுமார் 51 பேர் வரை உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே கோடை வெப்பத்தின் தொடர்ச்சியாக மேலும் சில நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் வடமேற்கு, மத்திய மற்றும் கிழக்கு இந்திய பகுதிகளில் கடும் வெப்ப அலை தொடரும் என்று கூறியிருக்கின்றது. பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய 5 வடமாநிலங்களில் மிக கடுமையான வெப்ப அலை வரும் மே 29 வரை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கின்றது. தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் உட்பட பல பகுதிகளிலும் இயல்பை விட வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி மக்களின் பையில் இருந்து பிரதமர் மோடி சத்தமில்லாமல் பணத்தை பறிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி விமர்சனம் வெளியிட்டிருக்கின்றார். பிரதமர் மோடியை பணவீக்க நாயகன் என குறிப்பிட்டு அவர் விடுத்திருக்கின்ற பதிவில் மக்களின் பைகளில் இருந்து சத்தமில்லாமல் பணத்தை பறிப்பதாகவே பெட்ரோல் டீசல் விலையை தவணை முறையில் அவர் உயர்த்தி வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு பொருளாதார புயல் வரப்போகின்றது என்று தான் முன்னமே எச்சரித்திருந்ததாக கூறிய அவர், பிரதமர் தேர்தல்களில் மும்முரமாக இருந்தார் எனவும், தேர்தல் முடிந்த அடுத்த நிமிடமே பெட்ரோல் டீசல் விலை 8 ரூபாவால் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை அளிப்பதும் மற்ற நேரங்களில் பொதுமக்களின் பைகளில் இருந்து பணத்தை பறிப்பதுமே அவருடைய வேலையாக இருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம் வெளியிட்டிருக்கின்றாா்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புருஷோத்தவன் வந்து ஒரு பாட்டு கேட்டிருந்தாரு, 12 மணிக்கு மேல இந்த பாட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி. அது என்ன கனெக்ஷன் தெரியல, 12:12 கரெக்டாக போட வேண்டிய பாட்டு 1 நிமிஷம் தள்ளி போச்சு. இப்போ புருஷோத்தமன் கேட்டு அந்த பாட்டு, அவங்க டார்லிங் இப்போ தான் அந்த பாட்டை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்போம் நம்மளும் சேர்ந்து.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த KM Business Solutions, Remax Community Realty, AKS Realty Team, Professional Agents, CK Sindhuran மற்றும் குணா குணராஜா Residential, Commercial Properties வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் CK Sindhuran 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center Lotus 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive Etobicoke-வில் On-site Cremation அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation.com

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது காக்கா கடை நிகழ்ச்சி. சிம்பிளான கேள்விகளுக்கு வித்தியாசமான பதில்களை எப்பயுமே கொடுத்துட்டு இருப்பீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நான் கொண்டிருக்கிற கேள்வி, மிக நீளமான தமிழ் வார்த்தை எது? ரொம்ப நீளமான ஒரு தமிழ் வார்த்தை அது எது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அந்த அந்த வார்த்தையை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்கிறதுக்காக கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-644-6222. இந்த நம்பர் கால் பண்ணி ரொம்ப நீளமான தமிழ் வார்த்தை எது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? இதுதான் கேள்வி. டக்குன்னு கண்டுபிடிச்சி கால் பண்ணுங்க, பார்ப்போம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காக்கா கடி. மிக நீளமான தமிழ் வார்த்தை எது அப்படின்னு கேட்டிருந்தேன். பதிலோட இணைந்திருக்கிற நேர்களை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜ், நான் மதன் அழைக்கின்றேன்.
0: சொல்லுங்க மதன், ரொம்ப நீளமான தமிழ் வார்த்தை எது?
1: சிவசுப்பிரமணிய சுவாமி ஐயர்.
0: அது பெயர். ஓகே, சிவ சுப்பிரமணிய சுவாமி ஐயர் அப்படிங்கிறது வந்து நீள நீளமான சொல் அப்படின்றீங்க, அந்த வார்த்தையான அது ஒரு பெயர் இல்லையா? ஓகே, அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில் தான். பரவாயில்ல, இது பேராக கொண்டு வரலன்னு இந்த மாதிரி யோசிக்கல பதிலை. பட் நீங்கள் வித்தியாசமாக ஒரு பதில் கிடைச்ச உடனே கால் பண்ணிட்டீங்களா, அதுக்காகவே நன்றி.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். மாடுத்தனை இணைப்பில் வணக்கம்.
2: ஓ வணக்கம் சார்.
0: ஆ, இது ஏன் சொல்லுங்க.
2: வாழ்க்கையில இந்த பிள்ளையில கூட சுகமா இருக்கீங்க கேட்க மாட்டேன்.
0: ஒரு ரிசர்ச் பேப்பரே சப்மிட் பண்ணிட்டோம் நாங்க.
2: ஒரு தெரையுமே கேட்க மாட்டேன். இது தெரு அல்லது வீதி?
0: தெரு அல்லது வீதி? ஓ, ரொம்ப நீளமா இருக்கும். அதான் சூப்பர், ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துருச்சு உங்க பதில். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதுவும் கரெக்டான பதில் தான். ஏன்னா தெரு அப்படின்னாலும் நீளமா இருக்கும், வீதி நீளமா இருக்கும், ரோடு அது ஆங்கில வார்த்தை ஆனாலும் நீளமா இருக்கு. கரெக்ட்,
2: வீதி தமிழ் வார்த்தை தானே?
0: கரெக்ட் கரெக்ட், வீதிக்கு தமிழ் வார்த்தை. சூப்பர். ஆனா நீங்க கால் பண்ணும்போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்காம விட்டுறாதீங்க, அது ஸ்டைல் தானே உங்களுக்கு, அது கேட்டுருங்க, அதான் கரெக்டா இருக்கும். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொல்லுங்க, மிக நீளமான தமிழ் வார்த்தை எது?
3: அது வார்த்தை தெரிஞ்ச நான் கேட்க வந்தது ஒரு பாட்டு வந்து, அதை நீங்க ஏழுமண்டா போடுங்க, போடாட்டி விடுங்க, மனிதனும் பிறந்து விட்டான் மதமாய் மாறி விட்டான் என்று அந்த பாட்டை ஏழுமண்டா போடுங்க. நீளமான வார்த்தைய முதல் இருந்தது பஞ்சாச்சலம்.
0: பஞ்சாச்சலமா?
3: சுவாயமா?
0: இப்ப நீங்க கேட்கிற பாட்டு வந்து இந்த
3: சொல்றேன்,
0: மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் இருக்கான் அந்த பாட்டா?
3: இல்ல இல்ல, ஏதோ மனிதன் பிறந்து விட்டால் மதமாய் மாறிவிட்டான்.
0: ஏதோ மனிதன் பிறந்து
3: தாய்க்கும் தாய்மொழிக்கும் தொண்டு செய்தவர்கள் தெய்வம்
0: நினைச்சேன். சரி, நன்றி காசிநாதன், நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
4: நான் பிரசோதனம் கேட்கிறேன்.
0: சொல்லுங்க, உங்க பாட்டு வந்துச்சு கேட்டீங்களா?
4: நீளமான
0: தமிழ் வார்த்தை எது?
4: நீளமான
0: திருவிளையாடல் புராணம். ஓ அப்படி, அதனால அதுதான் மிகப்பெரிய வார்த்தை. கூகுள் சொல்லி இருக்குது உங்களுக்கு. நன்றி, நல்ல முயற்சி. நன்றி,
4: நன்றி.
0: கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். மிக நீளமான தமிழ் வார்த்தை எது அப்படின்ற இந்த கேள்விக்கு பதிலோட கால் பண்ணுங்க. 416-644-6222.
5: பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ரொம்ப நீளமான தமிழ் வார்த்தை எது அப்படின்னு கேட்டிருந்த கேள்விக்கு பதிலோடு இணைந்திருக்கிற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் குயின்சன்.
0: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கீங்க?
1: நலமா மார்த்தியா இருக்கிறோம், நீங்க?
0: நல்லா இருக்கேன் குயின்சன். இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன?
1: நீண்ட விடுமுறை.
0: நீண்ட விடுமுறையா? அதான் நீளமான நாளா? ஆஹா, நீளமான வார்த்தை எதுன்னா நீண்ட விடுமுறை. எது? பாம்பையா? ஓ, நீளமான வார்த்தை பாம்பு. ரொம்ப நீளமா இருக்கும்ல. வெரி குட், நைஸ். நல்ல நல்ல பதில்கள் வந்துட்டு இருக்குது. வெரி குட்.
1: தமிழில் நீளமான வார்த்தை இல்லை. அப்ப இத சொல்லிவிட்டேன்.
0: அப்படி, ஓகே. ரெண்டு பதில் இருக்கு கிட்ட. அது யாரும் இன்னும் சொல்லல, சொல்றாங்களா பார்த்துட்டு நானே இந்த பதில சொல்றேன்.
1: சரி,
0: நன்றி குயின்சன், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க. இது சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
2: இப்படி சொல்லி போட்டு போய் இந்த வச்சு நீங்கள அந்த சோமா இருக்கிறீங்களோ மாதிரி கழுவுங்க.
0: ஏதாவது ஒன்று தேவையில்ல நமக்கு பேசுறதுக்கு.
2: அதுதான் நீ நேரத்தை குறைச்சாவும் நீங்க தான் பேச வேண்டி. வேற
0: வேற என்ன வழி இல்லையே, வேற வழி இல்லை. நன்றி, சூப்பர். நான் வந்து இன்னொரு பதில் வச்சிருந்தேன். அது வந்து 80s 90s கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக கரெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். உஜாலா அப்படிங்கிறதான் வந்து இன்னொரு பதில். ரொம்ப நீளமான தமிழ் வார்த்தை. ஏன்னா உஜாலா அப்படின்னு, ஏன்னா அது வந்து ஒரு சொட்டு நீளம். முன்னெல்லாம் துவைக்கிறப்ப அதை வந்து போட்டு தான் வந்து வெள்ளை துணியில் துவைப்பாங்களாம், துவைப்பாங்க. அப்போ அந்த ஆடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் சொட்டு நீளம் டோய் ஹொய் ஹொய், சொட்டு நீளம் டோய் அந்த மாதிரி. ஸோ உஜாலா அப்படின்னு நான் ஒரு பதிலை வச்சுருந்தேன். நான் வந்து ஆக்சுவலாக வச்சுருந்த பதில் வந்து மைல் தான். மைல் அப்படிங்கிறது ரொம்ப நீளமாக இருக்குல்ல, ஒரு மைல் அப்படின்னா எவ்வளோ தூரம். ஸோ மைல் அப்படிங்கிற கரெக்டான பதிலை வந்து போட்டு உடச்சிட்டாரு நம்மளுடைய தோனி. சிறப்பான ஒரு பதிலும் வந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு பதிலும் நான் வச்சுருந்தேன், அதையும் சொல்லிட்டேன்.
3: இப்படி ஊது சூப்பர்.

0: மீசை முறுக்கு பார்ட் டூல இருந்து பப்பாளி பழமை அப்படின்ற ஒரு சூப்பரான நம்பரோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு சிறப்பாக கால் பண்ணி எல்லா நேரங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியை அருமையாக கொண்டு போனீங்க, அதற்காக ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதோ மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு காசிநாதன் ஒரு பாட்டு கேட்டிருந்தாரு, அந்த பாட்டும் கொஞ்ச நேரத்தில் ஒலிக்க போகுது. அதோட இன்னும் ஒரு நேரம் வந்து ஒரு பாட்டு கேட்டிருந்தாரு, அந்த பாட்டு வந்து நமக்கான காலம் அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி படத்தில் அந்த படமும் அந்த பாட்டு, இந்த ரெண்டு படம் தான் பெண்டிங் இருக்குது. அந்த பாட்டு இப்போ வந்துடும் உங்களுக்காக. இப்போ என்னோட இணைந்திருந்து பேசி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த எல்லா நேயர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன வேளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபரோ நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன்ஸ் மெகா சேல்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
6: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை ஒரே பிஸி போல.
7: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
9: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழத் திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பரத் திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
10: இலக்கம் 200 Advance Boulevard, 416-471-0255.
11: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
12: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
11: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
13: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462. 416-821-0462.
14: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
15: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு ஆத்தா சாப்பிட வர போயிடும். இந்த கோசலியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி
14: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
16: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
17: 905-270-8800
16: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
18: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
19: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
20: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
0: உலகளந்தெய்வப்புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the brothers, Chellathukku thanks.
4: Chellam illa da, Selvam.
3: Sari, sari.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677 vkrh.com.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 6475221775 6475221775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761.
4: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழ திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
5: இலக்கம் 200 Advance Boulevard 416-471-0255.
6: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000
7: GTA கிரெடிட்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: பேசுறேன்.
1: ஆமா,
0: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அன்னநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 905-270-8800. 905-270-8800.
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்,

0: வீடு. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462 416-990-2462. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றேன்
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ஸ்டியின் அலைவரிசைகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இதுவரை இடைவிடா இசை மலையில் நனைந்திருந்த நேர்களுக்கு தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி இப்பொழுது உங்கள் விருப்ப பாடல்களை சுமந்து பயணிக்க இருக்கின்றது. உங்கள் விருப்ப பாடல்கள் வழமை போல் 5 மணி தொடக்கம் 6 மணி வரை இடம்பெறும். 6 மணி தொடக்கம் 7 மணி வரை கீத சங்கமம் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை மீண்டும் நேர்கள் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்கள் அபிமான நில் பதில் சொல் நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. இந்த 4 மணித்தியால பொழுதுகளும் இனிய பொழுதாக அமைய இருக்கின்றன. அலையுங்கள் 4164642222. இதுவரை நேரமும் இடைவிடா 1 மணியிலிருந்து 5 மணி வரை இடைவிடா இசை மலையுடன் நினைந்திருந்த நேர்களுக்கு இப்பொழுது உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கும் இனிய பொழுது இது. இந்த மணித்தியாலத்தின் செய்தி அறிக்கை அடுத்து இடம்பெறும். செய்தி அறிக்கையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் நேர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். நேரம் இப்பொழுது 5 மணி 1 நிமிடம்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மனத்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
2: 40 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்வதற்கான இலவச விசா வழங்கும் நடைமுறை இன்று முதல் அமுல்படுத்தப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. தங்கப்பிணையின் அடிப்படையில் வழங்கும் கடன்கள் அதன் மதிப்பில் 70% கட்டுப்படுத்தி இலங்கை மத்திய வங்கி புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. நிதி தொகுதியின் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாகாணசபை தேர்தலை விரைவாக நடத்துவதாக வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் மீறியுள்ளது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அருள்குமார திசாநாயக்கு 2029 மீண்டும் தெரிவு செய்யப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று அமைச்சர் சுனில் குமார கமகே தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகளில் வேகம் குறையவில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ டெல்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்திய பிரதிநிதிகள் குழு ஒன்று வர்த்தகம் மற்றும் முதலீடு குறித்து கலந்துரையாட இன்று கனடாவுக்கு வருகை தருகின்றது. இன்று முதல் புதன்வரை கனடா பயணத்தின் போது இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுடன் சுரங்கம், எரிசக்தி, வாகன உற்பத்தி மற்றும் விண்வெளித்துறைகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட மூத்த வணிக பிரதிநிதிகள் உடன் வருவார்கள் என்று அவரது அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவித்துள்ளது. காசாவுக்கு சென்று கொண்டிருந்த நிவாரண உதவி படகு குழுவைச் சேர்ந்த 3 ஆர்வலர்கள் சர்வதேச கடல் பகுதியில் இஸ்ரேலிய படைகளினால் வழிமறிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர்கள் வான்கூரில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்பியிருக்கின்றனர். ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் தனது அணுசக்தி திட்டம் குறித்து அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கும் ஈரானின் விருப்பம் தொடர்பான ஒரு வலுவான முன்மொழிவு தற்பொழுது விவாதிக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். ஹோமோஸ் நீரிணையின் மீதான ஈரானின் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்வதே அமெரிக்காவுக்கு மிக குறைந்த செலவை கொடுக்கும் தெரிவாகும் என்று ஈரானின் ஆன்மீக தலைவரின் ராணுவ ஆலோசகர் மொஹ்சென் ரெசாய் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து போர் நீடிக்குமாயின் அது அமெரிக்க பொருளாதாரத்தையும் அந்த நாட்டு மக்களையும் அழிவின் விளிம்புக்கு இட்டுச் செல்லும் என்று அவர் எச்சரித்திருக்கின்றார். எனவே ஈரான் முன்மொழிந்திருக்கின்ற நியாயமான பேச்சுவார்த்தை மேசையை ஏற்றுக்கொள்வதே அமெரிக்காவுக்கு மிக குறைந்த செலவை கொண்ட வழியாகும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார்.
0: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது முதல் நாங்கள் நேர்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். நேர்கள் விருப்ப பாடலுக்கு செல்வதற்கு முன்னர் நாங்கள் ஒரு முறை வானிலை நிலைமைகளை சரிபார்த்து விடுவோம். முக்கிய வானிலை, மிக சிறப்பான வானிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது என்ற வகையில் தற்போது வெப்பநிலை 22 பாகை செல்சியஸாக நிலவப்படுகின்றது. சூரிய பிரகாசம், திங்கள் என்றாலும் சூரிய பிரகாசம் மிக ஒளியாக இருக்கின்றது. ஆங்காங்கே சிறு சிறு கருமுகில் கூட்டங்கள் இருந்தாலும் 22 பாகை செல்சியஸ் வெப்பநிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது. இரவு பொழுதிலும் வெப்பத்திற்கு குறைவில்லை, 14 பாகை செல்சியஸாக நிலவ இருக்கின்றது. நாளை செவ்வாய்க்கிழமை பகல் பொழுது 27 பாகை செல்சியஸாக நிலவ இருக்கும். அதேவேளை இரவு பொழுது வெப்பநிலை 17 பாகை செல்சியஸாக நிலவும். காற்று தற்போது மணிக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கும். அதேவேளை காற்றின் வேகம் மணிக்கு 31 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வளியின் ஈரப்பதன் 26 நிலவுகின்றது. இதே வேளை வானிலை நிலைமைகள் வருகின்ற நாட்களிலும் மிக உயர்ந்த வெப்பநிலை நிலவுகின்ற நாட்களாக நிலவ இருக்கின்றன. 22 பாகை 23 24 என்று தொடர்ச்சியாக உயர் வெப்பநிலை நிலவக்கூடிய நாட்கள். நாளைய தின புதன்கிழமை மட்டும் சிறிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு தெரிகின்றது. 30 வீத மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
5: 416-700-2222 416-700-2222 J.CA.

ஆமாம் நேர்களே, நாங்கள் ஐபிஎல் உடன் ஆரம்பமாகிக் கொண்டிருப்போம். இப்பொழுது ஐபிஎல் போட்டிகளின் 4 அணிகள் பிளே ஆஃப் சுட்டுக்கு தெரிவாகி இருக்கின்றன. பிளே ஆஃப் சுட்டுக்கு தெரிவாகி இருக்கின்ற 4 அணிகள் நேர்கள் அறிந்திருப்பீர்கள், எங்களது செய்திகளில் தந்திருந்தார்கள். முதலாவது ஆர்சிபி அதிகளவு புள்ளிகளை பெற்று ஆர்சிபி அணி, ராஜஸ்தான், பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி. இப்பொழுது முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றது. முதல் நிலை என்பது மிக முக்கியமான நிலை. பொதுவாக ஐபிஎல்லில் பிளே ஆஃப் சுற்றுக்கு வருகின்ற அணிகளில் முதல் 2 நிலைகள் மிக முக்கியமான, அதற்காகத்தான் அணிகள் மிக கடுமையாக போராடும். 2வது இடத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி இருக்கின்றது. 3வது இடத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும், 4வது இடத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் இப்பொழுது தமது இடங்களை தக்க வைத்திருக்கின்றன. இந்த 4 அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றன. நேர்களே, இந்த பிளே ஆஃப் சுற்று மிக ஒரு சிக்கலான அல்லது விளங்கிக் கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஒரு முறை விளங்கிக் கொண்டால் பிறகு வாழ்நாள் முழுவதும் மறக்காது. அப்படி ஒரு முறை இந்த பிளே ஆஃப் சுற்று. அதை ஒரு முறை உங்களுக்கு புரிய வைத்துக்கொண்டு நாங்கள் பாடலுடன் இணைந்திருப்போம் நேர்களே. பல நேர்கள் அதை ஆர்வமாக இருப்பார்கள். அடுத்து வருகின்ற தினங்களில் இந்த பிளே ஆஃப் சுற்றுக்கான போட்டிகள், ஐபிஎல் போட்டிகள் தொடர்ச்சியாக இடம்பெற இருக்கின்றன. நாளைய தினம் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியுடன் குஜராத் டைட்டன்ஸ் அணி மோத இருக்கின்றது. இதில் முதலாவது இடத்தில் இருப்பது பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி, 2வது இடத்தில் குஜராத் டைட்டன்ஸ். முதல் 2 அணிகளுக்கு இடையில் போட்டி இடம்பெறும். இப்போ உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளில் அப்படியல்ல, முதலிடத்தை பெற்ற அணிக்கும் 4வது இடத்தை பெற்ற அணிக்கும் தான் முதலாவது செமிஃபைனல் நடைபெறும். பிறகு 3வது 2வது இடத்தை பெறுகின்ற அணிகளுக்கு 2வது செமிஃபைனல் இடம்பெறும். இது அப்படியல்ல, இது முதல் 2 இடங்களை பெற்ற அணிகள் முதல் போட்டியில் மோதும். இதில் மோதுகின்ற அணியில் எந்த அணி வெல்கிறதோ அது இயல்பாகவே இறுதிப் போட்டிக்கு தெரிவாகும். ஆனால் தோல்வி அடைந்த அணிக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பார்கள். எலிமினேட்டர் என்று சொல்வார்கள், எலிமினேட்டிங் சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டம் இருக்கின்றது. என்ற வகையில் குஜராத் டைட்டன்ஸ் அணி காத்திருக்கும். எதற்காக காத்திருக்கும் என்றால், நாளை மறுதினம் புதன்கிழமை இடம்பெறுகின்ற போட்டி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி, இந்த 2 அணிகளுக்கும் இடையில் போட்டி நடைபெறும். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணி நேரடியாக இறுதிச் சுற்றுக்கு தெரிவாகாது. அதான் இந்த 3வது 4வது இடத்தை பெறுகின்ற அணிகளுக்கு உள்ள மிகப்பெரிய சோதனை மேல் சோதனை. போதுமடா சாமி என்பது போல இறுதிப் போட்டிக்கு அவை நேரடியாக, வெற்றி பெற்றால் கூட நேரடியாக தெரிவாக முடியாது. தோல்வி அடைகின்ற அணி இயல்பாகவே இறுதிப் போட்டியிலிருந்து விடுபடுகிறது. ஆனால் வெற்றி பெற்ற அணிக்கு மற்றொரு தடை இருக்கும். என்ன தடை என்றால், குஜராத் டைட்டன்ஸ் அணியுடன் மீண்டும் அது மோத வேண்டும். மோதி அதில் எந்த அணி வெல்கிறதோ அந்த அணிதான், நான் குஜராத் டைட்டன்ஸ்னு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி வெற்றி பெற்ற என்று வைத்தால், அல்லது வெற்றி பெற்ற அணியை ஏ என்று வைப்போம், ஏ என்ற அணி வெற்றி பெற்றால் பி என்ற அணி முதலாவது நாளைய போட்டியில் தோல்வி அடைகிறது என்று வைப்போம். இப்போது பி அணி காத்திருக்கும். எதற்கு காத்திருக்கும் என்றால், இந்த சிடி ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில், சிடி என்ற 2 அணிகளுக்கு இடையிலான போட்டியில் சி அணி வெற்றி பெறுகிறது. சி அணி நேரடியாக ஏ அணியுடன் போய் மோத முடியாது. இது இப்போ என்ன செய்யணும், அது பி அணியுடன் தோல்வியடைந்த பி அணி முதலாவது சுற்றில் முதலாவது போட்டியில் தோல்வியடைந்த பி அணியுடன் மோதி அதில் எந்த அணி வெல்கிறதோ அந்த அணிதான் ஏற்கனவே வெற்றி பெற்று காத்திருக்கும் அணியுடன் இறுதிச் சுற்றில் மோதும். அப்போ 2வதாக தெரிவு செய்யப்படுகின்ற அணிக்கு மிகப்பெரிய சோதனை இருக்கும். அதேவேளை நாளைய போட்டியில் தோற்கும் அணி களத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்ற தேவையில்லை, அது காத்திருக்கலாம், காத்திருந்து அடுத்த அணியுடன் மோதலாம். இப்படி ஒரு மிக கடுமையான ஒரு சுற்று இந்த சுற்று, பிளே ஆஃப் சுற்று. நாளைய தினம் பெங்களூர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி, குஜராத் டைட்டன்ஸ் அணி என்ற 2 அணிகளும் மோத இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் புதன்கிழமை மோத இருக்கின்றன. இதில் வேடிக்கை என்னவென்றால் நேர்களே, இப்போது இறுதிச் சுற்று இந்த பிளே ஆஃப் சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்ற 4 அணிகளும் ஏதாவது ஒரு வருடத்தில் ஒரு தடவையாவது இந்த ஐபிஎல் கிண்ணத்தை வென்ற அணிகள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அதை சொல்ல தேவையில்லை. ஐபிஎல் போட்டி சுற்றுக்கள் ஆரம்பமான அதே வருடத்தில் சேன் வாட்சன் நினைக்கிறேன், அவரது தலைமை, அவர் தான் அந்த பிளேயர் ஆஃப் த மேட்சாக தெரிவு செய்யப்பட்டார். அவரது தலைமையில் முதல் ஐபிஎல் கிண்ணத்தை சுவீகரித்த அணி எதென்றால் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிதான். இறுதியாக நடைபெற்ற போட்டி இப்பொழுது 2025 ஆண்டு இப்போது நடப்பு சாம்பியனாக இருப்பது பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி. பாருங்கள் ஒற்றுமையை,
முதலில் தெரிவாகி அணி, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 2008, 2025 ஐபிஎல் கிண்ணத்தை சுவீகரித்த அணி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி என்ற இரண்டு அணிகள் ஒரு தடவையாவது கிண்ணத்தை வென்றிருக்கின்றன. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி, இந்த அணியும் ஒரு தடவை 2016 நினைக்கின்றேன், அப்போது சேன் போன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஒரு பெரிய தலைமையோ தலைமை வைத்திருக்கணும், சேன் போன் அணியாக இருக்கணும் அந்த அணி. அந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 2016 கிண்ணத்தை சுவீகரித்தது. குஜராத் டைட்டன்ஸ் அணியும் ஏற்கனவே ஒரு தடவை கிண்ணத்தை சுவீகரித்த அணிகள் என்ற வகையில் இந்த நான்கு அணிகளுக்கும் இடையிலான பிளே ஆஃப் சுற்றுக்கள் மிக பிரம்மாண்டமான சுற்றுக்களாக மாற இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். போட்டிகள் களைகட்ட ஆரம்பித்திருக்கின்றது. இது உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத அளவு மிக அதிகளவு ரசிகர்களை கொண்ட ஒரு போட்டி என்று சொன்னால் அது இந்தியன் பிரீமியர் லீக் தான்.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
2: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.

0: நிகழ்ச்சியில் முதலாவது நேர் வணக்கம்.
1: மாலை வணக்கம் குயின்சன்.
0: மாலை வணக்கம் குயின்சன், வாங்கோ வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நலம், நன்றி. என்ன பாடு?
1: சேரன் பாண்டியன் திரைப்படத்தில் ஒரு கடிதம் வரைந்தேன் உனக்கு.
0: காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு.
1: காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா?
0: காதல் என்று சொல்ல வெக்கமா இருக்கு.
1: என்ன
0: அதில் என்ன பாடல் வருகிறது? நன்றி குயின்சன்.
1: நன்றி.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
2: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம் ஐயா. வாசன் கோதாஸ் சைக்கிறன். நலமா இருக்கிறீங்களா?
3: நல்ல நலம். நீங்கள் நலமா?
4: நான் நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி. எனக்கு பாட்டு வந்து வேட்டையாடு விளையாடு படத்துல இருந்து பார்த்த முதல் நாளை அந்த பாட்டை கேட்போம் ஐயா.
3: நல்லது. பாடல் ஒலிக்கும் நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
4: நன்றி, வணக்கம்.
3: நேர்களை, ஐபிஎல்லில் இன்னும் சில தகவல்களை தந்து கொண்டு அந்த பாடலுக்குள் செல்வோம். ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 2025 கிண்ணத்தை சுவீகரித்தது. ஆனால் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 11 தடவைகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தெரிவாகியிருந்தார். அந்த 11 தடவைகளும் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி வெற்றி பெறும் என்று பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அந்த வெற்றி கேனவாகவில்லை. கடந்த வருடம் அந்த வெற்றியை தமதாக்கியிருக்கின்றார்கள். ராயல் சேலஞ்சர்ஸ் அணி எப்பொழுதுமே அதிக ஓட்டங்களை குவிப்பதில் மிக கண்ணும் கருத்துமாக இருக்கும். 2013 பூனே வாரியர்ஸ், அது இப்போது அந்த அணி இல்லை, அந்த அணிக்கு எதிராக 263 ஓட்டங்களை பெற்றது. இது அணியின் மிக கூடுதலான ஓட்ட எண்ணிக்கையாக கருதப்படுகின்றது. இதில் கிறிஸ் கைல் என்று சொல்லுகின்ற போதே உங்களுக்கு தெரியும், முதல் பொதுவாக பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி என்றால் கிறிஸ் கைலின்ற ஞாபகம் வரும். மேற்கிந்திய தீவுகள் வீரர் 175 ஓட்டங்களை பூனே வாரியர்ஸ் அணிக்கு எதிராக இந்த ஆண்டு அந்த போட்டியில் பெற்றிருந்தார். மிகப்பெரிய ஓட்டம் ஒரு ஐபிஎல் போட்டியில் மிக வேகமாக பெற்ற சதமாக இந்த சதம் இன்று வரை இருக்கின்றது. அதேபோல் விராட் கோலி பல தடவைகளில் அதிகளவு ரன்ஸ் எடுத்தாலும் 2016 மிக கூடுதலாக 973 ஓட்டங்களை பெற்றார். இது ஐபிஎல் வரலாற்றில் ஒரு தனி நபர் எடுத்த மிக கூடுதலான ஓட்டமாக இன்று வரை போற்றப்படுகின்றது. அது மட்டுமல்ல, விராட் கோலி தான் ஒரு ஐபிஎல்லில் 8 செஞ்சுரிகளை அடித்து ஒரு சாதனை படைத்து தனது பெயரை அதற்கென்று சூட்டியிருக்கின்றார். இப்படி பல சாதனை பட்டி

0: அந்த பாடல் ஒளி தோய்ந்த நேரம் 5:31 நேர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: பிராம்ப்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே 6 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 கைலாச வாகனம், 26 மாம்பழத் திருவிழா, 27 வேட்டை திருவிழா, 28 சப்பர திருவிழா, மே 29 வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
2: இலக்கம் 200 அட்வான்ஸ் புரோவார்ட், 416-471-0255.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: சாந்தன். சாந்தன்
0: வணக்கம். சாந்தன் இன்றைக்கு தான் நினைவீங்க நிகழ்ச்சியில? நிகழ்ச்சி கேட்கறது இணைகிறீர்கள் அப்படி?
4: வேலை 3:30 முடியும், அப்ப 5:30 வரையும் கட்டொண்டு
0: போவேன்.
4: மற்றபடி எப்படியா வேலையா 4:30 கட்டொண்டு போவேன்.
0: இந்த பாடல்
4: சாயுதம் உடம்பு படத்துல இந்த பொன்வீணே
0: அழகிய
4: உடம்பு.
0: பாடல் ஒலிக்கும் நன்றி சாந்தன், நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சிகளில் இணையலாம. நன்றி. ஆமாம், அவர் ஒரு புதிய நேர் இன்றைய நாளில் இணைந்திருக்கின்றார். அவருக்குரிய அந்த பாடல் ஒலிக்கும் அதற்கு முன்னர் நிகழ்ச்சியில் நாங்கள் இப்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 2016 கிண்ணத்தை சுவீகரித்தது. இந்த அணிக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இதுவரை நடைபெற்ற IPL போட்டிகளில் மிக கூடுதலான ஓட்டங்களை பெற்ற அணி என்ற பெருமை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு இருக்கின்றது. அது எந்த அணிக்கு எதிராக என்று கேட்டால் நீங்கள் கொஞ்சம் ஆச்சரியப்படுவீர்கள். தற்போது டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்கின்ற RCP பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு எதிராக இந்த ஓட்டம் 2016 புறப்பட்டது. அது கிண்ணத்தை சுவீகரித்து அந்த ஆண்டில் புறப்பட்டது. 3 இழந்து 287 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். அது இன்று வரை மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு அணியின் உயர்ந்த ஓட்ட எண்ணிக்கையாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இது ஒரு முறை கிண்ணத்தை சுவீகரித்த அதே வேளை 2 ரன்னர் அப்பராக வந்திருக்கின்றது. 2 இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இறுதிப் போட்டியில் விளையாடி தோல்வி கண்டிருக்கின்றது. 2018-2024 ஆகிய ஆண்டுகளில். அது மட்டுமல்ல, ஒரு பவர் பிளேயில் மிக கூடுதலான ஓட்டத்தை பெற்ற அணி என்ற பெருமையும் இதற்கு இருக்கின்றது. 6 முதல் 6 125 ஓட்டங்களை பெற்றது எந்த ஒரு விக்கெட்டுகளையும் இழக்காமல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக. அப்படி ஒரு பெருமையும் இந்த அணிக்கு இருக்கின்றது. இப்படி பல பெருமைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த அணியில் டேவிட் வார்னர் அவரது தலைமையில் 2016 இந்த அணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதேவேளை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இந்த வருடம் இப்பொழுது 3 இடத்தை பிடித்து நிற்கின்றது. புதன்கிழமை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக அவர்கள் பிளே ஆஃப் சுற்றில் ஆட இருக்கின்றார்கள்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நேர்களை, கனடாவில் இந்த பல் மருத்துவ காப்பீடு தொடர்பான செய்தி ஒன்றை தந்து கொண்டு அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். பல் மருத்துவ காப்பீடு ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 2025ஆம் ஆண்டு நீங்கள் வரி செலுத்தி இருக்க வேண்டும். 90,000 வருடாந்த வருமானம், 90,000 என்ற அளவை விட குறைவாக வருமானம் பெறுபவர்களுக்கு இந்த பல் மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டு வருகின்றது. அதுவும் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள் உங்களது மருத்துவ காப்பீட்டை நீங்கள் புதுப்பிக்கின்ற போது 2025ஆம் ஆண்டுக்கான கடந்த வருட வரி தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளை நீங்கள் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆகவே தவறாது அதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். பல் மருத்துவ காப்பீடு என்பது கனடாவில் வழங்கப்படுகின்ற மிக முக்கியமான மருத்துவ காப்பீடுகளில் ஒன்று என்பது நேர்கள் அறிந்ததே. இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா, ஆனந்த் பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நலம் ஆனந்த், நன்றி. நீங்க எப்படி?
3: நீங்க தர உற்சாகத்தோட எங்க வேலையும் உற்சாகமா போய்கொண்டிருக்கு. நாலு பேரும் கண்டாவது வெற்றி கிண்ணத்துக்காக வயராது உழைக்கிறார்கள். இதுல யார் இருக்க போறவரோ தெரியா, யார் எடுத்தாலும் கண்டாவது வெற்றி கிண்ணம்,
2: ரெண்டாவது கிண்ணம். சரியா சொல்லுங்க.
3: எனக்கு படுறது ராஜஸ்தான் ராயல் பலமா இருந்தாலும் குஜராத் டைட்டன்ஸ் கொஞ்சம் சம பலம், பேட்டிங் சைட்டாலும் போலிங் சைட்டாலும்
2: இல்ல. நீங்க சொல்ற ஒரு விஷயம் சரி, டீம் பேக் இருக்குது குஜராத் டைட்டன்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சம் பேர்ல தங்கி இருக்கு இளம் வட்டங்கள்.
3: ஆனா இதே நேரத்துல சன்ரைசையும் நான் குறைச்சி மதிப்பிட முடியாது. நாங்கள் அவர்களும் நல்ல பலத்தோடு இயங்குகிறார்கள். அந்த ஓப்பன் ரெண்டு பேட்ஸ்மேனும் கிரமான ஆட்கள்,
2: அபிஷேக் சர்மா, டிராவிஸ் கெட். அது அபிஷேக் சர்மாக்கு வாய்ப்பான் பிழைச்சான், வாட்சா வாட்சு இல்லாடி.
3: பொதுவா செய்யற டிராவிஸ் கெட் தான் கொஞ்சம் குறைஞ்சு போனார் இந்த அவர்
2: இந்த சீசன்ல. குறைவு
3: பின்னாடி கொஞ்சம் செய்யறாரு தான், பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாம் அந்த சிலவேல அந்த அப்படியே இந்த ரெண்டாவது கப்பை சொல்லி அடிப்பே நடாண்டு யார் அடிப்பார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.
2: சொல்லி அடிப்பே நடா பாடு.
3: ஆமா ஆமா.
2: ஓ சரி, நன்றியா. நன்றி
3: நன்றி அண்ணா, நன்றி நன்றி.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: பாட்டு வந்து மதுர மாளிகையில் மன்மத லீலைகளா, உதய காலம் வரை உன்னத லீலைகளா. அந்த பாட்டு இப்பயும் பாட்டு வருது, ஒரு 55 வருஷம் இருக்கு இன்னைக்கு இந்த பாட்டு வந்து. நான் இப்ப என் பாட்டு வந்திருக்கு, ஜிங்கினி ஜிங்கினி வந்தாலே ஜிங்கினி ஜிங்கினி போனாலே, என்ன நிறைய பாட்டு அப்படியே போகுது.
2: நன்றி மாதவன், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் மாஸ்டர், நான் இதில் அப்படி நீங்கள் நலந்தாலே.
2: ஓ நலம் இது, நன்றி. நீங்கள் அப்படி
5: நலமா இருக்கிறது. நான் இன்னைக்கு உத்தியோக படத்தில் இருந்து ஹாப்பி என்று முதல் ஹாப்பி அந்த பாடல் கேட்கலாமா?
2: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் மாஸ்டர்.
2: வணக்கம்.
6: தவம்
2: வாங்க.
6: நல்ல பதில் என்ன? இந்த பதில் என்னது? சிவன் ஞாபகம், யாழ்ப்பாண ஞாபகம் வருது. நான் 40 வருஷம் போகல. பூ ஞாபகம் வருது, சிவன் சிவனும் பூணும் வருது. ஆனந்த தேன் காட்டு சால் ஆடுது, அது பாயுது, மனு முயன்றது, ஆசை காது. நன்றி அண்ணா.
2: சரி, பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. ஆமாம், நிகழ்ச்சியில் நேர்களது பாடல்கள் ஒளிபரப்பாகும். இப்பொழுது ஆனந்த் விரும்பி கேட்ட பாடல். ஆமாம், நிகழ்ச்சியில் காத்திருக்கும் மற்றொரு நேரையும் இணைத்துக் கொண்டு பாடலுக்கு செல்வோம். வணக்கம்.
7: வணக்கம் பவான் கேட்கிறீங்க?
2: ஓ நலம் பவான், நன்றி. நீங்கள் எப்படி?
7: நல்ல சோமா இருக்கேன். பாட்டு எடுத்தேன்.
2: என்ன பாடல் பவான்?
7: எனக்கு வந்து படம் வந்து மூடு பேணி.
2: மூடு பேணி
7: பாட்டு வந்து இன்னிய பொன்னிலாவே அந்த பாட்டு கேட்போம். ஏசாஸ் பாடின பாட்டு.
2: சார்
7: நல்ல பாட்டு,
2: அருமையான பாடல். நன்றி நன்றி நன்றி
7: நன்றி அண்ணா.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் வாசன், ஜூலியஸ்.
2: ஜூலியஸ் வாங்கோ, எப்படி இருக்கிறீர்கள்?
8: என்ன
2: பாடல்?
8: வேங்கை மகன் ஒத்தையில் அணிக்க.
2: வேங்கை மகனோடு
8: மகன் ஒத்தையில் அணிக்க.
2: இணைப்பில் ஏதோ ஒரு கோளாறு துண்டிக்கப்பட்டது, இணைந்து கொள்ளுங்கள். இன்னொரு நேரை நாங்கள் இணைப்பதற்கு முயற்சித்தோம். அவர் வணக்கம்.
9: வணக்கம் மூர்த்தி, எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ நலம் மூர்த்தி, நன்றி. நீங்கள் எப்படி? என்ன பாடல் மூர்த்தி? கதவத்திரடி உக்கு. சரி நன்றி, பாடல் ஒலிக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம், நான் மோகன் கலிபோர்னியால இருந்து பேசுறேன்.
2: ஓ மோகன் வணக்கம், நலமா, எப்படி இருக்கிறீர்?
10: நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்ல நலம் மோகன், நன்றி.
10: ஓகே, ஒரு ஐபிஎல் ஒரு விஷயம் சொல்லலாமா?
2: சொல்ல வேணும்.
10: அது இந்த நீங்க முதல்ல சொல்றச்சே, ஒரு கேம் வந்து ஃபர்ஸ்ட் 1 and 2 விளையாடுவா, 3 and 4 சொன்ன இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னா, அப்படி விளையாடினா ஒரு கேம் எக்ஸ்ட்ரா தே பிளே எவ்ரி இயர். பிகாஸ் இப்ப 1 and 4 விளையாடி 2 and 3 விளையாடினா தே பிளே ஒன்லி 3 games தான் இருக்கும் அந்த சீசன் பிளே ஆஃப். இது ஒரு கேம் எக்ஸ்ட்ரா விளையாடுறதுனால இந்த பிசிசிஐக்கு கோடிக்கணக்கான ரெவென்யூ இருக்கும் அதுக்கு.
2: அது ஒரு கள்ள புத்தி தான், என்ன வருவாய் புத்தி தான்.
10: ஆமா, அதனால யா எங்கெல்லாம் அவங்க வந்து இது ரசிகர்களுக்கும் ஒரு நல்லதுதான் இல்லையா, ஒரு கேம் எக்ஸ்ட்ரா பார்க்கலாமா.
2: மேடம் அதுல ஒன்று இருக்கு, அந்த ரெண்டாவது டீமுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்க தான் வேணும் கட்டாயம் என்ன.
10: ஆமா, பிகாஸ் நார்மலா ரெண்டாவது வந்து மூணாவது விளையாடினாங்கன்னா அவங்களுக்கு வின் பண்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. இப்ப ஃபர்ஸ்ட் வின் பண்றதுனால அவங்களுக்கு இட்ஸ் கால்ட் டபுள் எலிமினேஷன் சொல்லுவாங்க. அதே அதனால சோ இட்ஸ் ஒன் கேம் எக்ஸ்ட்ரா விளையாடுறதுனால பிசிசிஐக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பணம் அது வருது. சோ இதுல எல்லாருக்குமே சந்தோஷம் தான், இதுல யாருக்குமே அன்ஹாப்பி கிடையாது. இதுல
2: அதனால சந்தோஷம் எல்லாருக்கும்.
10: ஆமா, நேயர்களுக்கு சந்தோஷம், பிளேயர்ஸ் சந்தோஷம், பிசிசிஐ சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். ஒரே ஒரு சந்தோஷம், ஒரே ஒரு சந்தோஷம்
2: சொல்லுங்க.
10: ஆமா, ஒரே ஒரு சந்தோஷம் இல்லாத யாருன்னா, இப்ப 3 and 4 விளையாடுச்சு, ஒன்னு வின் பண்ண வாழ்க்கை 100 தடவை விளையாடினாதான் பைனல்ஸ்க்கு போக முடியும்.
2: அவங்களுக்கு ஒரு பெரிய செட் பேக் தான் அது.
10: ஆமா, சோ அது ஒண்டி தான். சோ அப்புறம் அந்த குஜராத் டைட்டன்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் சீசன்லயே அவ வந்து தே வின் த ஒன் த சாம்பியன்ஷிப். ஓகே, தேங்க் யூ.
2: என்ன பாடல் மூ?
10: என்ன பாடல்? 6-60 வரை கண்மணியே காதல் என்பது கற்பனையோ.
2: ஓ, காவியமோ.
10: நல்லது, தேங்க் யூ.
2: நன்றி மோகன், நன்றி. ஆமாம், நேர்கள் அது அந்த விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும். இப்பொழுது ஆனந்த் விருப்ப பாடலுடன் இணைந்திருப்போம்.

0: நேரம் 5:55. நிகழ்ச்சியில் இன்னொரு நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் செல்வகுமார், நன்றி. நீங்கள் நலமா?
1: நலமா, ஒரு சாமா இருக்கிறேன்.
0: என்ன பாடல் செல்வகுமார்?
1: எனக்கு இதய முரளி படத்திலிருந்து தங்கமே தங்கமே என்ற அந்த பாட்டு.
0: இதய முரளி திரைப்படத்திலிருந்து தங்கமே தங்கம். ஐபிஎல் பார்க்கலா செல்வகுமார்?
1: பார்க்காம வேற நேரம். நாளைக்கு நல்ல மேட்ச். நாளை இன்றைக்கு நல்ல மேட்ச்.
0: முதல்
1: எதிர்பார்க்கப்பட்ட
0: வரும். நன்றி. முதல்ல நல்லா விளையாடினவே அப்புறம் பின்னுக்கு விட்டுட்டு நம்ம
1: தான். ஆமா, கட்சிகள் மிஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி கட்ச் மிஸ் பண்ண அது கேம் லாஸ் தான். கப்ல ஹார்ட் கட்சும் பிடிக்கிறாங்க, என்ன பிடிச்சா அது பத்தி தான்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: ஆமாம் நன்றி.
0: இந்த வேளையில் நாங்கள் இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி ஒவ்வொரு அணியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குஜராத் டைட்டன்ஸ் அணி பொதுவாக ஒரு தடவை கிண்ணத்தை வென்றிருக்கின்றது. 2022 அவர்கள் எப்போது ஐபிஎல்லில் புகுந்தார்களோ புகுந்தவுடனேயே அவர்கள் கிண்ணத்தை சுவீகரித்து கொண்டார்கள். 2022 அந்த கிண்ணம் சுவீகரிக்கப்பட்டது. கடந்த வருடமும் குஜராத் டைட்டன்ஸ் அணி பிளே ஆஃப் சுட்டுக்கு தெரிவாகி இருந்தது. 2025 பிளே ஆஃப் சுட்டுக்கு தெரிவாகி இருந்தார்கள். 2023 அவர்கள் ஃபைனல் வரை வந்தார்கள். ஆனால் கிண்ணத்தை சுவீகரிக்க முடியவில்லை. பல்வேறு விதமான ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். 2022 கிண்ணம் சுவீகரித்தார்கள். 2023 ரன்னர் அப்பாக வந்தார்கள். தொடர்ச்சியாக இப்படி அவர்கள் பல சாதனைகளை படைத்து வந்த அணி இப்பொழுது மீண்டும் ஒரு தடவை பிளே ஆஃப் சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றார்கள் என்ற வகையில் இவர்களது இந்த போட்டி 2025 இவர்களது பிளே ஆஃப் சுட்டுக்கு தெரிவான இந்த நிலை நிச்சயமாக அவர்களுக்கு இன்னொரு ஊக்க சக்தியாக அமையும் என்று சொல்லலாம். 2025 மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் குஜராத் டைட்டன்ஸ் அணி மோதியிருந்தது. பிளே ஆஃப் சுட்டில் 72 போட்டியில் மோதியிருந்தார்கள். என்றாலும் அந்த போட்டியிலே மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றிருந்தது. வெற்றி பெற்றதனால் இவர்கள் வெளியேற மும்பை இந்தியன்ஸ் அணி பின்னர் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியுடன் மோதி வெளியேற கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியும் ஆர்சிபி அணியும் தான் இறுதிப் போட்டியில் பங்கு கொண்டன. இறுதிப் போட்டியில் பங்கு கொண்டு 190 ஓட்டங்களை ஆர்சிபி பெற்றது. கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி 184 ஓட்டங்களை பெற்று 6 ஓட்டங்களால் தோல்வியடைந்தார். இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி 2022 நுழைகின்றார்கள். 2022 கிண்ணம் சுவீகரித்தார்கள். 2023 ரன்னர் அப்பாக வந்தார்கள். 2025 பிளே ஆஃப் சுற்றுக்கு தெரிவானார்கள். இப்போது மீண்டும் தெரிவாக இருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்களது ஆட்டம் இந்த வருடம் எவ்வாறு அமையப் போகின்றது பிளே ஆஃப் சுற்றில் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரை நல்ல ஆட்டம். இப்பொழுது நாங்கள் செய்தி அறிக்கையுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். செய்தி அறிக்கையை தொடர்ந்து எங்களது கீத சங்கம நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்கும்.
2: மனத்தியாலச் செய்திகள் CMR Tamil HD Avali News.

0: தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்சவுக்கு கடுவல நீதவான் நீதிமன்றம் இன்று பிணையில் செல்ல உத்தரவிட்டிருக்கின்றது. போர் வீரர்கள் நினைவு அஞ்சலிக்கான ஒத்திகையை குழப்ப முயற்சித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை அவர் தலங்கம காவல் நிலையத்தில் முன்னிலையாகியிருந்தார். இந்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு கடுவல நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டிருக்கின்ற நாணய மாற்று வீதங்களின்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 326 ரூபா 1 சதம் என்றும் விற்பனை பெறுமதி 336 ரூபா 42 சதமாகவும் பதிவாகியுள்ளது. இலங்கையின் பல பகுதிகளிலும் இருந்து மூளைக்காய்ச்சல் அறிகுறியுடைய காய்ச்சல் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதனால் பொதுமக்கள் தத்தமது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை சரியாக பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சு அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளது. அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டணத்தளமான கோபே அறிமுகப்படுத்தப்பட்டு சில மாதங்களிலேயே அதன் ஊடாக 3.86 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானாவின் போலியான வாக்குமூலத்தின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சுரேஷ் சலே என்று குறிப்பிடுவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இலங்கை பொதுஜன பெருமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் செய்தியாளர் சந்திப்பு நடத்த முடியாத முதல்வர்தான் தமக்கு வாய்த்திருக்கின்றார் என்றும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அரசியலில் மட்டுமே ஆளும் கட்சி ஈடுபடுகின்றது என்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கின்றார். தூத்துக்குடி மாணவியொருவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கின் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட நபருக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட 2வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் 66 பேருக்கு பத்ம விருதுகளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகின்றார். பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் பிரதமர் மோடி, துணை குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட்டோர் பங்கேற்றனர். ஆந்திராவில் வெப்ப அலையினால் 4 நாட்களில் 1,800,000 கோழிகள் பலியானது, இதனால் 54 கோடி ரூபாவுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டதாக கோழி பண்ணையாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் பட்டாலா சுப்பா ரெட்டி தெரிவித்திருக்கின்றார். அல்பர்டாவில் உள்ள பிரிவினைவாதிகளுக்கு பழங்குடியினரின் ஒப்பந்த உரிமைகள் ஒரு குறிப்பிடத்தக்க சட்டத்தடையாக இருப்பதாகவும் கனடாவின் பிரிவினை குறித்த விவாதத்தை இதுவரை கண்டிராத ஒரு புதிய தளத்திற்கு அது கொண்டு சென்றிருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மாக்கானி புதன் மற்றும் வியாழன் ஆகிய நாட்களில் நியூயோர்க்கு செல்லவிருக்கின்றார். மேற்கு கனடா மற்றும் வடக்கு பிராந்தியங்களின் மாகாண முதல்வர்கள் வணிகம், வர்த்தகம் மற்றும் தங்களின் அண்டை உறவுகள் குறித்து விவாதிப்பதற்காக இன்றும் நாளையும் அல்பர்டாவில் ஒன்று கூடியிருக்கின்றனர். ஈரானை ஒரு வலுவான மூலோபாய நிலையில் வைக்கும் எந்தவொரு ஒப்பந்தமும் அண்மைய ராணுவ வெற்றிகளை குறைமதிப்புக்கு உட்படுத்தி பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று அமெரிக்காவில் உள்ள குடியரசுக் கட்சி பிரபுவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். லெபனான் நாட்டின் தெற்கு பகுதியில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேற வேண்டும் என்ற லெபனானின் கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி எதிர்ப்பு மற்றும் விடுதலை தினத்தை நேற்று தினம் லெபனானின் ஜனாதிபதி அனுஷ்டித்தார். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஈரானுடன் எட்டப்படும் எந்தவொரு சாத்தியமான உடன்படிக்கையிலும் வாஷிங்டனிடம் இருந்து எந்தவொரு நிதி பரிமாற்றங்களோ அல்லது சலுகைகளோ வழங்கப்படாது என தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு லெபனானில் இடம்பெற்ற மோதலில் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அதே சம்பவத்தில் மற்றொரு சிப்பாய் படுகாயமடைந்து மருத்துவ சிகிச்சைக்காக மீட்கப்பட்டிருப்பதாக ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: நேரம் 6:05. நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் கீத சங்கம். கீத சங்கம நிகழ்ச்சியில் இப்பொழுது முதல் நேர்கள் 7 வரை இணைந்திருக்கலாம். பல்வேறு விதமான பாடல்கள், இன்றும் நேர்களது பாடல்கள் தான். நாங்கள் பாடல் கொண்டு வந்தோம், ஆனால் நேர்கள் பலர் ஆவலுடன் இணைந்திருந்தார்கள். நேர்களது ஆவலும் நேர்களது விருப்பம் தான் எங்களது விருப்பம். குறிப்பாக நேயமுள்ள நேர்கள், சிஎம்ஆர் நேர்கள் அத்தனை பேரும் எங்களது நேயமுள்ள நேர்கள். அவர்களது அபிலாசைகள் தான் முதலில், பின்னர் தான் எங்களது விருப்பங்கள் தெரிவுகள் எல்லாம் என்ற வகையில் நேர்களது பாடல்களையே இன்று நாங்கள் அலச இருக்கின்றோம். கீத சங்கம நிகழ்ச்சியுடன் 7 வரை நேர்கள் இணைந்திருக்கலாம்.
1: இனிய இசை விருந்து.

சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம். திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று முதலில் கொண்டு வருகின்ற பாடல் தவம் விரும்பி கேட்ட பாடல், ஆனந்தத்தின் காற்று தாளாட்டுதே. அவர் ஒரு நல்ல ஒரு வாக்கியம் சொல்லியிருந்தார். இந்த வெயிலையும் காற்றையும் அனுபவிக்கின்ற போது எங்களது தாய் மண் நினைவுக்கு வருவதாக. அப்படி ஒரு வெயில், இப்பொழுது சூரியன் வடக்கே பயணிக்கின்ற காலம். இந்த வட அரை கோளம் முழுவதும் சூரியன் இந்த காலம் முழுவதும், குறிப்பாக இந்த மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் வரை வட அரை கோளத்தில் பயணிப்பார். அதுவும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வட அரை கோளத்தில் காணப்படுகின்ற கடகக்கூட்டில் உச்சம் கொடுக்கும் போது கனடாவில் நீண்ட பகல் பொழுது நிலவும், குறைந்த இரவு பொழுது மிக. இப்பொழுதே அந்த நீண்ட பகல் பொழுதை நேர்கள் அனுபவிப்பீர்கள். அதிகாலையிலேயே பொழுது புலர்ந்திருக்கும், இரவு 9 மணிக்கு பின்னரும் வானம் வெளிச்சமாக இருக்கும். இது ஒரு நீண்ட பகல் பொழுது. இது வட அரைக்கோளத்தில் உள்ள நாடுகளுக்கு மட்டும், குறிப்பாக வட அரைக்கோளம் என்று சொல்லுகின்ற போது இலங்கையும் வட அரைக்கோளம்தான். ஆனால் இலங்கை மத்திய கோட்டுக்கு அருகில் இருக்கின்ற நாடு, இலங்கை இந்தியா போன்ற அந்த நாடுகளில் சம இராக்கால நிலவும். பகல் பொழுது 12 மணி பொழுது, இரவு பொழுது 12 மணி பொழுது என்று அது சம இராக்கால நாடுகள், இலங்கை இந்தியா போன்ற அந்த தொகுதியில் இருக்கின்ற நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளிலும் இருக்கின்றன, அப்படி மலேசியா இந்தோனேஷியா அப்படியெல்லாம் தொடரும். அது பெரிய பாடமாக போயிடும் இப்போ கதை கவனிக்கிட்டா. ஆனால் வட அரைக்கோளம் என்று சொன்னால் கடகக்கோட்டுக்கு வடக்கே இருக்கக்கூடிய நாடுகளில் நீண்ட பகல் பொழுது நிலவுகின்ற பருவம் இந்த பருவம். சொல்வார்கள் நோர்வேயில் நள்ளிரவு சூரியன் உதிக்கும் என்று. அப்படி பல இடங்களில் நள்ளிரவு வரை சூரியன் உதிக்கின்ற பருவங்கள் நிலவப்பெறும். நோர்வேயில் மிக அதிகமாக அது நிலவப்பெறும், இரவு பொழுதில் மிக பிரகாசமாக சூரிய வெளிச்சத்தை காணலாம். அது இந்த வட அரைக்கோளத்தில் சூரியன் உச்சம் கொடுக்கின்ற அல்லது சஞ்சரிக்கின்ற அந்த காலப்பகுதியில் தான் நிலவப்பெறும். இந்த வெயில் இப்போது நாங்கள் உணர்கின்ற இந்த வெப்பம் இலங்கை இந்திய நாடுகளில் பொதுவாக பங்குனி வெயில், சித்திரை வெயில் என்று சொல்வார்கள். அந்த உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தும். அதைத்தான் தவம் ஆனந்தத்தேன் காற்று தாளாட்டுதே என்ற அந்த பாடல் மூலம் கேட்டிருந்தார். உண்மையில் அவரது உணர்வு மிக ரசனை பாராட்டுதலுக்குரியது. அவர் எப்போதும் அப்படித்தான் பாடல்கள் கேட்பார். அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற வகையில் ஒரு பழைய நேர் சிஎம்ஆரின் ஒரு பீம் சிங் என்று நாங்கள் அவரை அழைப்போம். எல்லோருக்கும் தெரியும் சிஎம்ஆரின் பீம் சிங் என்று அவருக்கு பட்டம் வைத்திருந்தார்கள். எங்களுடைய ராம் பிரசன் தான் அந்த பட்டம் வைத்திருந்தார். அப்படி ஒரு பாடலைத்தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே முதலாவதாக பார்க்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வரக்கூடிய அந்த பாடல் மிக பிரபலமான ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். அந்த பாடலுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இருக்கின்றது. என்ன சிறப்பு என்றால், மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல். மலேசியா வாசுதேவன் மாமியார் வீடு என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை பார்ப்போம் என்று நீங்கள் தேடுவீர்கள், எனக்கு தெரியும். தேடினால் கிடைக்காது. ஏனென்றால் மாமியார் வீடு எப்போதுமே அமர்க்களந்தான். அந்த மாமியார் வீடு திரைப்படம் வராவிட்டாலும் இந்த பாடல் மட்டும் வெளிவந்தது. மலேசியா வாசுதேவன், எஸ்பி சைலஜா ஆகியோரது குரல்களில் பாடல் இடம்பெற்றிருக்கும். அந்த பாடலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இன்று வரை இருக்கின்றது. இலங்கை வானொலியில் ஒரு காலத்திலே இந்த பாடல் 4:30 தொடக்கம் 5 மணி வரை ஒரு நிகழ்ச்சி இடம்பெறும். அந்த நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக ஒளிபரப்பான பாடல் ஆனந்தத்தேன் காற்றென்று. மாலை வேளைகளில் 5 மணிக்கு பின்னர் இந்த பாடலை கேட்கின்ற போது உண்மையில் மனதில் ஒரு ஆச்சரியமான ஒரு மலர்வு ஏற்படும். இந்த பாடலுக்கு சொந்தக்காரன் முத்துலிங்கம். ஆனந்தத்தேன் காற்று தாளாட்டுதே என்ற தலைப்பில் நான் எழுதிய திரைப்பட பாடல்கள் பற்றியும் அவற்றை எழுதும் போது நடந்த நிகழ்ச்சிகள் பற்றியும், அதுபோன்று பல கவிஞர்களுக்கு நடந்த நிகழ்ச்சிகள் பற்றியும் இந்த கட்டுரை தொடரில் தொகுத்து சொல்ல இருக்கின்றேன் என்று ஒரு கட்டுரையிலே முத்துலிங்கம் இது பற்றி மிக சிறப்பாக சொல்லியிருப்பார். ஆனந்த தேன் காற்று தாளாட்டுதே, அலைபாயுதே மனமேங்குதே, ஆசை காதலிலே. இந்த பாடல் மாமியார் வீடல்ல நேர்களே, மணிப்பூர் மாமியார் என்ற படத்தில் அவர் எழுதிய பாடல். அதுவும் பிரபலமான பாடல். ஆனால் படம் மட்டும் வெளிவரவில்லை, பாடல் இசைத்தட்டாக வெளிவந்து பிரபலம் பெற்றது.
இசைச்சித்தர் சி எஸ் ஜெயராமன் பாணியில் மலேசியா வாசுதேவனும் சைலஜாவும் பாடி வெளிவந்த ஒரு பாடல். 1500 பாடல்களுக்கு மேல் படங்களில் எழுதியிருக்கிறேன். அதில் 100 மேற்பட்ட பாடல்கள் மிகவும் பிரபலமான அந்த இந்த தொடரில் மூலம் அந்த பாடல்கள் பலவற்றை நான் எவ்வாறு கற்று தேர்ந்தேன் என்ற அந்த விடயத்தை முத்துலிங்கம் மிக சிறப்பாக எழுதுகின்றார். மெட்டுக்கு பாட்டெழுதும் ஆற்றல் இல்லாதவர்கள் திரைப்பாட்டு உலகில் நிலைத்து நிற்க முடியாது. அத்தகு ஆற்றல் ஓரளவு உள்ளவர்களில் நானும் ஒருவன் என்று இந்த உலகத்துக்குள் புகுந்து கொண்டேன். நான் பாட்டுத் தேரில் பவனி வருவதற்கு பச்சை கொடி காட்டியவர் கதாசிரியர் பாலமுருகன். இவர் பட்டிக்காடா பட்டணமா, ராமனித்தனை ராமனடி, எங்கள் தங்க ராஜா, வசந்த மாளிகை போன்ற நடிகத் திலகம் சிவாஜி நடித்த பல படங்களுக்கு கதை வசனம் எழுதியவர் இந்த பாலமுருகன். ஆனால் என் தேருக்கான சக்கரங்களை வலிவுள்ளதாக்கி நான் சென்று கொண்டிருந்த ஒட்டியடி பாதையை ராஜபாதையாக மாற்றியமைத்தவர் பொன்மனச் செம்மல், புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன். பாலமுருகனும் இயக்குனர் மாதவன், மாதவன் என்பவர் அந்த வேளையில் மிகப்பெரிய இயக்குனராக இருந்தவர். மாதவன் இயக்கத்தில் பல திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றன. நாங்கள் அடிக்கடி மாதவனை பற்றி பேசுவோம், இயக்குனர் மாதவனை பற்றி பேசுவோம். மிக பெருமளவிலான வெற்றி படங்களை குறிப்பாக நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் நடித்த பல படங்களை தந்த பெருமை மாதவனுக்கு இருக்கின்றது. பல பழைய படங்களை மாதவன் மிக வெற்றிகரமாக இயக்கியவர். சில திரைப்படங்களை பற்றி நாங்கள் பேசுகின்ற போது இவர் பற்றியும் பேசுவதுண்டு. இப்போது இருக்கின்ற நடிகர் மாதவன் அல்ல, அது வேறு மாதவன். ஆனால் இவர் பழம்பெரும் ஒரு இயக்குனராக இருந்தவர். 1928 பிறந்து 2003 ஆண்டு வரை வாழ்ந்தவர். ராமனித்தனை ராமனடி, பட்டிக்காடா பட்டணமா, இப்படி பல திரைப்படங்கள், அன்னை இல்லம், சபதம், தேனும் பாலும், கேட்கின்ற போதே நேர்களுக்கு பாலூரும், ஞான ஒளி, அது மட்டுமல்ல ராஜபாட் ரங்கத்துறை, எல்லாமே சிவாஜி கணேசன் நடித்த படம், தங்க பதக்கம், இதை விட என்ன சொல்லவும் மாதவன் இந்த பெருமைக்கு, பாலூட்டி வளர்த்தகிளி, இப்படி பல திரைப்படங்களை தந்தவர் மாதவன். அந்த மாதவனும் எம் ஜி ராமச்சந்திரனும் பாலமுருகன் இணைந்துதான் தன்னை திரையுலகத்தில் படத்துறையில் தம்மை அறிமுகப்படுத்தியதாக சொல்லுகின்றார். இதை யார் சொல்லுகின்றார் என்றால் கவிஞர் முத்துலிங்கம். அவரது பாடல் தான் இப்போது நாங்கள் கேட்க இருக்கின்ற பாடல். பாலமுருகனுக்கும் மாதவனுக்கும் கவிஞர் முத்துலிங்கத்தின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கிருக்கின்றது. அவர்கள் இருவரும் இவரை திரைத்துறையில் இழுத்து வந்து எம்ஜிஆரிடம் அறிமுகம் செய்ததாக சொல்லுகின்றார்கள். எம்ஜிஆர் அந்த துறையில் தன்னை வளர்த்து விட்டதாகவும் தனது பாட்டு பயண சந்திப்புகள் பற்றி அவர் பேசுகின்ற போதெல்லாம் இந்த மூவரையும் எப்போதும் நினைவில் கொள்வதாகவும் அடிக்கடி கவிஞர் முத்துலிங்கம் பேசியிருப்பவர். இந்த பாடலும் கவிஞர் முத்துலிங்கத்தின் கைவண்ணத்தில் உருவான மிகச்சிறந்த பாடல்களில் ஒன்றாக சொல்லப்படும். எத்தனையோ மிகப்பெரிய பாடல்களை தந்திருக்கின்றார். ஏவிஎம் ஸ்டூடியோவின் தயாரிப்பில், கே சங்கரின் இயக்கத்தில் வெளிவந்த பல படங்களுக்கு முத்துலிங்கத்தின் பாடல் வரிகள் சிறப்பு சேர்த்திருக்கின்றன. அந்த வரிசையில்தான் மணிப்பூர் மாமியார் திரைப்பட பாடல். ஒரு கிந்தோள ராகம், பொதுவாக கிந்தோளம் என்ற ராகத்தில் பல பாடல்கள் நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கின்றோம். காலை தென்றல் பாடி வரும்,
மயிலே மயிலே உன் தோகை எங்கே, காதல் வானிலே ராசையா திரைப்படத்தில், உணப்பு தட்டு சின்ன ஜமீன் திரைப்படத்தில், மலை கோவில் வாசலில் வீரா திரைப்பட பாடல், காதலின் பொன் வீதியில், அப்படி பல பாடல்கள் கிந்தோள ராகத்தில் எங்களது இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இப்போது ஒரு வருடத்துக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த காலத்தில் பார்த்தோம், நீங்கள் நினைவு வைத்திருக்கிறீர்களோ தெரியவில்லை, 1978 வந்த மணிப்பூர் மாமியா திரைப்படத்தில் இந்த பாடல் மலேசியா வாசுதேவன் எஸ் பி சைலஜா ஆகியோரது குரல்களில் இடம்பெற்றிருக்கும். இவர் பாடுகின்ற போது அந்த பி எஸ் ஜெயராமன் என்று சொல்லக்கூடிய பழம்பெரும் பாடகர் எங்களது நினைவுக்கு வருவார். முதலில் பாடல் பி எஸ் ஜெயராமனை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.

சியமாள் திரை இலக்கிய சாகர சங்கமம். நேர்களை, இந்த மணிப்பூர் மாமியார் திரைப்படம் பற்றி என்னும் சில ஒரு சில தகவல்களை தந்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். மணிப்பூர் மாமியார் திரைப்படம் 1978 தயாரிக்கப்பட்டது. 70-க்கும் 80-களுக்கும் இடையில் என்று சொல்லலாம் தயாரிக்கப்பட்டது. அந்த திரைப்படத்தை தயாரித்தவர் வி சி குகநாதன் என்று சொன்னாலே நேர்கள் எல்லோருக்கும் நன்கு நினைவுவர். வி சி குகநாதன் யார் என்று கேட்டார், இலங்கையர், புங்குடுதீவை புறப்படமாக கொண்டவர். புங்குடுதீவில் பிறந்து பின்னர் இந்தியாவில் சென்று குடியேறி பல்வேறு விதமான திரைப்படங்களை தயாரித்தவர். ஆரம்பத்தில் 70-களில் பல திரைப்படங்களை தயாரித்தார். அவரது ஆரம்ப திரைப்படம் பல இவ்வாறு தயாரிக்கப்பட்டு பெட்டிக்குள் முடங்கின. பொதுவாக இலங்கையர்கள் இந்தியாவில் சென்று சாதிப்பது என்பது ஒரு குதிரை கொம்பாக இருந்த காலம். குதிரை கொம்பில் தெரியுந்தானே அந்த காலம். இந்த காலத்திலும் அப்படி கடுமையாக போராடித்தான் வெல்லுகின்றார்கள். இந்த காலம் கொஞ்சம் இடம் பிடிக்கலாம், ஆனால் ஆரம்ப காலங்களில் அப்படி இடம் பிடிப்பது மிக கடினம். ஒரு சிலர் அப்படி வெற்றி பெற்றார்கள், பாலு மகேந்திரா, அதே போல் வி சி குகநாதன் போன்றவர்கள். வி சி குகநாதன் பல திரைப்படங்களை பின்னாளில் இயக்கி மிகப்பெரிய ஒரு இயக்குனர் என்ற பெயரை பெற்றவர். இன்று வரை அவருக்கு அந்த பெருமை இருக்கின்றது. இவர் ஆரம்பத்தில் மணிப்பூர் மாமியார் திரைப்படத்தை எடுத்தபோது இந்த மணிப்பூர் மாமியார் திரைப்படத்தில் நல்ல பல அம்சங்கள் இருந்தன. வி சி குகநாதனே தயாரித்து வி சி குகநாதனே இயக்கி உருவாக்கிய திரைப்படம். விஜயகுமார், ஜெயலலிதா மற்றும் சுருளிராஜன், பழைய ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர் ஸ்ரீவித்யா ஆகியோர் நடிப்பில் உருவான திரைப்படம். அது மிகப்பெருமளவில் எடுக்கப்பட்டு இடைநடுவில் அந்த திரைப்படம் நிறுத்தப்பட்டது.

அறிமுகப்படுத்தப்பட்ட போது அவர் தனது குரலை அவருக்கு ஏற்கனவே பல மேடைகளில் பாடுகின்ற போது சிஎஸ் ஜெயராமன் இவரது குரல் சாயல் அவரிடம் இருப்பதாக சொல்லி அவர் பாடுகின்ற பல பாடல்களில் சிஎஸ் ஜெயராமனது குரல் சார்ந்த அல்லது சிஎஸ் ஜெயராமன் பாடிய பல பாடல்களை பாடி புகழ் பெற்றவர். அதே பாணியில்தான் இந்த மணிப்பூர் மாமியார் திரைப்படத்திலும் அவர் பாடல்களை பாட முற்பட்டிருந்தார். இந்த ஒரு பாடல் அவரது குரலில் இவர் பாடி இந்த பாடல் வெளிவந்தாலும் பின்னர் அவருக்கு பல பேர் ஆலோசனை வழங்கி உனது சொந்த குரலே நல்ல குரல், இப்படி ஒரு குரலில் நீ பாட வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லி பின்னர் அவரை ஆசுவாசப்படுத்தி அவரது குரலில் பாட வைத்தார்கள். 16 வயதிலே திரைப்படத்தில் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்ற பாடல் மலேசியா வாசுதேவனுக்கு திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரவேசமாக பின்னர் மாறியது. சிஎஸ் ஜெயராமனது குரல்களில் பல பாடல்களை நேர்கள் கேட்டிருப்பீர்கள். அவருக்கு கண்ட ஒரு தனி உலகம் இருந்தது ஒரு காலத்தில். சிஎஸ் ஜெயராமனின் பாடல்கள் காவியமா நெஞ்சிலோவியமா இப்படி பல பாடல்கள், அதை சொல்லிக்கொண்டு போகலாம். இந்த வகையில்தான் இந்த பாடல் உருவானது, உருவாகி அது மிகப்பெரிய வெற்றி பெற்றது. பாடல் திரைப்படம் வெளிவரவில்லை என்ற குறை இருந்தாலும் இன்று வரை இந்த பாடலும் மணிப்பூர் மாமியார் என்ற அந்த திரைப்படமும் உயிர் வாழ்வதற்கு இந்த பாடலின் ரீங்காரம்தான் மிகப்பிரதான காரணம்.

ஆமாம், தமிழ தாளக்கட்டு மற்றும் பல்வேறு விதமான இசைக்கருவிகள், நிறைய இசைக்கருவிகள் நேர்களை முழுவதையும் சொல்ல முடியாது. புல்லாங்குழல், தாளம், சலங்கை, கிட்டார், கொங்கோ ட்ரம், ஹார்மோனியம், வயலின்கள், சந்தூர், சைலோஃபோன், எக்கோடியன் என்று பல இசைக்கருவிகளை பயன்படுத்தி இந்த பாடலை தந்திருந்தார் இசை ஞானி இளையராஜா. கிந்தோளம் என்ற ராகத்தில் அந்த பாடல் இடம்பெற்றிருந்தார். இனிய இசை விருந்து.

0: சிஎம்ஆர் திரையிலக்கிய சாகர சங்கமம்.
1: நேர்களை, இன்றைய நிகழ்ச்சியில் நேர்களது விருப்பத்தில் நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை தான் நாங்கள் திரையில கீத சங்கம் நிகழ்ச்சியில் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியாக இப்போது ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்து கொண்டு வருகின்ற பாடல் பவான் விரும்பி கேட்ட பாடல். வன்குவர் பவான் ஒரு பாடல் கேட்டார். மூடுபனி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டார். காதல் எவ்வளவு அழகோ அவ்வளவு அழகு காதல் பெற்றிய புனைதல்கள். புனைதல் என்பது காதல் பெற்றிய வரிகளை வரைதல். பல சமயங்களில் ரெண்டையும் தோற்கடித்து விடக்கூடியது அந்த காதல் பாடல்களை ரசிக்கின்ற ரசனை. சொல்வது புரியும் நேர்களுக்கு. இந்த காதல் பாடல்களை கவிஞர்கள் எழுதுகிறார்கள், இசையமைக்கின்றார்கள் இசையமைப்பாளர்கள். இவை நடிகர்கள் நடிக்கின்றார்கள், இயக்குநர்கள் இயக்குகின்றார்கள், படப்பிடிப்பாளர் படம் பிடிக்கின்றார். இதற்கு மேலாக ஒரு விடயம் இருக்கின்றது. அது என்னவென்றால் நேர்களது ரசனை. அது மிக முக்கியமானது. இந்த ஒன்றை நீக்கிவிட்டால் மேல் சொன்ன அத்தனையும் இல்லை. யோசித்து பாருங்கள். இசையமைப்பாளரும் இல்லை, பாடல் வரிகளை எழுதுகிற கவிஞரும் இல்லை, படப்பிடிப்பாளரும் இல்லை, நடிகரும் இல்லை, இயக்குநரும் இல்லை என்ற நிலை வந்தவள். இசைத்தட்டும் இல்லை என்ற அந்த ரசனை மிக உன்னதமானது. அந்த ரசனை என்ற அந்த ஒரு மூன்றெழுத்து சொல் தான் இத்தனை விடயங்களை ஆக்குவிக்கின்றது, ஊக்குவிக்கின்றது, இயக்குவிக்கின்றது என்று பல அடுக்குகளை சொல்லிக்கொண்டு போகலாம். ஒரு ரம்யமான கனிவான ஒரு பாடல்

1980களில் வெளிவருகின்றது. மூடு பனி என்ற திரைப்படம். அந்த மூடு பனி என்ற திரைப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா அந்த பாடலை அவரது தம்பி கங்கை அமரன் இவர்களுக்கு இடையில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டு முடிந்த நேரம். அந்த நேரம் கங்கை அமரன் திடீரென்று வந்து தான் தனி திரைப்படத்துக்கு இசையமைப்பதாக பேனர்கள் எல்லாம் போட்டு விட்டார்கள், பேப்பரில் வந்துட்டு பாக்கியராஜ் கங்கை அமரன் எல்லாம் சேர்ந்து சுவர் இல்லாத சித்திரங்களாக இருக்கும் அந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பதாக இசையமைப்பு கங்கை அமரன் என்றெல்லாம் வந்துடுது. இசைஞானி இளையராஜா கங்கை அமரனை வெளியில் போகண்டுட்டார், கிட்டாரை வச்சுட்டு வெளியில் போகண்டுட்டார். அப்போ கிட்டார் வாசிக்கிறார் இசைஞானி இளையராஜான்ற குழுவில். என்ன காரணம் வேண்டா, யாரை கேட்டு இசையமைக்க வழிகிட்டடி. அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால், இசைஞானி இளையராஜா பொறாமையாலோ அல்லது தன்னை மிஞ்சி விடுவார் என்றும் அவரை வெளியே அனுப்பியலை. என்னட்ட இருந்து கொண்டு நீ என்னோடத்தில் போய் இசையமைச்சு அதில் ஒரு பிழை வந்தால் அது உனக்கு மட்டுமில்லை எனக்கும் தான் அவமானம். அந்தளவுக்கு நீ இன்னும் முன்னேறியல், சரிதானே? அப்போ நீ என்ன செய்யணும், இன்னும் கற்க இருக்கு, கற்று விட்டு சென்று இசையமைக்கலாம் என்று அவருக்கு ஆலோசனை சொல்ல, பிற இவர்களது இதுவரது குரு ஆரம்பத்தில் இசைஞானி இளையராஜா கிட்டார் வாசித்த ஒரு இசையமைப்பாளர், அவர் வந்துதான் இருவருக்கும் இடையில் சமரசத்தை மேற்கொண்டு நீ அண்ணனுடன் இணைந்திரு, அவனை வைத்துக்கொள், தம்பியையும் வைத்துக்கொள் என்று அண்ணனுக்கு ஆலோசனை சொல்லி பிறகு தன் குழுவில் சேர்த்துக்கொள்கிறார் இசைஞானி இளையராஜா. அதுக்கு பிறகு பல திரைப்படங்களுக்கு பாடல் எழுதுகின்ற வாய்ப்பை இசைஞானி இளையராஜா கங்கை அமரனுக்கு கொடுக்குற பாருங்கோ. அது மட்டுமில்லை, அவற்றை இசைக்குழுவில் கிட்டார் வாசித்து கொண்டு எல்லா இசைக்கறியும் கங்கை அமரன் வாசிப்பார். இசைஞானிக்கும் அந்த ஆற்றல் இருக்குது, கங்கை அமரனுக்கும் இருக்குது, வரதராஜனுக்கும் இருக்குது. பாவலர் வரதன் அவர் முதலே காலமாகிட்டார், இல்லாடி அவரும் இன்றைக்கு வரையில் இருந்து கொடி கட்டி பிறப்பார். மூவரும் தான் பண்ணைப்புறத்தில் இருந்து வந்தவர்கள். இதில் மூடு பனி என்ற திரைப்படத்தில் அந்த திரைப்படமே ஒரு வித்தியாசமான திரைப்படம். பிரதாப் போத்தன் ஒரு திரைப்படத்தில் நடித்தார், அந்த திரைப்படத்தில் ஒரு வித்தியாசமான பாத்திரத்தை அவர் ஏற்று நடிப்பார். 1980 பால் மகேந்திரா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் மூடுபனி. ஒரு உளவியல் சார்ந்த ஒரு சைக்கோ த்ரில்லர் திரைப்படம் தான் அந்த மூடுபனி என்ற திரைப்படம். அதில் மோகன் மற்றும் பானுச்சந்தர், சோபா, பிரதாப் போத்தன் போன்ற பலர் நடிகர்கள் நடித்திருப்பார்கள். 1980 வெளிவந்த போது இந்த திரைப்படத்திற்கான இசையினை இசைஞானி இளையராஜா வழங்குகின்றார். அதில் இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்னவென்றால், இது இசைஞானி இளையராஜாவின் 100வது திரைப்படம். 76 ஒரு திரைப்படத்தின் ஊடாக களம் புகுந்த, உலகத்துக்கு தன்னை அறிமுகம் செய்து கொண்ட இசைஞானி இளையராஜா 80 100வது திரைப்படத்தில் இயக்குநராகின்றார், 100வது திரைப்படத்தின் இசையமைப்பாளராகின்றார். தேவராஜ் மோகன் என்ற இதுவரும் அன்னக்கிளியில் கொண்டு வந்து அறிமுகம் செய்கின்றார்கள். பஞ்சு அருணாசலம், தேவராஜ் மோகன், கதாசிரியர் செல்வராஜ் இவர்கள் மூவரும் தான் அவரை கொண்டு வந்து திரைப்படத்துறையில் இணைக்கின்றார்கள். இவங்க நல்லா செய்வாங்கள் என்று சொல்லி அதற்கு முதல் மேடைகளில் பாடி திரிகின்றார்கள்.
மிக வேகமாக வளர்ந்தார் இசைஞானி இளையராஜா. 80ஆம் ஆண்டு 100வது திரைப்படத்துக்கு இசையமைக்கின்ற அளவுக்கு அவரது வேகம் மிக துரிதமாக இருந்தது. பாலுமகேந்திராவே ஒரு திரைப்படத்தில் ஒரு உரையில் சொன்னதாக நினைவிருக்கின்றது. அந்த திரைப்படத்தில் பல பாடல்கள் இடம்பெற்றிருந்தன, நிறைய பாடல்கள். எல்லா பாடல்களும் மிகச்சிறந்த வெற்றி பெற்ற பாடல்கள், இன்று வரை கேட்டு ரசிக்கக்கூடிய பாடல்கள். அதில் மிகச்சிறப்பான பாடல் என்னிய பொன்னிலாவே என்ற இந்த பாடல். இந்த பாடலின் முதல் தலைப்பை வைத்துக்கொண்டு பிறகு திரைப்படம் ஒன்றும் வந்தது. இந்த பாடலை பாடாதவர்கள் யாரும் இல்லை, அதுவும் அந்த கால இளைஞர்கள் யாரும் இல்லை. ஒரு கிட்டாரை கையில் வைத்துக்கொண்டு அல்லது கிட்டார் போல ஒன்றை கையில் வைத்துக்கொண்டு இந்த பாடலை பாடி திரிந்த பல உள்ளங்களை நாங்கள் பார்க்கின்றோம். கே ஜே ஜெயசுதாஸின் குரலில் இந்த பாடல் வெளிவந்த காலங்களில் இளவட்டங்களது தேசிய கீதமாக இந்த பாடல் இருந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. இசைஞானி இளையராஜா கங்கை அமரனது வரிகளுக்கு கே ஜே ஜெயசுதாஸ் குரல் வடிவம் கொடுக்கின்றார். மூடு பணி என்ற திரைப்படம், ஒரு கிட்டார், அந்த கிட்டாரின் ஆரம்பத்திலிருந்து அந்த கிட்டாரின் கம்பியாக மாறுகின்ற ஜெயசுதாஸின் குரல், குரல் நானாக உருமாறும் கிட்டார், தந்தியும் குரலும் போட்டியிடுகின்ற ஒரு ரசவாதமாக இந்த பாடல் அமைந்திருக்கு. கிட்டாரில் ஆரம்பித்து பேஸ் கிட்டாருக்கு பாய்ந்து ட்ரம்ஸ் சிம்பிள்ஸுடன் ஆரம்பமாகும். என் இனிய பொன்வினாவே, லீட் கிட்டார், வயலின், புல்லாங்குழல், ட்ரம்ஸ், சிம்பிள்ஸ். முதலாவது இடை இசையில் ரிதமும் ஹோரஸும் புல்லாங்குழலும் சேர்ந்து ரெண்டு ஹோரஸ் குழு வேறுபட்ட மெலோடிகளில் வரும். அதில் ஒரு கவுண்டர் பாயிண்ட் வரும் கோரஸுக்கு இடையில். லீட் கிட்டார், அந்த லீட் கிட்டாருக்கு பின்னணியில் வர்ற கோரஸ், கடற்கரையின் ஒரு சில் என்ற காற்றின் இரு புதிய ஜோடிகளின் சந்திப்பின் இதய ஓசையாக வயலின் புல்லாங்குழல், அந்த வயலின் புல்லாங்குழல் ஒரு அலையை தண்ணீர் மலை தூவுவதை மிக அற்புதமாக வயலினாலும் புல்லாங்குழலாலும் இசைஞானி அந்த இடத்திற்கு அம்மை அழைத்து செல்வார். ட்ரம் சிம்பிள்ஸ், தண்ணீரை தூவும் மலை ஜில்லென்ற காற்றினலை என்று சொல்லுகின்ற போது ட்ரம் சிம்பிள்ஸ் கொங்கோ கிட்டார் புல்லாங்குழல் வயலின் சேர்ந்தாடும் இந்நேரமே என்று சொல்லுகின்ற போது எங்கள் மனமும் ஒரு முறை தாண்டவமாடும். அப்படியான இனிய பல வரிகளை கொண்ட மிகச்சிறந்த இசையை கொண்டிருக்கக்கூடிய இரண்டாவது இன்டர்லூட்டும் வயலினுடன் மாறுபட்டு ஒலித்திருக்கும். ஒரு வயலின் ஆரம்பமாகும், முதல்ல இன்டர்லூட்டில் கிட்டார் ஆரம்பமாகும், இங்கே வயலினோட தொடங்கும். பேஸ் கிட்டார் வயலின் இரண்டும் மாறி மாறி ஒரு கவுண்டர் பாயிண்டை தந்திருக்கும். கொங்கோ பொங்கோஸ் கிட்டார் வயலின் என்று அத்தனை இசைக்கருவிகளும் சேர்ந்து கொள்ள பூவான கோலங்களே தென்காட்டின் இன்பங்களே என்று அந்த வரிகள் மிக அருமையாக ஆக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது பாடலை கேட்போம். பாடலின் முடிவில் வேறு பல விடயங்களை இணைத்துக் கொள்வோம்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677202.
3: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677, 289-200-4677, vkrh.com.

0: நீங்கள் இந்த பாடல் தெரிவு தொடர்பில் பாலமகேந்திரா சொன்ன ஒரு செய்தியும் இந்த இடத்திலேயே பகிர்ந்து கொள்வதற்கு பொருத்தமாக இருக்கும். பாலமகேந்திராவுக்கு இது மூன்றாவது திரைப்படம். பாலமகேந்திரா முதலாவது திரைப்படம் அழியாத கோலங்கள், அதுவும் 1976 ஆண்டு தான் வெளிவந்தது. அதே ஆண்டுதான் அன்னக்கிளி திரைப்படமும் இசைஞானி இளையராஜாவின் முதல் படம். 76 அதே ஆண்டில் அழியாத கோலங்கள் பாலமகேந்திராவுக்கு முதல் படம். வேடிக்கை என்னவென்றால், 80 பாலமகேந்திராவின் மூன்றாவது திரைப்படம் இந்த மூடுபனி. இசைஞானி இளையராஜாவுக்கோ இது 100 திரைப்படம். அதை இசைஞானி சொல்லவில்லை. பாலமகேந்திராவுக்கு அழியாத கோலங்கள் என்ற அந்த திரைப்படம் முதல் படம். அவரின் முதல் படத்தின் போதுதான் இசைஞானி இளையராஜாவும் முதல் படமான அன்னக்கிளிக்கு இசையமைத்தார். அப்போதே ராஜாவுடன் இணைந்து ஒரு படம் செய்ய விரும்பினாராம் பாலமகேந்திரா. அவரது மூன்றாவது படமான மூடுபனியில் தான் ராஜா இவருடன் இசையமைத்தார். ஆனால் அது ராஜாவுக்கு 100 பாடமாக அமைந்ததென்றால் அவரது அசுர வளர்ச்சி எவ்வாறானது என்பதை நேர்கள் புரிந்து கொள்ளலாம் என்று பாலமகேந்திராவே இந்த பாராட்டை வழங்கினாராம். அது மட்டுமில்லை, இன்னொரு வேடிக்கை இருக்கின்றது இந்த பாடல் தொடர்பில். ஆரம்பத்தில் பாலமகேந்திரா இசைஞானி இளையராஜாவை அணுகி இந்த மூடுபனி திரைப்படத்துக்கு ஒரு பாடல் கேட்கின்றார். கதாநாயகன் கிட்டாருடன் பாட வேணும், இதுதான் கேட்டுக்கொண்ட கேள்வி பாலமகேந்திரா இளையராஜாவிடம். உடனே இசைஞானி இளையராஜா என்ன செய்தார், இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நினைகிறதே என்ற பாடலின் மிட்டைத்தானம் பாடி காட்டினேன். அப்போ இது ஒரு சைக்கோ கரெக்டர், சைக்கோ கதாநாயகன், அவருக்கு இந்த இளைய நிலா ஒழிகிறது என்ற வசனம் எல்லாம் அந்த மெட்டு சரி வராது, இந்த மெட்டு சரி வராது, கொஞ்சம் ஒரு சைக்கோ கதாநாயகனுக்கு ஏற்ற ஒரு மெட்டு வேணும், இது வேண்டாம் வேறு கொடுங்கள் என்று பாலமகேந்திரா சொல்ல அந்த விளைவு தான் எண்ணினிய பொன்னிலாவை என்ற மெட்டை கொடுக்கின்றார். அந்த இளைய நிலா ஒழிகிறதை பின்னர் பயணங்கள் முடிவதில்லை படத்தில் வந்து இளையநிலா பாடலை விட பெரிய அளவில் கிட்டார். அந்த வேளையில் தானே உதவியாளர் சொன்னார், என்ன சார் அதை விட்டுட்டீங்க பாருங்க இவ்வளோ பெரிய பாட்டு என்று சொல்ல, பாலமகேந்திரா தனக்குத்தானே எப்போதும் சமாதானம் செய்து கொள்பவர், எண்ணினிய பொன்னிலாவே மட்டும் என்னவாம் சிறந்த பாடல் தானே என்று பாலமகேந்திரா அதுக்கு ஒரு சமாதானம் தேடிக்கொண்டார். இப்படி பல சம்பவங்கள், கதைகள், திரட்டுக்கள் திரையுலகத்தில் இருக்கின்றன. நேரம் இப்பொழுது 6:49.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

நேர்களை அடுத்து இடம்பெற போகின்ற பாடல் மோகன், கலிஃபோர்னிய மோகன் கேட்ட பாடல் கண்மணியே காதல் என்பது. 6 to 60 வரை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த பாடலை விட இந்த திரைப்படம் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய திரைப்படங்களில் முக்கியமான திரைப்படம் என்று சொல்லலாம். அதுவும் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படங்களில் மிக முக்கியமான திரைப்படங்களில் ஒன்று.

பொதுவாக கனடாவிலே குடியேறிய ஆரம்பகால எங்களது நாட்டவர்கள், எங்களது உடன்பிறப்புகள் அல்லது எங்களது நட்புகள் எல்லோரும் பெரும்பாலும் தலைச்சான் பிள்ளைகளாக இருப்பார்கள். தலைச்சான் முதலில் குடியேறியவர்கள் தலைச்சான் பிள்ளைகள், ஏனியவர்கள் பின்னர் பிறந்த பிள்ளைகள் அவர்களது ஸ்போன்சரில் இங்கு வந்திருப்பார்கள். இது ஒரு தொடர்கதை. இன்று நேற்றில் அன்று தொடக்கம் இன்று வரை ஒரு குடும்பத்தின் தலைச்சான் பிள்ளை என்பவன் இன்னொரு தகப்பன் மாதிரி. அதிலும் சிறு வயதிலேயே குடும்ப தலைவனை இழந்து நிற்கும் ஒரு குடும்பத்திற்கு அவன்தான் தகப்பன் சாமி. அப்படி ஒரு குடும்பத் தலைவன் அவனுக்கு தம்பி தங்கைக்காக இள வயதிலிருந்து உழைக்க தொடங்கினால் அந்த கதையை நாம் கேட்கவே தேவையில்லை. நிச்சயமாக அது ஒரு கண்ணீர் சிந்தும் கதையாகத்தான் இருக்கும். அந்த கதைக்கு உண்மையில் அந்த காலத்தில் அந்த திரைப்படம் 79 வெளிவந்த போது சிவாஜி அல்லது ஜெமினி கணேசன் அல்லது ஏவிஎம் ராஜன் இப்படித்தான் பலர் நடிக்கக்கூடிய நிலை இருந்தார். அந்த வேளையில் ரஜினிகாந்துக்கு அந்த திரைப்படம் பொருத்தமில்லை. பொல்லாதவன், போக்கிரி ராஜா இப்படி திரைப்படங்கள் வெளிவந்த காலம், பத்திரகாளி, அப்படி பல திரைப்படங்களில் நடித்து விட்டு ரஜினிகாந்துக்கு இப்படி ஒரு பாத்திரமா என்று எல்லோரையும் மூக்கில் விரல் வைக்க வைத்த ஒரு திரைப்படம். அந்த ரஜினிகாந்துக்கு ஒரு நல்ல நடிகன் என்ற அந்தஸ்தை இந்த திரைப்படம் கொடுத்தது என்று சொல்லலாம். அதுக்கு வேறு கருத்து இருக்கோ தெரியாது, அப்படி சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம். 6 வயதிலிருந்தே குடும்பத்துக்காக ஓடி உழைத்து ஓடாய் தேய்ந்தவனின் கதையை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் 6 இருந்து 60 வயது வரை பார்க்க வேண்டும். பொதுவாக ஒரு ஸ்டைல், ஒரு வில்லத்தனம், அப்படித்தான் ரஜினிகாந்த் ரசிகர்களை கவர்ந்தெழுப்பார். ஆனால் அந்த தனங்களை எல்லாம் விட்டுவிட்டு வேறு ஒரு ரஜினியை நீங்கள் பார்ப்பதற்கு 6 இருந்து 60 வரை திரைப்படம் பார்க்க வேண்டும். 79 வெளிவந்தது. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் அடுத்து இடம்பெற இருக்கின்றது. நீங்கள் திரைப்படத்தை பாருங்கள், நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள், பார்க்க தவறியவர்கள் பாருங்கள். எஸ்பி முத்துராமன், அடிக்கடி நான் சொல்வதுண்டு, எஸ்பி முத்துராமன் இருவரது வளர்ச்சியில் ஒரு நீங்காத இடம்பெற்றவர். கே பாலச்சந்தர் அந்த இருவரையும் அறிமுகப்படுத்தினார். ஆனால் தூக்கி பிடித்து தாங்கி பிடித்து அவர்களை வளர்த்து வந்த பெருமை எஸ்பி முத்துராமனுக்குரியது. அதுவும் ரஜினிகாந்தின் பல திரைப்படங்களுக்கு எஸ்பி முத்துராமன் தான் இயக்குனர். அது இந்த 6 இருந்து 60 வரையும் அதுதான். பஞ்சு அருணாச்சலம் வரிகளை கதை வசனம் எழுதியிருந்தார். ரஜினிகாந்த், ஜெயலட்சுமி, சோ சங்கீதா என்று பலர் நடித்து பண்டிப்பில் வெளிவந்த திரைப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்திருந்தார். இசைஞானி இளையராஜாவின் இசையில் இந்த திரைப்படத்தில் ஒரு மோகன ராகத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில் இன்று கேட்டாலும் மனது மறக்காத அந்த பாடலை முதலில் கேட்போம், பின்னர் பேசுவோம்.

0: ஆமாம், அந்த பாடலில் மோகன ராகத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் பல்வேறு விதமான வாத்திய கருவிகள் சல்லடை போட்டன பார்த்தீர்களா? அதில் மிக முக்கியமானது இந்த பாடல் ஆரம்பித்த முதலே இந்த பாடலில் பேஸ் கிட்டார் மிக பிரமாதமாக தனது பணியை ஆற்றியிருக்கு. ட ப்ரஷ் ட்ரம்மாக இருக்கும் பேஸ் கிட்டார், பொங்கோஸ், ட்ரம், சிம்பிள்ஸ், ரிதம் கிட்டார், கோரஸ், அந்த கோரஸில் கவுண்டர் பாயிண்ட். அவ்வப்போது நீங்கள் அந்த கவுண்டர் பாயிண்ட் பற்றி நீ உங்களுக்கு புதிதாக நாங்கள் சொல்ல தேவையில்லை, எல்லா நேயர்களுக்குமே தெரியும். அந்த கவுண்டர் பாயிண்ட் சிட்டுக்குருவி திரைப்படத்தில் கண்மணியின் காதலி என்று சொன்னாலே அனைவருக்கும் புரியும். அந்த கவுண்டர் பாயிண்ட் முறையை இந்த பாடலிலும் அந்த காட்சியிலும் அப்படி இருக்கும். பின்னணியில் ஒரு வித்தியாசமான காட்சியாக படம் பிடித்திருப்பார்கள். அந்த கவுண்டர் பாயிண்டை கோரஸில் மிக உன்னதமாக இசைஞானி இளையராஜா மீண்டும் ஒரு முறை முத்திரை பதித்திருப்பார் இந்த பாடலில். தபீலாவாக இருக்கலாம், டோலக், வயலின், வயலோ, தவில், நாதஸ்வரம் கேட்டிருப்பீர்கள், செனாய், பிரஸ்தம் என்ற அத்தனை இசைக்கருவிகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆளாவினையை தந்து இந்த பாடல் ஒழித்தோம். இந்த நேரம் 7:01. நேர்கள் இந்த மணித்தியாலத்தின் செய்தி அறிக்கையுடன் இணைந்திருக்கப் போகிறீர்கள். இதுவரை நாத சங்கம கீத சங்கம நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்திருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு கீத சங்கம நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். இன்றும் நேர் விருப்ப பாடல்கள்லாம் எங்களது கீத சங்கமத்தை நிறைவாக பூர்ணப்படுத்தியிருந்தன. வருகின்ற வாரமும் அவ்வாறான நேர்களது தெரிவுகளுடன் கீத சங்கம நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம்.
1: மணித்தியாலச் செய்திகள் CMR Tamil HD Hourly News.
2: இரண்டாயிரத்து 2023 இலங்கை ஆசிரியர் சேவை பட்டதாரிகளை நியமிப்பதற்கான போட்டித் தேர்வு நேற்று இலங்கை முழுவதிலும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை ஆசிரியர் சேவையில் நிலவும் ஒட்டுமொத்த ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பதை நோக்கமாக கொண்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையிலேயே இம்முறை இந்த பரீட்சை நடத்தப்பட்டுள்ளது. இம்முறை இலங்கை முழுவதிலும் உள்ள 1048 பரீட்சை நிலையங்களில் இந்த பரீட்சைகள் நடத்தப்பட்டன. அரச சேவையில் உள்ள 66,991 பட்டதாரிகளும் ஏனைய 96,442 பட்டதாரிகளும் இம்முறை பரீட்சைக்கு விண்ணப்பித்திருந்தனர். விசேட தேவையுடைய 323 விண்ணப்பதாரிகள் பரீட்சைக்கு தோற்றுவதற்கான விசேட வசதிகளையும் தேர்வு திணைக்களம் மேற்பார்வை செய்திருந்தது. அரசாங்க சேவையில் உள்ள பட்டதாரிகள் ஆசிரியர் சேவையில் சேர்ப்பதற்கான இந்த போட்டி பரீட்சையை நடத்துவதற்கு 2023 ஆண்டிலேயே திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 3 அடிப்படை உரிமை மீறல் வழக்குகள் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த ஒரு வழக்கு காரணமாக இந்த பரீட்சை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அனைத்து சட்ட நடைமுறைகளும் பூர்த்தி செய்ததை தொடர்ந்து அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகள் மட்டுமன்றி ஏனைய வழிவாரி பட்டதாரிகளும் தோற்றக்கூடிய வகையில் இம்முறை பரீட்சை நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உத்தியோகபூர்வ வாகனப்பதிவு இலக்க தகடுகளை வழங்குவதில் தாமதம் நிலவினாலும் தர நிர்ணயமற்ற அல்லது மாற்றியமைக்கப்பட்ட இலக்க தகடுகளை பொருத்தி வாகனங்களை செலுத்த வேண்டாம் என்று சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் WBJ செனிவிரட்ன இதனை தெரிவித்திருக்கின்றார். தகுதியற்ற இலக்கத்தடுகளை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வழிகாட்டுதலுக்கு அமைய வாகனத்தின் இலக்கத்தை A4 அளவிலான காகிதத்தில் அச்சிட்டு தெளிவாக காட்சிப்படுத்த சாரதிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை விநியோகஸ்தர் ஒருவர் இல்லாத காரணத்தினால் கடந்த 10 மாதங்களாக வாகன இலக்கத்தகடுகளை வழங்கும் பணி இடைநிறுத்தப்பட்டிருந்தமையினால் 400,000 இலக்கத்தகடுகள் தேங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் எதிர்வரும் June 10 அல்லது அதற்கு முன்னர் உத்தியோகபூர்வமாக இலக்கத்தகடுகளை வழங்கும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் யாழ் சிறைச்சாலையில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்க தெரிவித்துள்ளார். புங்குடுதீவைச் சேர்ந்த பாடசாலை மாணவி கடந்த 2015 மே மாதம் 19 பாடசாலைக்கு செல்லும் வேளையில் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த 46 குற்றவாளியான பூபாலசிங்கம் ஜெயக்குமார் யாழ் சிறைச்சாலையில் குளியல் பகுதியில் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய மற்றும் கிழக்காப்பிரிக்க நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸ் உலகளாவிய ரீதியில் சுகாதார அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இலங்கையிலும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உலக சுகாதார நிறுவனத்தின் அவசர அறிவிப்பை அடுத்து இலங்கைக்குள் இந்த நோய் நுழைவதை தடுப்பதாக சுகாதார அமைச்சு 5 தயார்நிலை திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தியுள்ளது. அதன்படி விமான நிலையங்கள் மற்றும் சர்வதேச நுழைவாயில்களில் கண்காணிப்பை அது பலப்படுத்தியுள்ளது. சந்தேகத்துக்கிடமான நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அங்குடை தேசிய தொற்றுநோய் அறிவியல் நிறுவனத்தை தயார் நிலையில் வைத்திருக்கின்றது. ஆய்வக பரிசோதனைகள் மற்றும் நோய் நிர்ணய பணிகளுக்காக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தை தயார்படுத்தி இருப்பதாகவும் ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இதுவரை எந்தவொரு எபோலா நோயாளரும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் இந்த நோய் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாகவே உள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, பெண்களுக்கு எதிராக இடம்பெற்று வரும் பாலியல் வன்கொடுமை உட்பட்டவற்றை தடுப்பது குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. இதன்போது பாலியல் குற்ற வழக்குகளில் விரைவாக விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளோடு நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் பங்கேற்றனர். இன்னும் 5 வெப்ப அலை நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோடை வெயிலின் காரணமாக இந்தியா முழுவதிலுமே குறிப்பாக வட மாநிலங்களில் வெப்ப அலை மிகவும் கடுமையாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் வட மாநிலங்களில் வெப்ப அலை மிகவும் மோசமாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெப்ப அலை காரணமாக தெலுங்கானாவில் கடந்த 2 மட்டும் சுமார் 51 பேர் வரை உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே கோடை வெப்பத்தின் தொடர்ச்சியாக மேலும் சில நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் வடமேற்கு, மத்திய மற்றும் கிழக்கு இந்திய பகுதிகளில் கடும் வெப்ப அலை தொடரும் என்று கூறியிருக்கின்றது. பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய 5 வட மாநிலங்களில் மிக கடுமையான வெப்ப அலை வரும் மே 29 வரை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கின்றது. தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் உட்பட பல பகுதிகளிலும் இயல்பை விட வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி மக்களின் பையில் இருந்து பிரதமர் மோடி சத்தமில்லாமல் பணத்தை பறிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி விமர்சனம் வெளியிட்டிருக்கின்றார். பிரதமர் மோடியை பணவீக்க நாயகன் என குறிப்பிட்டு அவர் விடுத்திருக்கின்ற பதிவில் மக்களின் பைகளில் இருந்து சத்தமில்லாமல் பணத்தை பறிப்பதாகவே பெட்ரோல் டீசல் விலையை தவணை முறையில் அவர் உயர்த்தி வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு பொருளாதார புயல் வரப்போகின்றது என்று தான் முன்னமே எச்சரித்திருந்ததாக கூறிய அவர், பிரதமர் தேர்தல்களில் மும்முரமாக இருந்தார் எனவும் தேர்தல் முடிந்த அடுத்த நிமிடமே பெட்ரோல் டீசல் விலை 8 உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை அளிப்பதும் மற்ற நேரங்களில் பொதுமக்களின் பைகளில் இருந்து பணத்தை பறிப்பதுமே அவருடைய வேலையாக இருப்பதாக ராகுல்காந்தி விமர்சனம் வெளியிட்டிருக்கின்றார்.
1: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் HD-யின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் தொடர்ந்து உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வளமையானதுதான். என்றாலும் புதிய நேர்களுக்காக ஒரு முறை அந்த இலக்கத்தை சொல்ல வேண்டியது எங்களது கடமை. பல நேர்கள் வந்து அடிக்கடி நீங்கள் உங்களது தொலைபேசி இலக்கத்தை சொல்வதில்லை என்று ஒரு குறை சொல்லுகின்றார்கள். இது எங்கு சொல்லுகிறார்கள் என்றால் FM-இல் சொல்லுகிறார். HD வானொலியில் தொலைபேசி இலக்கம் சொல்வதில்லை என்று, அது எந்தளவு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் அடிக்கடி சொல்கின்றோம், நேர்கள் அந்த வேளையில் கேட்பதில்லையோ தெரியவில்லை. மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், 416-644-6222. மீண்டும் ஒரு முறை நேர்களே, 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் உங்களது பாடல்களை விரும்பி கேட்கலாம். இதே வேளை நேர்களே, இப்பொழுது நாங்கள் ஒரு உக்ரைன் நாட்டில் பல்வேறு விதமான சம்பவங்கள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உக்ரைன் நாட்டில் ரஷ்யா நேற்று நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கின்றது. உக்ரைனின் தலைநகரம் கீவ், அந்த நகரத்தில் வான்பரப்பில் ஏவப்பட்ட ரஷ்யாவின் அதிநவீன ஓரோஸ்னிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அந்த பகுதியில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த 4 வருட போரிலேயே மிக கடுமையான தாக்குதல் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தாக்குதல் காரணமாக உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி கீவ் தலைநகரை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் பிற பகுதிகளும் ஏவுகணை தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். தலைநகர் கீவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இரவு முழுவதும் வெடிப்பு சத்தங்கள் கேட்ட வண்ணம் இருந்ததாகவும், பெரிய கட்டிடங்கள், ஒரு பாடசாலை, ஒரு திரையரங்கு, அருங்காட்சியகம் என்பன சேதமடைந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இது ரஷ்ய உக்ரைன் போரில் ஒரு மற்றொரு பெரிய தாக்குதல் என்று இப்போது பேசப்படுகின்றது. தொடர்ந்து நட்பே துணை திரைப்படத்தில் ஜூலியஸ் விரும்பி கேட்ட பாடலுடன் இணைந்திருப்போம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4761-4765-4661.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da. Tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkandirkala. Ungal mortgage gulai vangikku maachavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
2: Last minute left. Closing day the Pradhi Selvam. Thanks.
3: Selvam illa da. Selvam.
2: Sari.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொண்டு விரும்பி கேட்கின்ற பாடலுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது இறுதி நேரத்தில் அமெரிக்கா ஒரு விடயத்தை மறுத்திருக்கின்றது. ஈரானுக்கு மெக்சிகோ கை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. உலகக்கிண்ண காட்பந்தாட்ட தொடரின் போது ஈரான் காட்பந்தாட்ட அணி மெக்சிகோவில் தங்குவதற்கு தமது அரசாங்கம் சம்மதம் தெரிவித்திருப்பதாக இப்போது மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியோ ஜீன்பாம் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா இதற்கு மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்தே மெக்சிகோ இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஈரான் அணியின் தங்குமிடம் அமெரிக்காவின் அரிசோனாவுக்கு பதிலாக மெக்சிகோ எல்லை நகரமான டிஜுவானாவில் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. பாருங்கள், ஈரான் எவ்வளவு சங்கடப்படுகின்றது என்று. உலகக்கிண்ண காட்பந்தாட்ட போட்டியில் தங்குவதற்கு ஆரம்பத்தில் அரிசோனா மாநிலத்தில்தான் ஈரானுக்கு தங்குமிட வசதி செய்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போது அமெரிக்கா அதை மறுத்து மெக்சிகோவின் எல்லை நகரத்தில், அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ நாடுகளுக்கு இடையில் உள்ள எல்லை நகரமான டிஜுவானாவில் தான் இப்போது அவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா ஜீன்பாம் இப்போது ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளும் மிக பரபரப்பாக ஆரம்பமாக இருக்கின்றன. 16 மைதானங்கள் நேர்களே, சும்மா இல்லை. 16 மைதானங்கள், 48 அணிகள் என்று சொன்னால் 3 நாடுகளில் நடக்கப்போது 104 போட்டிகள். ஒரு மீளா, உதயபந்தாட்ட மீளாவை காத்திருக்கின்றது. இப்போது ஐபிஎல் முடிந்தாலும் எங்களுக்கு கொண்டாட்டம் June 11 தொடக்கம் July 19 வரை விருந்தளிக்க இருக்கின்றது. அதுவும் கனடாவின் அத்தனை துறைகளும் ஒரு வீச்சு பெறும். அந்த வேளை ஒரு எழுச்சியாக இருக்கும் என்பதை மறந்துவிட முடியாதீர்களே. 13 போட்டிகள் கனடாவில் இடம்பெற இருக்கின்றன, டொரண்டோ மற்றும் வென்கூவர் நகரங்களில். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது இது அணி விருப்பப்பாடு.

இப்பொழுது நேரம் சரியாக 7:22 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேயர் விருப்பு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்களை காத்திருங்கள், இன்னொரு எங்களது நிகழ்ச்சியில் 6 மணிக்கு முன்னர் இணைந்து கொண்ட நேரின் பாடல் ஒன்று இருக்கின்றது. அந்த பாடலை ஒளிபரப்பு செய்துவிட்டு நேர்களை நாங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வோம். தயவு செய்து காத்திருங்கள். அத்தனை நேர்களையும் இணைத்து அத்தனை நேர்களது பாடல்களையும் நாங்கள் ஒழிக்க விடுவோம். இப்பொழுது மாதவன் விருப்பத்தின் பேரில் அடுத்த பாடல்.

இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.

0: 24ஆம் திகதி கைலாச வாகனம், 26ஆம் திகதி மாம்பழத் திருவிழா, 27ஆம் திகதி வேட்டை திருவிழா, 28ஆம் திகதி சப்பரத் திருவிழா, மே 29ஆம் திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 அட்வான்ஸ் குலோவாட், 416-471-0255.
1: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் பதில் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் காத்திருக்க நேர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் வாசன், ரவிசங்கர் பேசுறேன்.
0: ஓ ரவிசங்கர், மாலை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல நலம், நன்றி.
1: நலம் நல்ல மகிழ்ச்சியா இருக்கேன். நல்ல பாடல். நான் நிகழ்ச்சிக்கு தாமதமா தான் வந்தேன், இன்னைக்கு 6:30 தான் வந்தேன். பட் கடைசி இருந்த ரெண்டு பாடல் ரொம்ப நல்லா இருந்து, 3:00 to 6:60 வரை. அப்படியே எனக்கு இந்த பழைய காலம் பள்ளி நாட்களுக்கெல்லாம் போச்சு ஞாபகம். அந்த ஞாபகம் தான் வந்தது பாடல் கேட்கும்போது. அதான் அந்த டைம்ல இளையராஜா வந்து நீங்க சொன்ன மாதிரி 100 படம் பண்ணிருக்காரு 4 வருஷத்துல.
0: வாழ வயதுலாம் திகைச்சு போனா
1: அருமையான சொல்றது மோக வளர்ச்சி. இந்த மாதிரி நல்லா இருந்தது. அதான் புதுமையெல்லாம் செஞ்சுட்டார். அப்போ மற்றவங்க விமர்சிச்சாதன் அவங்கள விட இவர் வித்தியாசமா பண்ணாரு.
0: நீங்க இந்த கதைக்கிற இடத்த கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் விக்கி விக்கி வருது வடிவ.
1: அப்படியா?
0: இப்ப சரி, அப்படியா சொல்லிக்க நல்லா இருக்கும்.
1: சரிங்க. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதுல அந்த கிட்டார் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அந்த அப்பதான் கிட்டாருக்கெல்லாம் எடுப்பா தெரியுது. அது வரைக்கும் நம்ம கவனிக்காம இருந்தோம். இளையராஜா வந்ததுக்கு அப்புறம் தான் அதுல ஒரு கலக்கு கலக்கி இருக்காரு.
0: ரிதம் கிட்டார், லீட் கிட்டார், பேஸ் கிட்டார் எல்லாத்தையும்
1: ஆமாங்க. அது தகுந்த மாதிரி ஏசுவாசோட விப்ராட்டோ வாய்ஸ், அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அது அருமை என்ன சொல்றது.
0: அது ஒரு கதை சொன்னார் இசைஞானி, நான் அதை சொல்லல அந்த நேரத்துல. இசைஞானி இளையராஜா ஒரு பதிவு சொல்லி இருந்தார், நினைவுக்கு வருது. இடைவிடாத ஒரு நீண்ட பல்லவியை SPB ஜானகி பாடிய பாடல் இதுவாகத்தான் இருக்குமென்று ஒரு அவருக்கு ஒரு சந்தேகம். ஒரு மூச்சு விடாம ஒரு பல்லவியை பாடிய பாடல் இந்த பாடல தான் இருக்குமென்று அவர் உள்ளத்துல தெரிவிச்சிருந்தார்.
1: இளையராஜா செய்யும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு வித்தியாசமா இருந்தது. அப்புறம் இதுல என்ன சொல்றது, நல்ல நல்ல பாடல் ரெண்டுமே.
0: நீங்க மூடு பண்ணி இதை சொல்றீங்க, என்னினிய பொன்னிலாவே
1: ரெண்டுமே. இப்ப அந்த இளையராஜா இளையராஜாவோட ட்ரீட்மெண்ட் ரெண்டுமே நல்லா இருந்து. அப்புறம் இது 6:60 வரை பாடல் வந்து ஹார்மோனியஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்து. ஹார்மோனியஸ் ரொம்ப நல்ல பாடலுங்க, ரொம்ப நல்லா இருந்தது, மகிழ்ச்சி. அதனால மோகன ராகத்துல இருந்த அந்த பாடல், அதனால அதுலயும் ஒரு பாடல் கேட்போம். தர்ம யுத்தம் படத்துல ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு.
0: உண்மைதான், தர்மஜுத்தம் திரைப்படத்தில் பெரும்பாலும் எல்லாரும் விரும்பி கேட்கிற பாடல் மெத்த பாடல்
1: தான். ஆமாங்க.
0: என்ன பாடல் சொல்லுங்க?
1: ஆகாய
0: கங்கை.
1: ஆகாய கங்கை, ஆமா. அது நல்ல அருமையான ட்ரீட்மெண்ட். இது எங்க அப்பாவுக்கு ரொம்ப மிகவும் பிடித்த பாடல் அது, ஆகாய கங்கையும் ஒரு தங்கரதத்தில். ஆமாங்க. அப்படி பழைய நினைவுகள்லாம் வந்து

0: இன்னும் நினைவு வருது. ரொம்ப நல்லா இருந்தது.
1: நல்லது. நாங்கள் அந்த பாடலுடன் இணைந்திருப்போம். நன்றி ரவிசங்கர். பாடல் ஒலிக்கும் கேளுங்கள் நிகழ்ச்சி.
0: நன்றி
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வாசன், நான் மொரின்.
1: மொரின் வாங்கோ.
2: அப்படி இருக்கிறீங்க?
1: நலம் நன்றி. நீங்கள
2: நலமா இருக்க? நன்றி. எனக்கு உங்களோட எல்லா நிகழ்ச்சியும் கேட்க முடியாத நேரம், ஆனாலும் கிடைச்ச நேரத்துல கேட்டு ரசித்த அனைத்து நிகழ்ச்சியும் மிகவும் அருமையானது. எனக்கு வந்து வசந்த வாசல் படத்துல இருந்து புது ரோஜா தேர்ந்தெடுத்து போகுது.
1: வசந்த வாசல் புது ரோஜா என்ன? நன்றி நன்றி மொரின். நிகழ்ச்சி
2: நன்றி நன்றி வாசன்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நலம் ரமேஷ், நீங்கள் எப்படி?
3: நான் நலம் நலம் மகிழ்ச்சி.
1: என்ன பாடல்?
3: பாடல் வந்து அக்னி நட்சத்திரம் படத்துல இருந்து நின்னு கோரி வர்ணம் அந்த பாடல். அது ஒரு மோகன ராகம் தான். ஆமாம், அந்த வர்ணம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆதித்தாளத்தில் அந்த முதல் காலம் கீழ்காலம் மேல்காலம் இடைக்காலம் சொல்லி மேறி ஏறி இறங்கும் அந்த பாடல்.
1: இன்னைக்கு தான் இந்த ரமேஷ் அந்த ஒரு மிருதங்க வித்துவான் என்றதை காட்டுறேன். நன்றி
3: நன்றி நன்றி வணக்கம். நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வாசன், காந்தி.
1: காந்தி வாங்க.
4: எல்லாரும் நல்ல பாடல் கேட்கிறாங்க, நான் கொஞ்சம் வித்தியாசமான பாடல் கேட்கிறேன்.
1: நல்ல பாடலா கேளுங்க காந்தி.
4: தம்பளத்துல இருந்து கண்ணம்மா கண்ணம்மா மீன் வாங்க போகலாமா?
1: கண்ணம்மா கண்ணம்மா மீன் வாங்க போகலாமா? சரி, அதுக்கு மேனும் தானே.
4: ஏன் இளைய தலைமுறைக்கும் கொடுக்கத்தானே வேணும். பழையாக்களையே பாடாம. நன்றி
1: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வெண்பா.
1: வெண்பா வாங்கோ. வணக்கம.
5: வணக்கம். முதல் நேயர் வந்து கடைசி ரெண்டு பாட்டை படிச்சுருந்தேன், அவனுடைய முதல் பாட்டை படிச்சு வந்த போறேன். முதல் பாட்டு மணிப்பூர் மாமியார் பாட்டு.
1: உங்களோட கதை விளக்குங்குது இல்லையே, என்னன்னு பாருங்க.
5: மணிப்பூர் மாமியார் பாட்டை பற்றி சொல்றேன். நான்
1: வேறதை விளங்குது.
5: அந்த பாடல் நல்ல பாடல், படம் வராதான் கவலைக்குரியது. அதுல அந்த முத்துலிங்கம் அதை பத்தி எல்லாம் உடனே எல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டு எல்லா கடவுளும்
1: அதுதான் பெரிய சேலஞ்ச் உண்மையில. அந்த நேர்கள் கொண்டு வர்ற பாட்டை அந்த ஒரு மனத்தியாலத்துக்குள்ள நாங்கள் தொகுத்து
5: வளர்ந்தோம்.
1: எங்களுக்கு நேர்கள் வைக்கிற சேலஞ்ச் அதை சவாலே சமாளி என்று சமாளிக்கிறோம்.
5: அந்த பாட்டு அந்த முதல் வந்த நீங்க தவற விட்டுட்டே போல அதான் அதை பற்றி சொல்லுவோம். நல்ல நல்ல பாடலும் நல்ல தெரியும் அவத்தின் தெரிவு. உங்களுக்கும் அவருக்கு பாராட்டு கொண்டு எனக்கு சிவாஜி படத்துல சஹானா.
1: சிவாஜி திரைப்படத்தில் சஹானா.
5: நன்றி
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் பாசன்.
1: வாங்க தேவோ.
6: இசை அலசல் சிறப்பா இருந்துச்சு. அதுக்கு சொல்றதுக்கு நான்கு சொல்றதுக்கு வார்த்தை நினைக்கிறேன். நேர்களும் குறிப்பிட்டிருந்தாரு அருமையான பாடல்கள். அதுல அந்த 60-60 வரை எல்லா எல்லா பாடல்களும் அருமையான பாடல்கள். அது ஒரு ஒரு தப்பு ஒரு அந்த வாழ்க்கைண்ட ஒரு ஒரு அண்ணன் நம்பி அனுசரித்து எல்லாரையும் நம்பி நம்பி வளர்த்து விட்டு அந்த அந்த இது ஒரு இந்த அப்படியான ஒரு கதையான கதை சிறப்பான பாடல்கள் தெரியுது. எனக்கு இன்றைக்கு மூன்று நாலு உருவாகின பாடல். காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சங்களே பாடத்தான் அந்த பாட்டுக்கு இளையராஜா எஸ்பி.
1: சரி, அந்த பாடலுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் நினைமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் வாசன், எப்படி இருக்கீங்க?
1: நலம் நலம். நீங்கள் எப்படி?
7: நாங்களும் நல்லம். லேட் பஸ்ல வந்திருக்கோம்.
1: பரவாயில்லையா, சொல்லுங்க.
7: என்ன
1: நிகழ்ச்சியை நடத்த நேர் வணக்கம். நீங்கள் எப்படி?
8: நல்ல சுகமா இருக்கிறேன். நான் ரெண்டு நாளை கூட உங்களோட இந்த நிகழ்ச்சிக்கு வர இல்ல, இன்றைக்கு தான் வந்தேன். அதுல ஒரு புதுசா ஒரு என்ட்ரி எல்லாம் கொடுக்குறீங்க, நிகழ்ச்சி கூட நல்லா இருக்கு. நல்ல ஐடியா வந்து
2: எப்ப தொடங்கினீங்க? வித்தியாசமா இருக்குது.
1: அந்த மியூசிக் தொடங்கி இப்ப ஒரு ஒரு மூன்று வாரம் ஆயிட்டு.
2: என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இந்த கேக்குற பாட்டு மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் அந்த ஞாபகம்.
1: ஓ மீனம்மா, பாடல் ஒலிக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இருந்த
2: நன்றி. எனக்கு
1: எழில் மீனம்மா, மீனம்மா அதிகாலையில் ஆசை திரைப்படம் இருக்கணும் பார்ப்போம். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
9: வணக்கம் அண்ணா.
1: வாங்கோ. வணக்கம்.
9: அருண்குமார் அழைக்கிறேன்.
1: ஓ அருண்குமார், நலன் நலம். நீங்கள் எப்படி?
9: ஓ நான் நலம் இருக்கேன். நன்றி. என்ன பாடுறேன்னு, மௌன கீதங்கள் படத்திலேருந்து
1: ஓ
9: மூக்குத்தி பூமேலே என்ற பாடல். என்னோட மாமன் பொண்ணோட சேர்ந்து கேட்க ஆசைப்படுறேன்.
1: வீட்டு இருக்கிறீங்களே,
9: கண்டுபிடிச்சிருக்க.
1: மூக்குத்தி பூமேல கவனம் படுக்கையிலிருந்து பனிக்கு அனுப்பி விட்டுருவினும். பாக்கியராஜ சரிதான் அனுப்பி.
9: நன்றி
1: சார். பாடல் ஒழிக்கும் நன்றி. குமார் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
9: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
10: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
10: ரெனால்ட் கேக்குறேன்.
1: ரெனால்ட் வணக்கம், வாங்க.
10: உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல தேங்க்ஸ் பண்ணனும் வாசன்.
1: சொல்லுங்க.
10: இவ்வளவு டீடைல்ஸ் நீங்க எப்படி குயிக்கா கலெக்ட் பண்ணி எங்களுக்கு டீடைல்ஸ் தாறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
1: நன்றி. நன்றி ரெனால்ட்.
10: அப்ரிஷியேட் பண்ணனும். இது சிம்பிள் வேலை இல்ல, எங்களுக்கு தெரியும்.
1: நாங்கள் கொண்டு வந்த பாடல் வேற, ஆனால் நேரல் கேட்ட பாடல நாங்கள்
10: உடனே. பாடத்தால சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. தேங்க்ஸ். நான் விரும்புற பாடல் ஹேராம் படத்துல இசையில் தொடங்குது அம்மா.
1: ஓ ரெனால்ட் ஹேராம், நல்ல பாடல் அது. அது
10: இளையராஜா டாப் நாட்ச், ஒரு டிஃபரண்டான மியூசிக்.
1: அதுவும் எங்கட இந்த நிகழ்ச்சி கேட்ட பாடல். நன்றி. நன்றி ரெனால்ட், உங்களோட தெரிவு நல்ல தெரிவு. நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேர். வணக்கம்.
11: ஒரு
1: தங்க ரதத்தில் அந்த பாடல் உங்களுக்கு முடிக்கும். நன்றி. நிகழ்ச்சியில் ஆமாம், நேர்களது விருப்ப பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது. இப்பொழுது நிகழ்ச்சியிலே

நேர்களை நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடலை 6 மணிக்கு முன்னர் செல்வகுமார் விரும்பி கேட்டிருந்தார். மூர்த்தி செல்வகுமார் ஆகியோர் பாடல்கள் ஒளிபரப்பாக இருக்கின்றது. முதலில் இதய முரளி திரைப்படத்திலிருந்து செல்வகுமார் விரும்பி கேட்ட அந்த பாடல் ஒலிக்கின்றது. அதை கேட்டு மகிழலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் நாங்கள் இணைவதற்கு முன்னால் கனடாவிலே பல குழந்தைகள் பற்றிய செய்திகள் பல இப்போது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு குழந்தை பற்றிய செய்தி இன்று வந்தது. வெள்ளிக்கிழமை இரவு கனடாவின் நோவா ஸ்கோசியா மாகாணத்தில் உள்ள ஹாலிஃபாக்ஸ் நகரில் உள்ள வீடொன்றிலிருந்து அவசர உதவி கோரி அழைப்பொன்று வந்ததாகவும், மருத்துவ உதவிக்கிழமையில் அந்த வீட்டுக்கு விரைந்த நிலையில் 23 வயதுடைய பெண்ணொருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கவே அவரை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றார்கள். அவர் குழந்தை பெற்றதால் உடல் நலம் பாதிக்கப்பட்டது தெரியவர, அவரது குழந்தை அவருடன் இல்லாததால் குழந்தை எங்கே என உதவிக்குழுவினர் தேடியிருக்கின்றார்கள். போலீசாரும் மீட்பு குழுவினரும் தொடர்ந்து குழந்தையை தேடி வந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:30 மணியளவில் ஹாலிஃபாக்ஸுக்கு வெளியே மரங்கள் அடர்ந்த பகுதியொன்றில் குழந்தையின் உயிரற்ற உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. குழந்தை எப்படி உயிரிழந்தது என்பதை அறிவதற்காக குழந்தையின் உடலுக்கு உடற்கூற்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குழந்தையின் தாய், அந்த பெண் உறவினர்களான 4 பேரை போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது கனடாவில் குழந்தை பற்றிய ஒரு செய்தி. இன்னொரு செய்தியும் அதே இப்படி ஒரு குழந்தை பற்றிய செய்தி தான். குறிப்பாக காரில் பிரவசமான ஒரு குழந்தை பற்றிய செய்தி. கனடாவில் காரில் குழந்தை பிறந்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. நியூ பிரான்சிக் மாகாணத்தில் உள்ள டிரான்ஸ் கனடா நெடுஞ்சாலை இந்த சம்பவம். 242வது மைல்கல்லை மரியா யக்சன் மற்றும் ஃபெர்னாண்டோ தம்பதியினருக்கு இவ்வாறு ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது. அவர்கள் அந்த இடத்தை எப்போது கடந்து சென்றாலும் தங்களது பச்சில மகனின் நினைவு வரும் என்று சொல்லுகின்றார்கள். குழந்தை பிறக்கின்ற பருவத்தில் இவர்கள் காரில் பயணம் செய்திருக்கின்றார்கள். இடைநடுவே அந்த குழந்தை காரில் பிறந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இப்படி குழந்தைகள் பற்றிய தகவல்கள் பல இப்போது கனடாவில் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன.

0: அந்த பாடல் ஒழித்தோ இந்த நேரம் 7:49. இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்கும் இன்னொரு நேரையும் இணைத்துக் கொண்டு இரு நேர்களை இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியை தொடருவோம். வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீர்கள்?
0: ஓ நலம் நிர்மலா, நன்றி. நீங்கள் எப்படி?
1: ஓம் நலமா இருக்கு. உங்களோட அருமையான பாடல்கள் திரையில விளக்கிய சாவனேசம் அது
0: திருவண்ணாமலையில்
1: என்ன
0: பாடல் இன்னைக்கு விருப்பம்? நன்றி நிர்மலா, இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வாசன், நாங்க எஸ்பி சரண் பேசுறோம்.
0: சரண் வாங்கோ. வணக்கம்.
2: எனக்கு ஒரு பாட்டு விருப்பம் போடு. என்ன பாட்டு? எங்கே என் ஜீவனே
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம். பழைய காலத்துக்கு அப்படியே போயிட்டோம். கொஞ்சம் எனக்கு வந்து நாளை நமதே நீல நயனங்களில் அந்த பாட்டு,
0: நாளை நமதே நீல நயனங்களில். நன்றி நன்றி சாரா, நிகழ்ச்சியில்
3: நன்றி நன்றி.
0: ஆமாம், நிகழ நேர்களது பாடல்கள் ஒளிபரப்பாகும். இப்பொழுது இன்னொரு நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம், நான் ஸ்ரீராம் பேசுகின்றேன். கலகலப்பா ஒரு விறுவிறுப்பா கொண்டு போய் கொண்டிருக்கீங்க. கடைசியா இல்லாமா அழகாக கலகலப்பா விறுவிறுப்பா கொண்டு வந்துட்டு கடைசி அந்த குழந்தைகள்ல கொண்டு வந்து சோகமாக்கி
0: விட்டுருக்கு. சோக கதையா போச்சு
4: என்ன? இல்ல, அது ஒரு குழந்தைகள் விஷயம் கொஞ்சம் எல்லாருக்கும் பாதிக்கும் தானே.
0: உண்மைதான். இப்ப கொஞ்சம் கூடவே இருக்கு இந்த சிறுமிகள் குழந்தைகள் தொடர்பான செய்திகள்
4: என்னன்னு. 23-28 வயசு பெண் வந்து மருத்துவ உதவி கோரணும்னு சொன்னாங்க.
0: அந்த குழந்தை வந்து உயிரற்ற உடல மீட்கப்பட்டிருக்கு. இப்ப விசாரணை அழைச்சிருக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட்
4: லைஃப். எப்படி
0: குழந்தை வந்து காட்டுப்பகுதியில இருந்து
4: மீட்கப்பட்டிருக்கு. பாடல் வந்து அதிகம் கேட்டுட்டார்கள். அப்ப அதோட ஒரு பாடத்தான்.
0: நன்றி நன்றி சரிதா, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்மா சார், ரமேசேந்திரன்.
0: சந்திரன் வாங்கோ. எப்படி?
5: நலமா இருக்கு, நலமா இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, நேரில் கருத்து வச்சதா இப்ப அதே நேரம் கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? உண்மையிலேயே பல தகவலை நான் மூடி பார்த்தேன். நானும் ஞாபகம் இருக்கு, அந்த ஆளுநர் வந்து வெட்டிங் தந்தி கேட்டுலாம் போடுனாரு. பாத்திருந்தேன் பாத்திருந்தேன், அருமையான படம். எனக்கும் இந்த பாடல் பிடிச்சுக்கொள்ளும். நீல நயனங்களில் நீண்ட கனவு வந்தது, அந்த பாடல்தான்.
0: கனவு ஏன் வந்தது? காதல் தான். நன்றி சந்திரன்,
5: நன்றி வாசன், நன்றி வணக்கம்.
0: சாராவின் விருப்ப பாடலுடன் உங்கள் பாடல் முடிக்கும் அந்த உயர்ந்த உள்ளங்களுக்கு நன்றி. கலந்த பாடல் மற்றவர்களோட கேட்கிற அது எனக்கு கொஞ்சம் சங்கடம் இல்லாமல் இருக்கு.
5: நன்றி நன்றி, இது நல்ல உங்களுக்கு நல்ல உங்களுக்கு நல்ல
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து மூர்த்தி விரும்பி கேட்ட பாடல் ஒலிக்கிறது.

அந்த பாடல் ஒழித்தோம். இந்த நேரம் சரியாக 7:57. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நாங்கள் நிகழ்ச்சிகளில் நேர்கள் பலரது விருப்ப பாடல்களை அடுத்து மணித்தியாலத்தில் இருந்து நீல் பல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்து வழங்க இருக்கின்றோம். இந்த வேளையில் பல்வேறு விதமான விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டு அடுத்த மணித்தியால் செய்தி அறிக்கையுடன் இணைந்திருக்கலாம். ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டி கனடாவிலே 13 போட்டிகள் நடக்க இருப்பதாக தெரிவித்திருந்தோம். என்ற வகையில் இந்த போட்டிகளில் 2 நகரங்களில் இந்த போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. வான்கூவர் மற்றும் டொரண்டோ ஆகிய நகரங்களில் டொரண்டோவில் மட்டும் நேர்களே 6 போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. டொரண்டோவில் இடம்பெறுகின்ற போட்டி ஜூன் மாதம் 2 நாள் June 11 போட்டிகள் ஆரம்பமாகின்றது. June 12 அன்று கனடா மற்றும் போஸ்னியா ஹெர்சகோவினா இடையிலான போட்டி கனடாவின் டொரண்டோ நகரத்தில் இடம்பெற இருக்கின்றது. இந்த ஆட்டங்களில் மிகப்பெரிய நூற்றுக்கணக்கான சர்வதேச ரசிகர்களை டொரண்டோ நகரம் வரவேற்பதற்கு இப்போது தன்னை தயார்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. பல்வேறு விதமான ஏற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. பல பொருட்கள் இலவசமாக வழங்குகின்ற விளம்பர பதாதைகள் மற்றும் பல்வேறு விதமான விடயங்கள் மூலம் இந்த விளம்பரங்களை கனேடிய அரசாங்கம் மேற்கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றது. இது மட்டுமல்ல, பல ஹோட்டல்கள் தங்குமிடங்கள் போன்றவற்றுக்கான முன்பதிவுகள் கடந்த வருடமே ஆரம்பமாகி இப்பொழுது ஹோட்டல்களிலெல்லாம் வெளிநாட்டு பார்வையாளர்களை இணைத்து கொள்ளுகின்ற அந்த முன்பதிவுகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. அந்த 1 கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ போன்ற நாடுகள் ஒரு விழாக்கோலமாக மாற இருக்கின்றன என்பதில் மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நேர்களே, சிலி நாட்டில் 6.9 richter அளவுகோலில் ஒரு பாரிய புவிநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சக்தி வாய்ந்த புவிநடுக்கமாக இது சொல்லப்படுகின்றது. வடக்கு சிலியில் 6.9 richter அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இது இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை ஜெர்மனி நிலநடுக்கவியல் மையமும் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. கலாமா நகரத்திலிருந்து சுமார் 31 kilometer தொலைவில் அட்டகாமா பாலைவனத்தில் ஏறத்தாழ 100 kilometer ஆழத்தில் இது தாக்கியதாக சொல்லப்படுகின்றது. அட்டகாமா பாலைவனம் என்பது சிலி நாட்டில் காணப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான பாலைவனம். தென்னமெரிக்காவில் 2 பாலைவனங்கள் இருக்கின்றன. ஒன்று சிலி நாட்டில் காணப்படுகின்ற அட்டகாமா பாலைவனம், இரண்டாவது அர்ஜென்டினாவில் காணப்படுகின்ற பெட்டகோனியன் பாலைவனம். இந்த 2 பாலைவனங்களும் தான் தென்னமெரிக்காவில் காணப்படுகின்ற பாலைவனங்கள். இதில் அட்டகாமா பாலைவனம் மிக ஒரு நீளமான பாலைவனம். அது மட்டுமல்ல, சிலி நாடு என்பது தென்னமெரிக்க நாட்டில் பசிபிக் தகடு. இந்த பசிபிக் தகடு என்பது சமுத்திர தகடு, தென்னமெரிக்க தகடு என்பது நிலத்தகடு. இந்த 2 தகடுகளும் இணைகின்ற இடத்தில் இருக்கின்றது. பசிபிக் தகடு கீழ் நோக்கி அமிழ்ந்து செல்கிறது, சமுத்திர தகடு இந்த நிலத்தகடு மேல் நோக்கி உயர்ந்து செல்கிறது. அந்த இடத்துல அண்டீஸ் மலை இருக்கின்றது என்பதனால் சிலியில் அடிக்கடி இவ்வாறான புவிநடுக்கங்கள் ஏற்படுவதுண்டு, சுனாமி அலைகளும் ஏற்படுவதுண்டு என்பதை இந்த வேளையிலே நேர்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள், அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்ற வகையில் அந்த தகவலை தந்தோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது ஆப்பிரிக்க நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அவலம், ஆப்பிரிக்க நாட்டை ஆட்டி படைக்கின்ற எபோலா வைரஸ், அந்த பரவல் காரணமாக பலர் பலியாகி வருகின்றார்கள். கொங்கோவில் மட்டும் இதன் காரணமாக 131 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. 500 மேற்பட்டோர் வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான இந்த எபோலா வைரஸ் இன்று நேற்றல்ல 1979களிலிருந்தே ஆப்பிரிக்க நாடுகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன என்ற வகையில் இப்போது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் செய்வோர் அந்த பயணங்களை பிற்போடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். நீங்கள் நினைப்பது போலல்ல, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சுற்றுலாவிகள்